நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 வைசாக்கு மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 12ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை 1215 கிலோஹெச் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5:49:50. மங்கள இசை.

நாளொரு குரல் தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி அவையகத்து முந்தியிருப்ப செயல். விளக்கம்: தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தலேயாகும். குரல் எண் 67, அதிகாரம் மக்கட்பேறு. முதன்மேலை விரிசில் இனி கேட்கலாம். எமது நிலையம் இன்று ஒலிபரப்பு

இப்போ உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலை வரிசையில் இன்று காலை 6 பத்திரிகை இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்லப்பிராணிகளுக்கு உணவு தயாரித்ததல் குறித்த காத்துமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதன் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:55 சூழல் அறிவோம். நிலத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சி கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் மலரும் முட்டுக்கள். வளரினம் பருவத்திற்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இரத்த சோகை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி இ ஆர் சுகுமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி கோயம்புத்தூர். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9 மணிக்கு அரங்கேசை நிகழ்ச்சியில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 11:02 நேயர் நேரம். நிகழ்ச்சியின் தலைப்பு மரம் இயற்கை தந்த வரம். மதியம் 12 மணிக்கு ஓவியம் பேசுகிறது சித்திரம் கேட்கலாம். இணைப்பு குரல்கள் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச மற்றும் தீபா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மாம்பலம் சகோதரிகள் ஆர். விஜயலட்சுமி, ஆர். சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம். தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுகிறார் பி. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலிருக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு ஒலிச்சித்திரம் நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். இசை சந்திரபோஸ். கதை வசனம் இயக்கம் வி. சேகர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராம உழவர் கே. ஜெயக்குடி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, 2 மணி பிற்பகல் 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02, 8:30 நம்ம புதுவை. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக்.
பன்னிரண்டு இரண்டிற்கு வரலாற்றிலிருந்து, 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம் தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநைத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உய்யல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றித் திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புற சொல்லடைவு புலம் பெயரும் போதும் இறை தேடும் போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும் போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1, உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, உவப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராண வழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள் உண்ண

0: வேண்டாம், தானே கழிதரும். துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும். உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்ன நேயர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 6:15. முதன்மை அலைவரிசையின் காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மீரா கிருஷ்ணா பாடியது.

நேரம் 6:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம். தொடர்ந்து கேட்கலாம் தேரிழந்தூர் தாஜுதீன் பாடிய பாடல்.

நேரம் 6:30. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷவாணி இந்திரா நகர் புதுச்சேரி 605006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய மகாநதி சோபனா பாடிய பாடல்.

0: இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள், 29 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. முதன்மையில் ஒரு சிலினி கேட்கலாம். உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதன் நிறைவு பகுதி இன்று. இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
3: இன்னைக்கு நம்ம மாந்தோப்புல மாங்காய மாம்பழம்லாம் இருக்கணும், ஆட்களெல்லாம் வர சொன்னா இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே வரப்போறமா நடந்துக்கிட்டு மாந்தோப்புக்கு போவோம்.

0: என்னுடைய விவசாயத்துல நல்ல வழிகாட்டியா மாபெரும் புரட்சியை உண்டாக்கிறப்பா. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை?
1: சரிப்பா சரிப்பா.
0: காதமுத்த
1: சொல்லுப்பா.
0: விவசாயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டேன், அடுத்து ஒரு தொழில் முனைவரா ஆகணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ஏதாவது எதனா ஐடியா இருந்தா சொல்லலாம்.
1: சிறு தொழில் முனைவோர் ஆகணும்னு உனக்கு ஒரு ஆசை வந்து போச்சு.
0: ஆமா ஆமா.
1: ஒரு தொழில் செய்யணும், ஒரு முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் வந்து போச்சு. சரி, நமக்கு ஏத்த தொழிலா நான் சொல்றேன்ப்பா.
0: சரி சரி. இது நம்ம விவசாயம் சம்பந்தமாவா?
1: ஆமா, விவசாயத்தை ஒட்டுன ஒரு தொழில்.
0: சரி சரி சொல்லு.
1: என்னன்னா, இந்த முட்டை இட்டு ஓய்ந்த கோழி இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுல இருந்து உணவு தூள் தயார் பண்ணி செல்ல பிராணிகளுக்கான உணவை நம்ம கொடுக்கலாம்ப்பா.
0: ஓஹோ,
1: இப்படி ஒரு தொழில் இருக்கு. செல்ல பிராணிகள் வளர்ப்புங்கிறது இப்ப நம்ம நாட்டுல ரொம்ப அமோகமா இருக்குது.
0: ஆமா, எல்லார் வீட்லயும் வளர்க்குறாங்க.
1: ஆமாப்பா, அதுக்கு தீவனம் வந்து ரொம்ப விலை அதிகமா இருக்குப்பா. இப்ப நான் சொல்ற மாதிரியான தீவனம் இருக்குல்ல, அது விலை கம்மி ஆனா சத்து அதிகம்.
0: ஓஹோ,
1: அதனால நிறைய பேர் இதை விரும்பி இப்ப வாங்குறாங்கப்பா. இந்த தொழில இப்ப பல பேர் ஈடுபட்டு இருக்காங்க. சில பேர் சிறு தொழில் முனைவோரா இருந்தும் செய்யறாங்க. சுய உதவி குழுக்கள் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தும் இந்த தொழிலை செய்யறாங்கப்பா.
0: காந்தமுத்து, இது ஆரம்பிக்கிறதுக்கு எங்க வீட்டுல ஆரம்பிக்கலாமா இல்ல கொள்ளையில ஆரம்பிக்கலாமா?
1: இதுக்கு தனி இடம் வேணும்ப்பா. இது வந்து நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுக்குன்னு இடம் வேணும். அதுக்கு என்ன வந்து உபகரணங்கள் வேணுமோ அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும். ஏன்னா முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை நாம கலெக்ட் பண்ணணும். பொதுவா நாமக்கல் பகுதிகளில் முட்டையிட்டு அப்புறம் ஓஞ்சி போன அந்த கோழிகள் வந்து விற்பனை பண்றாங்க. அதுக்கு விலை கம்மியாவே கிடைக்குது.
0: அப்ப ஊருக்கு ஒதுக்கு போற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமாப்பா, நாம என்ன செய்யணும், முதல்ல இந்த முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை கலெக்ட் பண்ணணும்.
0: சரி,
1: அதை நிறைய கொண்டுட்டு வந்து நாம அடைச்சி வச்சு அந்த ஓய்ந்த கோழிகள்ல இருந்து தான் நம்ம வந்து உணவு தூள் அதுக்கு மிஷின்லாம் வச்சு நாம தயார் பண்ணணும். இந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி அந்த தயாரிக்கப்பட்ட உணவுடைய உற்பத்தி செலவு என்ன நம்ம சொல்றாங்க, 18-22 ரூபா தான் ஆகுதான் ஒரு கிலோ தயாரிப்புக்கு.
0: கம்மியா தான் இருக்குது.
1: ஆமாப்பா, செல்ல பிராணிகளுக்கு வந்து உணவு போய் கடையில வாங்கி
0: பாறான்,
1: 300-400 ரூபா விற்கிறான்ப்பா.
0: ஆமா ஆமா.
1: அப்ப நம்ம 18-22 ரூபா ஒரு உற்பத்தி செலவு உள்ள ஒரு உணவை நம்ம தயாரிக்கிறோம்னா, மேற்கொண்டு நம்ம வேற செலவெல்லாம் அதுல சேர்த்துக்கிட்டோம்னாலும் அதிகபட்சம் ஒரு 50 ரூபா தான் ஆக போகுது நமக்கு. லாபம்னு பார்த்தோம்னா ரெட்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
0: காதமுத்த, நம்ம வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு நீ சொன்ன முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்குறதுல தொழில்நுட்பங்களை பத்தி இருந்தா சொல்லுப்பா.
1: பொதுவா இந்த தொழில் இருக்குல்ல,
0: ஆமா,
1: இந்த முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்குறது, இது இப்ப ஒரு 10-15% வளர்ச்சியில தான் பாருது.
0: ஓஹோ.
1: ஆமா, நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு ஆண்டு 1,000 டன் இப்ப வந்து உற்பத்தி செய்யறாங்களாம்ப்பா இந்த மாதிரி. ஆமா, இந்தியாவில் வந்து ஒரு சில நிறுவனங்கள் தான் இதுல ஈடுபட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. டிமாண்ட் அதிகமா இருக்கு. நாமக்கல் வட்டாரத்தில் மட்டும் 4 கோடி முட்டை கோழிகள் வளர்க்குறாங்க. இந்த முட்டையிடுற கோழிகளுக்கு அந்த பருவம் முடிஞ்ச பிறகு கேரளா அப்புறம் கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்களில் குறைஞ்ச விலைக்கு அந்த கோழிகளை வித்துடுறாங்க. ஏன்னா அந்த முட்டையிட்டு அந்த ஓய்ந்த கோழிகள் இருக்குல்ல, அதுலேருந்து கிடைக்கிற அந்த இறைச்சி இருக்குல்ல, அது அளவு கம்மியாகவும் இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும், அதனால வந்து அது விலை போகாது. அந்த மாதிரி கோழிகளை நம்ம வாங்கிட்டு வந்து செல்ல பிராணிகளுக்கான அந்த உணவு தயாரிக்கிறதுல நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்ல லாபம். நாம செல்ல பிராணிகளுக்கு உணவு கொடுக்குறோம்ல, அதுலயும் நல்ல விலங்கு புரதம் இருக்கிறதுனால செல்ல பிராணிகள் நல்லா வளரும். அதனால நம்ம இந்த தொழில் வந்து ரொம்ப அருமையான தொழில்ப்பா. இப்ப நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க, அது முத்த எத்தனை பேர் வாக்கிங் போறாங்க அத்தனை பேர் கையிலயும் நாய் கூட்டிட்டு போறாங்க.
1: அப்ப செல்ல பிராணிகளுக்கான உணவு தேவை அதிகமாகுது இல்ல, அதனால நம்ம இத கட்டாயம் செய்யலாம்ப்பா.
0: சரி சரி சரி.
1: இந்த முட்டையிட்டு ஓய்ந்த அந்த கோழி தூள்ல 65% புரதச்சத்து, அமினோ அமிலங்கள், அந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் இருக்குதுப்பா.
0: சரி சரி.
1: அதனால தாராளமா இத வந்து நம்ம செய்யலாம். இந்த தொழிலுக்கு கொஞ்சம் நம்ம முதலீடு போட்டு நம்ம செய்யணும். மேற்கொண்டு நம்ம நிறைய விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலூர் செம்மண்டலத்துல தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் இருக்குது.
0: ஆமா,
1: அவங்களெல்லாம் நம்ம தொடர்பு கொண்டோம்னா நிறைய செய்திகளை சொல்லுவாங்க, வழிகாட்டுவாங்க நமக்கு. அதனால இந்த தொழில் வந்து ரொம்ப அருமையான தொழில். இந்த முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரிக்கிறது, இது அருமையா நம்ம செய்யலாம்.
0: காத்துமுத்தா, நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுதுப்பா. அதனால இந்த செல்ல பிராணிகளுக்கான உணவு தயாரிக்க தேவையான மூலப்பொருள் சொல்லுவா முதல்ல.
1: இப்ப நம்ம வந்து முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளை உணவு தூளாக்கி நம்ம வச்சுக்கிறோம். இது போக மக்காச்சோள மாவு, சோள மாவு, முட்டையிட்டு ஓய்ந்த அந்த கோழியிலேருந்து கொழுப்பு, அதையும் நம்ம எடுத்துக்கணும்.
0: சரி சரி.
1: அப்புறம் எண்ணெய் நீக்கப்பட்ட நெல் தவிடு, அரிசி குருண மாவு, அப்புறம் வைட்டமின், அப்புறம் தாது உப்பு கலவை, அப்புறம் சாதாரண உப்பு, ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் ஈக்கார் சீன் ஒன்று இருக்குது. நாம எல்லாத்தையும் கலந்துதான்ப்பா அந்த செல்ல பிராணிகளுக்கான உணவை தயாரிக்கணும். அப்பதான் செல்ல பிராணிகள் ரொம்ப ஆர்வமா விரும்பி இதை
0: சாப்பிடும்.
1: செல்ல பிராணிகளுக்கு தினமும் 250 கிராம், அதாவது 1 கிலோ, அது வந்து 2 வேளை கொடுக்கணும்ப்பா.
0: ஓ, அப்போ மொத்தம் 6 கிலோ ஆகுது.
1: ஆமாம், இந்த மாதிரி கொடுத்தோம்னா நாய்கள் நல்லா வளருதான், வளர்ச்சி நல்லா கண்கூடாக தெரியுமா, நல்லா ஆரோக்கியமாக இருக்குமாப்பா.
0: பரவாயில்ல,
1: அதனால ஒரு அருமையான தொழில் பா இது. இதை நீ தாராளமாக நீ செய்யலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆலோசனையெல்லாம் பெறணும். 04286
0: சரி
1: 2664491.

0: ஓ, ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆமாம்ப்பா, கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம்ப்பா. சரி கருத்தமுத்து, இனிமேல் நீ சாதாரண ஆள் கிடையாது, தொழில் முனைவோர் வேற ஆக போற. சரி, நான் கிளம்பட்டுமா?
0: சரி கருத்தமுத்து,
1: போயிட்டு வரேன்ப்பா.
0: பார்த்து போயிட்டு வா.
2: ஒலித்தத உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டையிட்டு ஓய்ந்த கோழிகளின் உணவுகளை தூளாக்கி செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரித்தல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்றனர். சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதா மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை

0: தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேளா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேளாவால் என்ன அப்படின்னா என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
2: கம்பெனிக்கு அதில் நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சேன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனெண்டாக வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை IIT BS படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் June 2 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் BSNL அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன்

0: இடத்தால் வெற்றி நிலையுடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. முதன்மையிலே வரிசையில்
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து ஒரு தற்சார்பு. இன்றைய நிலைக்கு நம்ம எல்லா பொருட்களையும் பயன்படுத்துகிறோம், எதிர்காலத்தில் அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்த முடியுமா, இந்த இயற்கை வளங்கள் நமக்கு தொடர்ந்து அதனுடைய வளங்களை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வியை நம்ம ஒரு பதிலாக எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து எடுத்த வளங்களை தொடர்ந்து பயன் நீட்டிப்பதற்கான ஒரு உபகாரங்களை நம்ம செய்யணும். இரண்டாவது வந்து வளங்களை வந்து எடுப்பதற்கான தேவைகளை நம்ம குறைச்சிக்கணும். இதை வந்து ஒரு காரியமாக்குறதுக்கு, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்முறையாக எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் தான் சர்க்குலாரிட்டி அப்படிங்கிறத நம்ம முன்வைக்கிறோம். இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது எதிர்கால தலைமுறைகளின் வளங்களை பாதிக்காமல் வாழ்வது. அதாவது இன்னைக்கு ஒரு நம்ம பாண்டிச்சேரியில் தண்ணி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுக்கு எந்த ஒரு நிலத்தடி நீர், ஆறு குளங்களில் வருகின்ற தண்ணீர் மூலங்கள், இதில் குடிக்கிற தண்ணி வந்து இன்னொரு 5 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. இப்போது நம்மளுடைய நகரப்பகுதிகளில் நாம் குடிக்கிற தண்ணீர் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோன்னா, பொதுவாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஒரு ஆழ்துறை கிணறோ இல்லைன்னா அங்கே இருக்கின்ற ஆறு குளங்கள்லேருந்து தான் வருது. அப்போது ஒவ்வொரு நகர்ப்புறம் வந்து செயல்படுவதற்கும் அதில் அருகாமையில் இருக்கின்ற கிராமப்புறங்களினுடைய வளங்கள் வந்து தேவைப்படுது. அப்போது இந்த வளங்கள் நிலைத்து இருக்குமா, அப்போ அந்த வளங்களை வந்து நம்ம எதிர்வரும் காலங்களில் தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்கின்றோம், அதுதான் சஸ்டைனபிலிட்டியினுடைய ஒரு மூலம். இப்போது இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சர்க்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு சொல் மூலமாக விளக்க போகிறோம். சர்க்குலாரிட்டி அப்படின்னா என்னென்னா சுழற்சி பொருளாதாரம்னு பேர். சுழற்சி பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா, ஒரு குப்பையை உருவாக்காம ஒரு பொருட்களை மீண்டும் பயன்படுத்துகின்ற ஒரு மறுசுழற்சி முறை அப்படின்னு ஒரு பொதுவாக நம்ம சொல்லலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மளுடைய செயல்முறை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, டேக் மேக் டிஸ்போஸ் அப்படிதான் நம்மளுடைய பயன்பாடு அப்படிதான் இருக்கு. இப்போ இதில் என்ன சிக்கல்னா, இதுக்கு பேர் வந்து நேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளாதார கொள்கைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா, பொருளை தொடர்ந்து குறைய வச்சுக்கிட்டே இருக்கு, ரிசோர்சஸ் எல்லாமே அதாவது குறைது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நாளைய பயன்பாட்டிற்கு தேவையான ரிசோர்ஸை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ பொருட்களை வந்து பயன்படுத்துகிறான், அவன் பயன்படுத்தி அவனுடைய கால எல்லை ஒரு 70 வயசில் முடிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பயன்படுத்தின பொருட்களினுடைய மிச்சம் இருக்கு இல்லையா, அது இந்த உலகத்திலே தான் இருக்குது. உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் எடுத்துக்கோமே, 1950 பிளாஸ்டிக் வருதுன்னு வச்சுக்கோமே, இப்போ வந்து 2026 வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 76 வருஷமாக நம்ம வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு 50களில் பிறந்த ஒரு மனிதர் வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு டீ கப்பு பயன்படுத்திங்கன்னா கூட 70 வருஷமாக அவர் பயன்படுத்தின டீ கப் எங்கே இருக்கும்னா, இங்கே தான் இருக்கும். அது மக்க போகிறதில்லை, அது வந்து எந்த விதமான மாற்றங்களையும் அது ஆக போகிறதில்லை, ஆனால் இங்கே அப்படியே தான் அது அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சேர்ந்த கழிவுகள் பார்த்தோன்னா மனிதனை விட 100 மடங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. பூமிக்குள்ளே இருக்கிற குரூடாயில் நம்ம எடுக்கிறோம், அதை வந்து ஒரு பொருளாக மாற்றுறோம், அந்த பொருளை கொஞ்ச நேரம் பயன்படுத்துகிறோம், அப்புறத்துக்கு போட்டுடுறோம். இதற்கு முன்பாக இயற்கை வந்து அதை படிமமாக வச்சுருந்தது, இப்போ நாம் அது பொருளாக மாற்றி அதை வந்து இனி ஒரு மாற்றம் எதுவும் ஆக முடியாமல் அந்த உற்பத்தியான பொருள் வந்து மற்ற பொருள்களுக்கு இடையூறு வகுக்கிற வண்ணம் அதை

0: நம்ம மாற்றி அதை நம்ம பூமியிலே அப்படியே விட்டுட்டோம். 2026 வரைக்கும் உற்பத்தியான பிளாஸ்டிக் எப்படி இருக்குன்னா, நம்மளை சூழ்ந்து இருக்குது, கொஞ்சம் கடலில் இருக்குது, கொஞ்சம் நிலப்பகுதியில் இருக்குது, கொஞ்சம் நீர்ப்பகுதியிலையும், அதாவது நீரோட்டங்களில் படிமங்களாக நிலத்திலேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பகுதி என்ன ஆகுதுனாக்கா, அது ரொம்ப அபாயகரமான நிலைமையில எரிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயற்கையாக நமக்கு கிடைத்த வளங்களை வந்து நம்ம வந்து உரிய மரியாதை நம்ம கொடுக்காததுனால அந்த வளங்கள் எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு வரோம். அதாவது ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்துக்கிட்டு வரோம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. சிந்தனை மலர். பிறரை சரியாக புரிந்து கொண்டு அவர்களின் தவறுகளை பொறுத்து கொண்டு அன்பு செலுத்துங்கள். எவர் மீதும் வெறுப்பை கொள்ளாது அன்பை மட்டுமே செலுத்த வேண்டும். மீண்டும் சிந்தனை. பிறரை சரியாக புரிந்து கொண்டு அவர்களின் தவறுகளை பொறுத்து கொண்டு அன்பு செலுத்துங்கள். எவர் மீதும் வெறுப்பு கொள்ளாது அன்பை மட்டுமே செலுத்துங்கள். ஜான் ரஸ்கின் அவர்களின் சிந்தனை இது.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர்

0: நேரம் 7:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள், வளரிலும் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: வளர் இளம் பருவத்தினர், ஏன்னா இந்த டீனேஜ் நம்ம சொல்கிறோம், அது இப்போ 10 வயசுலேருந்தே ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. அவங்கள பற்றின செய்தியை முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: சார், இப்போ வந்து இந்த விடலை பருவத்தினர்கள் வந்து இந்த டீனேஜஸில் பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாகிற பருவம் எது அப்படின்னு கேட்டால் இந்த விடலை பருவத்தினரை சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் வந்து கல்யாணம் ஆகி வேலைக்கு போகிறவங்க, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், நம்ம கேட்டால் நிறைய பேர் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பெரியவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீனேஜ் பசங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தங்களுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய உடல் ரீதியான காரணங்கள், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், குறிப்பாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவங்களுடைய பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒத்த வயதினர்களுடைய ஏற்படுற சில சமூக மாற்றங்கள், அப்புறம் கொஞ்சம் அகடமிக் ரிலேட்டடாக படிப்பு ரீதியான, இந்த பருவத்தில் தான் வந்து அவங்களுடைய கெரியரை முக்கியமாக டிசைன் பண்ணுற ஒரு நேரம், 10வது 12வது காலேஜ் சேர்றது. ப்ளஸ் இந்த பருவம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவமும் இல்லை, ஒரு பெரியவங்களும் கிடையாது, இது இடைப்பட்ட இதில் இருக்கும். சில நேரங்களில் இவங்க குழந்தை மாதிரியும் நினச்சிப்பாங்க, சில நேரங்களில் இவங்க பெரியவங்கள மாதிரியும் நினச்சி நடந்துப்பாங்க. ஸோ இந்த பருவங்களில் வந்து நிறைய இவங்களுக்கு எதிர் ரீதியான மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதில் குறிப்பிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பில் பார்த்திங்கன்னா இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது.

0: இப்போ சமூக ஊடகங்கள், அது நம்ம வந்து ஃபேஸ்புக் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம், ட்விட்டர் சொல்லலாம், வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ இந்த சமூக ஊடகங்கள் என்னாலே இந்த மீடியா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் செய்திகளை பரிமாறிக்கிறதுக்காக, ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகன ஒரு சில விஷயங்கள் உபயோகரமாக பயன்படுத்துறதுக்கு விட அதிகமாக பொழுதுபோக்குகளுக்காக பயன்படுத்துறதுக்கான நேரங்கள் அதிகமாகிடுச்சு. இப்போ நிறையா சுற்றுலாத்தலங்கள், ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அங்கே நிறைய பேர் போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த சமூக ஊடகத்தில் வந்து போடுறது, அது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, அதுக்கு கமெண்ட் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் அது மேலே இருக்கிற ஒரு தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதனால் பொழுதுபோக்குகள் சம்மந்தமாக இப்போ இதே இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அறிவியல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக, அவங்க பாடத்திட்டங்கள் ரீதியாக சில வீடியோஸ் இதெல்லாமும் இருக்குது. அது மட்டும் பார்க்குற பசங்களும் இருக்கிறாங்க, பொழுதுபோக்குகள் அதிகமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க.
0: இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வளர் இளம் பருவத்தினர் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சேஞ்சஸ் வர்ற ஒரு பருவங்கிறதுனால அது ஒரு ரிஸ்க்கான பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மனநலத்துலேயும் ஏற்படும், உடல்லையும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். காலத்தின் கோலம் இன்றைக்கி வந்து டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கம் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து அது எது சரி எது தப்பு அப்படின்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுற நிலையில் அவங்க இல்லை. அதனால் வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ஆபத்தானது. இருக்கிற சமூக ஊடகத்திலேயே வந்து தனி மனிதர்கள் வந்து அவங்க உள்ளே என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரியான ஒரு இதாக இருக்குது. மற்ற மனிதர்கள் வந்து அவங்க ஒரு போர்வை போத்தின மாதிரி, பசுத்தோல் போர்த்திய ஒரு புலி உள்ளே எப்படி இருக்குது, அந்த மாதிரி அவங்களுடைய ரியலாக அவங்க என்னன்னே தெரியாமல் தன்னை ரொம்ப நல்லவங்க மாதிரியும் தன்னை வந்து ரொம்ப யோக்கியமானவங்க மாதிரியும் அவங்க காட்டும் போது இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு பல்வேறு விதத்தில் வந்து பாதிப்பை உண்டு பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அந்த செய்தி அது எப்படிலாம் நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: சமூக ஊடகங்களில் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி இருக்கிற சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொழுதுபோக்குகளுக்காக சில நேரங்கள் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி இன்னொரு நபர்கள் மாதிரி பழகி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸில் இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைபர் புல்லிங்ன்றாங்க இதுக்கு பேர்.
0: இந்த மாதிரி ஆண் கூட ஒரு பெண் மாதிரி வந்து அதில்
1: நடந்து
0: வச்சுக்கிறாங்க.
1: கரெக்டுங்க சார். இப்போ இந்த சைபர் புல்லிங்கில் வந்து பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில பேரை கிண்டல் பண்ணணும், கேலி பண்ணணும். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, இந்த செல்ஃபோன், இந்த மாதிரி விஷயங்களில் அதிக ஈர்ப்புகள் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, தனியாக இருக்கிறவங்க, அந்த தனிமையை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உலகங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரியும் தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரியும் அவங்களோட எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு தைரியங்கள், நேரில் ஆளை பார்த்து அவங்களால சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ சில பேருக்கு இந்த பழி வாங்குகிற எண்ணங்கள், சில பேரை இது பண்ணணும், அவங்களுடைய பேரை சீரழிக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால பர்பஸாகவே சில பேர் தெரிஞ்சவனே நேரடியாக போய் அவனை வந்து அவன் மேலே இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவங்களுடைய அந்த அதை சொல்லுவாங்க கோபம் ஹாஸ்டிலிட்டின்னு வாங்க. கோபன்றவங்க உடனே அவங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் இந்த பழி வாங்குகிற உணர்வு இருக்கிறவங்க அதை பற்றி யோசித்து சிந்திச்சு அப்போ நீங்கள் சொல்கிறபடி இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு இதில் போய் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சி ஃப்ரெண்டாகி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பலவீனங்கள்லாம் தெரிஞ்சு அதை வச்சு அவங்கள வந்து டீஸ் பண்ணுறது, ஸோ இதை வச்சு அவங்கள மிரட்டுறது,
0: பிளாக்மெயில் நடக்கும்,
1: அதுவும் நடக்குது. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னா இந்த சைபர் புல்லிங், சைபரில் இருக்கிற சில த்ரெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று இந்த ஏஜில் வந்து இவங்களுக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு முழுமையான பக்குவங்களும் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இவங்களுக்கு பிடித்த மாதிரி பேசுகிறவங்க பழகிறவங்க கூட சீக்கிரத்திலேயே அவங்க முழுமையாக நம்பி சில நேரம் அவங்கக்கிட்ட இருக்கிற சில தனிப்பட்ட ரொம்ப ஒரு சீக்ரெட் பாஸ்வேர்டு, பேங்க் அக்கௌண்ட், பேரண்ட்ஸ் தான் இருக்கலாம், அவங்க கூட பிறந்தவங்க தான் இருக்கலாம், சில நேரம் அவங்களுடைய உருவப்படங்கள், அவங்க கூட ப்ரைவசியாக நடந்துக்கிற படங்கள் எல்லாம் இந்த ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி
0: தெரியாமல் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அது பிளாக்மெயில் ஆரம்பிச்சிருது. அதுக்கு பிறகு வந்து அதுலேருந்து வெளியிலேயே வர
1: முடியாமல்
0: அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி ஆகிடுறாங்க.
1: சில பேர் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகி அவங்கள ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து நேரடியாகவே அவங்களுடைய டேட்டாஸை வச்சு த்ரெட்டன் பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணங்களோ பொருட்களோ இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து அணைஞ்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க.
0: இப்போ இந்த மாதிரி நேரத்தில் சார், இப்போ வந்து அந்த அடலசன்ட்டு அந்த வயசில் இருக்கக்கூடியவங்க

0: பேரண்ட்ஸ்ட்ட அல்லது ஒரு மாமா இல்லை ஒரு பாட்டி தாத்தா யார்ட்டையாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி, எனக்கு இது, எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு நான் இது மாதிரி ஒரு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டியதோடைய அவசியம் என்ன, சொல்லணுமா, என்ன நடந்துக்கணும் அவங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பெற்றோர்கள் வந்து குறிப்பிட்ட இந்த விடலை பருவத்தினர், அதாவது என்னென்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், அப்பா அம்மா இப்போ நிறைய பசங்க எல்லாருமே ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால எப்போவுமே அவங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நீ ஃபோனை பார்க்குற ஃபோனை பார்க்குற. அந்த ஃபோனை பார்த்துட்டு இருந்ததுனால ஏதோ ஒரு விளைவுகள், ஏதோ பிரச்சனைகளை மாட்டிட்டால் அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அம்மா அப்பா நம்மளை எப்போவுமே கண்காணிச்சுட்டும் இருந்தாங்க, இது பண்ணாதன்னு சொன்னாங்க, அவங்க பேச்சை மீறி நான் செஞ்சிட்டேன், இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நான் திரும்ப போய் சொன்னேன்னா என்னை ரொம்ப திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக
0: பயந்து பயப்படுறாங்க,
1: அவங்களே அந்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பக்குவங்கள் இருக்காது, ஒத்த வயதை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களால தெரிஞ்ச சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது சின்ன பிரச்சனை சில நேரம் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. சரி, குறிப்பிட்டு நம்ம பெரியவர்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பசங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை

0: பயப்படுறாங்க.
1: அவங்களே அந்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பக்குவங்கள் இருக்காது, ஒத்த வயதை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களால தெரிஞ்ச சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது சின்ன பிரச்சனை சில நேரம் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க. சரி, குறிப்பிட்டு நம்ம பெரியவர்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, பசங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை நம்மக்கிட்ட மனம் விட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு அணுகுமுறை நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கணும்.
0: பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் இருக்கணும்.
1: நம்ம வந்து தப்புனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் டிசிப்ளினாக எடுப்பேன், நான் சொன்ன பிறகு அவன் தப்பு பண்ணிட்டானா அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது இப்போ நிறைய இடங்களில் இருக்கிற அந்த விடலை பருவத்தினர்கள் வந்து கான்சிக்வன்சஸ்க்காக அவங்க செஞ்ச சில தவறுகளுக்காக பயந்து அதுக்காக அவங்க எடுத்துக்கிற சில முயற்சிகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரியும்
0: வீட்டிலேயே கொண்டு போய் கொடுக்குற அளவுக்குலாம் சில நேரத்தில் மாட்டிக்கிறாங்க.
1: கரெக்ட்.
0: அப்புறம் பின்னாடி ரொம்ப பிரச்சனையான பிறகு தான் இதெல்லாம் வெளியில் வருது. அப்போ அவங்க எடுத்தோடனே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியல, பேரண்ட்ஸ்டையும் சொல்ல முடியல.
1: கண்டிப்பாக
0: குறிப்பாக சார், இப்போ பேரண்ட்ஸு வந்து கண்டிப்பை விட கண்காணிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு அடலசன்ட்டு வயசில் இருக்கக்கூடியவங்க கதவை சாத்திக்கிறது, உள்ளே தாப்பா போட்டுக்கிறது, உள்ளே என்ன பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு பேரண்ட் வந்து நீ உள்ள இப்போ நீ ஃப்ரீயாக இரு, நாங்கள் ஒன்றும் ரூம் குறப்போறதில்ல, ஆனால் கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொல்லலாம் இல்லையா? எப்படிலாம் நடந்துக்கணும் பேரண்ட்ஸு?
1: கரெக்டாக. இப்போ சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன்லேயுமே நிறைய பேர் பாஸ்வேர்டு வச்சுக்கிறாங்க. ஸோ கணவன் ஃபோனை மனைவியால் பார்க்க முடியல, மனைவி ஃபோனை கணவனால் பார்க்க முடியல.
0: நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோனே ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக அப்படிலாம் வச்சுருக்காங்க
1: இருக்கிறாங்க. சில நேரங்கள் வந்து சில்ட்ரன்களுக்கு, அவங்க குழந்தைங்களுக்கு பெற்றோர்களே ஒரு முன்னுதாரணமாகிடுறாங்க இந்த மாதிரி. ஸோ அவங்க சைட்லேயுமே வந்து எந்த விதமான ஒரு அவங்களுக்குள்ளே பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலை. சில நேரம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பங்கள் நினைக்கிற மாதிரி சில்ட்ரன்களும் சில நேரங்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே எந்த விதமான ஒளிவு மறைவுகள் கிடையாது, எல்லா விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பேசுகிறது அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக இருக்கிற ஒரு கல்ச்சர் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பசங்களும் அதை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் அந்த பசங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது குற்றம் தப்புன்னு பார்க்காம அவங்க கற்றுக்கிற ஸ்டேஜ் இது என்ன, ஒரு க்யூரியாசிட்டியில் போய் ஒன்று செஞ்சுருவாங்க, அதில் போய் மாட்டிப்பாங்க. நான் உன்னை முன்னத்துலேருந்தே வான் பண்ணுறேன், நீ கேட்கல, நீ போய் மாட்டிக்கிட்ட, உன் பிரச்சனை நீ தான் சமாளிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த பசங்களுக்கான ஒரு பயங்கள் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் அவங்க நீங்கள் சொன்னபடி அவங்கள கண்டிக்கிறதை விட கண்காணிக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ இவங்களுடைய இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோனுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த கூகுள் அக்கௌண்ட் பெற்றோர்கள் வச்சுக்கலாம், அவங்க அந்த பசங்களை மானிட்டர் பண்ணலாம். ஸோ அதை பற்றியான விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான் என்ன செய்கிறான் அப்படின்றத கொஞ்சம் அவங்க ஈஸியாக மானிட்டர் பண்ணலாம். இப்போ இந்த டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் சில நேரங்களில் இவங்களை வந்து இந்த டெக்னாலஜி மூலமாகவே இவங்களை கண்காணிக்கிறதுன்றதும் ஈஸி, அதுவும் இருக்குது. அதை பற்றியான பெற்றோர்களுக்கு நல்ல விழிப்புணர்வுகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிலும் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரும் இளம் பருவத்தினரும் சமூக ஊடகங்களும் குறித்து மருத்துவ உளவியல் நிபுணர் எஸ் சரவணன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான இரத்த சோகை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு மரம் இயற்கை தந்த வரம்.

0: சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 அரசுமுறை பயணமாக வரும் 15 புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில்

மதியம் 12 மணிக்கு ஓவியம் பேசுகிறது, சித்திரம் கேட்கலாம். இணைப்பு குரல்கள் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் தீபா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவு வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.
ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. முதன்மேலை வரிசையில் இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நாம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுற முக்கியமான சில பிரச்சனைகள்ல அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு இரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணமா கருதப்படுறது வந்து நியூட்ரிஷனல் அனீமியா. குழந்தைகளுக்கு தேவையான அடிக்வேட்டான நியூட்ரிஷனோ அவங்க ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாம இருக்கிறது தான் முக்கியமான காரணமா அனீமியாக்கும், அதுலயும் அயன் டெபிஷியன்சி அனீமியா இரும்பு சத்துனால ஏற்படுற அனீமியாக்கும் அதுதான் காரணமா கருதப்படுகிறது. குழந்தைகள்ல 0-5 இயர்ஸ் சில்ட்ரன்ல 40% மேல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ரத்த சோகை இருக்கிறதா ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அப்போ ஒரு 40% மேல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிக்னிபிகண்டான ப்ராப்ளம். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி கியூரபிள். நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா 4-6 மாதத்துல கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். குழந்தைகளுடைய ரத்த சோகையை நம்மளால கியூர் பண்ண முடியும். சோ குழந்தைகள் ரத்த சோகை இருந்ததுன்னா எப்படி அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க, என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம ஓபிடிக்கு வர தாய்மார்கள் குழந்தை வந்து சரியா சாப்பிட மாட்டது, குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் சாப்பிட கேக்குது, நிறைய வந்து கீரை காய்கறி நான்வெஜ் எல்லாம் சாப்பாடுல சேர்த்துக்க மாட்டாங்க, குழந்தை எப்பயுமே ஆக்டிவா இல்லாம சோர்ந்து போயிடுறான், ஸ்கூல்ல அவனுடைய படிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இப்படி விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் இல்லாம ரொம்ப சோர்ந்தே இருக்கிறான், அதுதான் பெற்றோர்களோட கம்ப்ளைண்டா இருக்கு. சோ இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு கண்ணு ரொம்ப வெளிர்ந்து காணப்படலாம், பேலர் ரொம்ப அதிகமா இருக்கும், கை கால்கள்லாம் வந்து நல்லா வெளிர்ந்து காணப்படும், அவங்களுக்கு இந்த ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சில டெஸ்ட்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரத்த சோகை இருக்கிற குழந்தைகளுக்கு ஹைட்டும் வெயிட்டும் போதுமான அளவு இருக்காது, அதையும் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ ஒரு ஹைட்டோ வெயிட்டோ போதுமான அளவு இல்ல, குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சிவியரான அனீமியாக்கான சிம்டம்ஸ் நான் சொன்ன அந்த வெளிர்ந்து காணப்படுதல் கண்ணு கை கால்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பேசிக்கான ஹீமோகுளோபின் டெஸ்ட்லயோ ஒரு பெரிஃபரல் ஸ்மியர் டெஸ்ட்லயோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சு ஒரு நார்மல் ஹீமோகுளோபின் லெவல் குழந்தைங்களுக்கு இருக்க வேண்டிய 13-12 இருக்க வேண்டிய லெவல் கம்மியா இருந்ததுன்னா நம்ம ரத்த சோகை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இது யார் யாருக்கெல்லாம் ரத்த சோகை வரும் அப்படின்னா, ஒருவேளை குற மாசத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு வந்து அதிகமான கீரை காய்கறி புரத சத்து நான்வெஜ் சாப்பாடை சாப்பாட்டுல சேர்த்து கொள்ளாத குழந்தைகளுக்கு, அப்புறம் மண்ணெல்லாம் அதிகமா சாப்பிடுற குழந்தைகளுக்கு, சுத்தமா வச்சுக்காத குழந்தைகளுக்கு, மண்ணு மூலியமா பூச்சிகள் புழுக்களுடைய முட்டைகளை விழுங்கி அதை வயிற்றுக்குள்ள பூச்சி வைக்கிற பிரச்சனைகள் ஏற்படுற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ரத்த சோகை கண்டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் திங் குழந்தைங்களுடைய டிவார்ம் பண்றது. நம்ம எத்தனை தெரியும், குழந்தைகள் பிறந்த 5 வயது வரை 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளும் குழந்தைக்கு பூச்சி மருந்து கொடுத்து டிவார்ம் பண்ணலாம். சோ கவர்மெண்டே வந்து நேஷனல் டிவார்மிங் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணி வருடத்துல 1-2 நாள் பூச்சி மருந்து ஸ்கூல் மூலியமாவோ கம்யூனிட்டியில கொடுக்குறாங்க. அது இல்லாம நம்ம வந்து ரத்த சோகை இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா இன்னொரு தடவை டிவார்ம் பண்ணிக்கணும். சோ பூச்சி மருந்துகள் கொடுத்து வயித்துல இருக்கிற கிருமியை வந்து நம்ம நீக்கணும். ரெண்டாவது, சுத்தமா குழந்தைங்களுக்கு பர்சனல் ஹைஜீன் சொல்லி தரணும். வெளியே போகும்போது செப்பல் போட்டு தான் போகணும், கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், மலம் கழித்த பின்னும் அதுக்கு முன்னும் சோப் போட்டு கை கால் நல்லா வாஷ் பண்ணணும், நெயில்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும், மண் அழுக்கு அதெல்லாம் இருக்கிற பொருளை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சில பேசிக் ஹைஜீன்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அயன் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்கு 4-6 மாதம் வரை இந்த அயன் சப்ளிமெண்ட்ஸை நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு நேச்சுரலாகவே கொஞ்சம் பசி எடுக்கும், கொஞ்சம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த அயன் சப்ளிமெண்ட் அவங்களுடைய அனீமியாவும் கரெக்ட் பண்ணும். ஸோ திரும்பி நம்ம ரத்தத்தை தேவைப்பட்டா பண்ணிக்கல, குழந்தைங்களுடைய அந்த அனீமியாவை கரெக்ட் பண்ணிக்கலாம். வெறும் மாத்திரைகள் மட்டும் நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது, அதனால கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து உள்ள ஆகாரங்களை கண்டிப்பாக நம்ம பரிந்து வைக்கணும். முக்கியமாக டெய்லி ஒரு முட்டை மீன் கறி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். முக்கியமாக சிக்கனை விட மட்டன் ப்ரிஃபர் பண்ணலாம். மட்டனில் ஈரல் சோரொட்டி அந்த மாதிரி வகையான இரும்பு சத்து அதிகம் உள்ள பொருட்களை நம்ம வந்து பெற்றோர்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற கீரை வகைகள்னு பார்த்தா முருங்கைக்கீரை. வாரத்தில் 2-3 வரை நம்ம கண்டிப்பாக கீரை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம சொல்லித்தர சொல்லலாம். இந்த சாப்பாட்டு முறைகளை பின்பற்றணும், அதோடய அந்த மருந்துகளையும் நம்ம ஒரு 3-6 மாதம் வரை பின்பற்றோம்னா இந்த ரத்த சோகை பிரச்சனையை குழந்தைங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

0: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
1: நேரம் 7:30. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
2: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பெரிய கோயில் கட்டினார். பல ஊர்களிலிருந்து சிற்பிகள்லாம் கொண்டுகிட்டு வந்தார். அழகழகாக சிற்பங்களை செய்ய சொன்னார். ஊரில் உள்ள ஜனங்களும் கோயில் கட்டுறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சாங்க. ராத்திரி பகலாக வேலை நடக்குது. கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துக்கிட்டே வந்துட்டுது. அந்த ஊரில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, ரொம்ப ஏழை. அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், இந்த ஊரில் எல்லாரும் இந்த கோவில் கட்டுறதுக்கு அவங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மனசு கேட்கலை, ஏதாவது செய்யணும் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. நல்ல வெயில் நேரத்தில் சிற்பிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சிலை வடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்கு அந்த நேரம் தாகம் எடுக்குமே, அதனால் சிரமப்பட்டு ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு மெதுவாக கொண்டுக்கிட்டு அங்கே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த அம்மா போச்சு. அங்கே போய் வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறப்போலாம் ஒரு கோவலையில் தண்ணியை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படியே பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த அம்மா. ஏதோ அந்த அம்மாவால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடந்தது, கோபுரம் வசந்தது, எல்லா வேலையும் முடிஞ்சது. இனிமேல் கடைசியாக கற்பகிரகத்தின் மேலே விமானம் அமைக்க வேண்டியது தான் பாக்கி. அந்த வேலையும் ஆரம்பமாச்சு. அந்த சிற்பிகள்லேயே அனுபவசாலியான ஒருத்தர் இந்த அம்மாவை தேடிட்டு வந்தார். பாட்டி, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அந்த விமானத்தில் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இருந்தாவில் கொடுக்கலாம், எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது, யோசனை பண்ணாங்க. இதை பாருப்பா, என்கிட்ட என்ன இருக்குது, இதோ இந்த வாசப்படியில் கிடக்குது, இந்த கல் தான் இருக்குது, வேணும்னா இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. உடனே அந்த கல்லை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம், அந்த விமானத்து உச்சியில் கலசங்களை அமைக்கிறதுக்கான பிரம்ம யந்திரத்தை மூடுற கருங்கல் ஒன்று தேவையாக இருந்தது. இவங்க எடுத்துக்கிட்டு போன கல் அதுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சு போச்சு, ஏதோ அதுக்காகவே அளவெடுத்து செஞ்சது மாதிரி அமைஞ்சுட்டுது. அந்த கல்லையே அங்கே அப்படியே பதிச்சுட்டாங்க. ஒரு வழியாக கோவிலை கட்டி முடித்தாங்க. அடுத்தது கும்பாபிஷேகம், அதுவும் ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடந்து முடிஞ்சது. இவ்வளவையும் பார்த்த அந்த ராஜாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளவு பெருசாக அந்த கோவில் உருவாகிறதுக்கும் இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடக்கிறதுக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். இப்படி நினச்சிக்கிட்டே அன்றைக்கி ராத்திரி அரண்மனையில் படுத்து தூங்கினார். உடனே ஒரு கனவு, ஆண்டவனே அந்த ராஜாவோட கனவில் வந்தார். ராஜா ஆண்டவனை வணங்கினார். இறைவா, உங்களுக்காக நான் கட்டியிருக்கிற கோவில் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு இறைவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ கட்டின கோவிலில் அந்த கிழவியோட நிழலில் நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னாராம். இப்படி சொல்லிவிட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். கனவு கலைஞ்சிது. ராஜா விசாரித்தார், யார் அந்த கிழவி அப்படின்னு. எல்லாரும் விவரத்தை சொன்னாங்க. அப்போ தான் ராஜா நினச்சி பார்த்தார், இந்த கோவிலை வந்து நானே கட்டினதாக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன், ஆனால் அந்த வயசான அம்மா வீட்டு வாசலில் கிடந்த கல் அது வந்து இறைவனுக்கு வந்து சுகமான நிழல் கொடுக்கறதாக சொல்கிறாரு அப்படிங்கிறத எண்ணி பார்த்தார். நான்கிற எண்ணம் வந்து நழுவி போயிட்டு தான். கோபுரம் எவ்வளவு பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, குணம் எவ்வளவு பெருசுங்கிறது தான் முக்கியம். அந்த வயசான அம்மா நம்ம நாட்டில் வாழறது தான் நமக்கு உண்மையான பெருமை அப்படின்னு நினச்சாராம் ராஜா. இந்த காலத்துலேயும் ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டினாங்க. எல்லா ஜனங்களும் அவங்களால் முடிஞ்சதை செஞ்சாங்க. நம்மளும் ஒருத்தன் அந்த திருப்பணி குழு தலைவரை போய் பார்த்தான். நான் ஏதாவது ஒத்துழைக்கணுமா ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டான். திருப்பணி குழு தலைவர் சொன்னார், இதை பாருப்பா, இந்த கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய ஒத்துழைப்பு எதுவும் தேவையில்லை, கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு நான் இவன், இந்த சாமி சிலையை நீ திருடிக்கிட்டு போகாமல் இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னாராம் அவர்.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30

0: ஒதுக்கும் நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது நகருலா. நேர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சி அன்புடன் வரவேற்கிறோம். வெளியில் வெயில், 7 மணிக்கே சுட்டெரிக்குது நாள். நேரம் நகர நகர சூடு அதிகமாகிட்டே போகுது. வெளியில் கால் வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் லீவ் விட்டதும் போகலாம்னு பெரிய லிஸ்ட்டு வச்சது எல்லாம் போக வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் போல இருக்குது என்ற எண்ணங்களுடன் இருக்கும் இனிய நேயர்களுக்கு உங்கள் புதுச்சேரி வானொலி கொண்டு வரும் அருமையான நகரங்களின் பயணம். இது உங்கள் நகருலா நிகழ்ச்சி. கோடையின் கடும் வெப்பத்திலிருந்து ஒரு சிறிய இலைப்பாறலாக குளிர்ந்த நீர்த்துளிக்குளும் பசுமையான இயற்கை அழகையும் காண கேட்க இனிய பயணத்திற்கு தயாராகுங்கள். இன்று நாம் கேட்கவிருப்பது மனதை புத்துணர்ச்சி அடைய செய்யும் அழகான அருவி சுற்றுலா அனுபவத்தை கொடுக்கும் தலகோணா அருவியை பற்றிய செய்திகள்தான். சென்னைக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேர பயணத்தில் ஆந்திர மாநில சித்தூர் மாவட்டத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்காவில் இந்த 270 அடி உயரமான அருவி இருக்கு. ஆந்திர பிரதேசத்தின் உயரமான அருவி என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் உலாவருவும் பாடலுக்கு பின்

ஒலித்தது ஏ ஆர் ரஹ்மான், ஏ ஆர் ரஹானா, வம்ப பாக்யா இவர்கள் பாடியது பொன்னியின் செல்வன் படத்திற்காக. ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் திருப்பதியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தலகோணா அருவி. அப்போ திருப்பதி போயிட்டு வரும்போது கூட ஜாலியாக ஒரு குளியல் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்குது, புரியுது. இந்த அருவியின் முக்கியத்துவம் என்னவென்றால், ஆண்டின் எல்லா நாட்களிலும் நீர்வரத்து காணப்படும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தேசிய பூங்காவில் அமைந்துள்ள தலகோணா அருவி அறியப்படாத நிலத்தடி நீரோடையிலிருந்து வருகிறது. இயற்கை அழகு மற்றும் பசுமையால் சூழப்பட்ட அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இந்த அருவி அமைந்துள்ளதால் தலகோணா அருவியின் நீர் நோய்களை குணப்படுத்தும் சக்திகளுடன் கூடிய மருத்துவ மூலிகள் நிரம்பியது என்று நம்பப்படுகிறது. இதனால் இங்கு குளிப்பது உடலிற்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிப்பதாக நம்பப்படுகிறது. 270 அடி மேலிருந்து கொட்டும் அருவியின் கீழே நீர் நிரம்பிய குளம் ஒன்று உள்ளது. அழகாயிருந்தாலும் ஆழமாயிருக்கும், கவனமாய் குளிக்க வேண்டும். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல்.

இன்றைக்கி நஹருலா நிகழ்ச்சியில் நம்ம ஆந்திர மாநிலத்தில் உள்ள தலகோணா அருவியை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த அருவியானது தெலுங்கில் தலை மலை என பொருள்படும். சேஷாச்சல மலைகளின் தலை என கூறப்படும் வகையில் திருமலை மலைத்தொடர்களின் தொடக்க புள்ளியாக நம்பப்படுகிறது. சுற்றுப்புறத்தின் அமைதி மற்றும் அருவியின் இசை ஓசை இரண்டும் சேர்ந்து நம் மனதிற்கு அமைதியினை தரும். இந்த இடம் பிரபலமான மலையேற்றத்திற்கு சிறந்த இடமாக இருக்கு. அடர்ந்த காடுகள் வழியாக அருவியின் மேலே உள்ள இடத்திற்கு செல்லலாம். அங்கும் ஆனந்தமாய் குளிக்கலாம். அங்கிருந்து பார்க்க சுற்றிலும் பசுமை, அருவியின் சாரல், அழகிய காட்சிகள் என்று நம் மனதை கொள்ளை கொள்வது உறுதியாகிறது.

வேலை வாய்ப்பு செய்திகள். இந்திய அறிவியல் வளர்ச்சிக் கழகத்தில் காலி பணியிடங்கள் அறிவிப்பு. அசிஸ்டன்ட் 5, எம்டிஎஸ் 5 என மொத்தம் 10 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வித் தொகுதி 10ஆம் வகுப்பு பட்டப்படிப்பு வயது வரம்பு 15/5/2026 அன்று உள்பட 18 முதல் 30 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை. இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த ரெஜிஸ்ட்ரார், இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ், 2A&B, ராஜா எஸ்சி மல்லிக் ரோட், கொல்கட்டா 700032 என்ற முகவரிக்கு இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமில்லை. மேலும் விவரங்களுக்கு iacs.res.in என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களின் அறிவிப்பு. இன்ஜினியர் 2, டிரேட்ஸ்மேன் 3, சயின்டிஃபிக் ஆஃபீஸர் 1, லைப்ரரியன் ட்ரெய்னர் 3, ஒர்க் அசிஸ்டன்ட் 2 என்று மொத்தம் 11 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமா, பிஇ, வயது 16/5/2026 அன்று உள்பட 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கவும்.

0: 26 அன்று உள்பட 18 முதல் 28 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு ccmb.res.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

சிஎஸ்ஐஆர் கீழ் செயல்படும் செல்லுலர் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் வேலைவாய்ப்பின் அறிவிப்பு. டெக்னீஷியன் 23, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 4, டிரைவர் 1, மொத்தம் 28 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு ITI MSc, வயது வரம்பு 26-5.

நேர்களே, இதுவரை நகருலா நிகழ்ச்சியில் தலக்கோண அருவி பற்றிய செய்திகளுடன் உலா வந்தோம் இல்லையா? இங்கு தங்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு தனியார் கெஸ்ட் ஹவுஸ்களும் டிடிடி கெஸ்ட் ஹவுஸ்களும் உண்டு. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம், ஒரு நாள் பயணமாக கூட போகலாம். வீக்கெண்டில் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க நேர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு அழகான இடத்த செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கலாம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு மரம் இயற்கை தந்தவரம். நேர்களே, நீங்கள் அழைத்து பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275230 மற்றும் 2275540. கைபேசியில் அழைப்பவர்கள் 0433 என்ற முன்குறியீட்டை எண்ண டயல் பண்ண மறந்துடாதீங்க. நேர்களே, உங்கள் கருத்துக்களை பகிரலாம், உரையாடலாம். இன்றைய தலைப்பு மரம் இயற்கை தந்தவரம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 15ஆம் தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக பிரதமர் வரும் வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைவார். அங்கு அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்று குவஹாத்தியில் அசாம் முதலமைச்சராக தொடர்ந்து 2வது முறையாக பதவியேற்கிறார். அவருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் அசாம் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப் பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். முதலமைச்சருடன் சேர்த்து 4 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். இப்பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி வெங்கட்டாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் 7வது குறுக்குத்தெரு முதல் 10வது குறுக்குத்தெரு வரை, கிருஷ்ணா நகர் முழுவதும், சேத்திலால் நகர், கவிக்குயில் நகர் ஒரு பகுதி, மடுவுப்பேட் ஒரு பகுதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள லட்சத்தீவு பகுதிகளில் மேல் ஏற்பட்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம். நம்மை சுற்றி தினமும் பல சுவாரஸ்யமான தகவல்கள், நிகழ்வுகள் மற்றும் ஆச்சரியப்பட வைக்கும் செய்திகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அவற்றை சுருக்கமாகவும் சுவையாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் இந்த தகவல் தளம். அறிவையும் ஆர்வத்தையும் அதிகரிக்கும் பல பயனுள்ள தகவல்களுடன் இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் செவிவணி இழைகிறோம். இது உங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையின் முதன்மை அலைவரிசை வழங்கும் தகவல் தளம். ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை உணவுகள் மிகவும் முக்கியம். குறிப்பாக தாவர அடிப்படைகளில் உணவுகள் நம் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கின்றது. சர்வதேச தாவர ஆரோக்கிய தினமான இன்று தாவர மூலிகை உணவுகள் பயன்கள் குறித்த பயனுள்ள தகவல்களை கேட்கலாம். உணவே மருந்தாக மாறும் இந்த இயற்கை உணவுகளின் உலகத்திற்குள் போகலாம் பாடல்களுக்கிடையே.
2: போலாமா?

0: हेलो
1: राजेश जी, मैं पुलिस थाने से बोल रहा हूँ।
0: फिर से?
2: आप डिजिटल अरेस्ट में हो, दूसरे कमरे में जाइए, अकेले। आपके पार्सल में ड्रग्स मिले हैं, लंबे जाएंगे।
3: 10 लाख दीजिए, बच जाएंगे।
0: सर इतने कहाँ से?
3: एक लिंक भेजा है, अभी प्रोसेसिंग के लिए 2 लाख भेजिए, बाकी बाद में।
0: 2 लाख
4: क्या हुआ पापा?
0: बेटा ये कह रहे हैं कि मेरे पार्सल में से ड्रग्स मिले हैं।
2: अरे
0: काट दिया।
4: पैनिक मत कीजिए पापा, डिजिटल अरेस्ट जैसा कुछ नहीं होता है, ये सब फ्रॉड है।
0: फ्रॉड?
4: पुलिस, बैंक, RBI इत्यादि के नाम से आने वाले साइबर अपराधियों के फोन या वीडियो कॉल से सावधान रहें, उन्हें कोई पैसे ना भेजें और तुरंत पुलिस में रिपोर्ट करें। अगर समझदारी नहीं दिखाओगे
0: तो पैसे गवाओगे।
5: RBI कहता है,
6: जानकार बनिए, सतर्क रहिए।
7: தாவரங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வருவது கீரை வகைகள் தான் இல்லையா? பொதுவாக முளக்கீரை, மணத்தக்காளி கீரை, பசலைக்கீரை, வல்லாரை, தூதுவளை போன்ற கீரையின் பயன்கள் பலரும் சொல்லி கேட்டு படித்து தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா? இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பொதுவாக நாம் அறிந்திராத ஆனால் பல மருத்துவ குணங்கள் கொண்ட சில கீரை வகைகளை பார்ப்போம். வெள்ளை பொன்னாங்கண்ணி. இந்த கீரை பசுமை நிறத்துடன் மென்மையான இலைகளை கொண்டது, சிறிய வெள்ளை மலர்களை கொண்டது. இதில் அதிக அளவு விட்டமின் ஏ உள்ளதால் கண் பார்வையை மேம்படுத்தும், கண் வறட்சி மற்றும் மாலை கண் நோயினை தடுக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி, நார் சத்து நிறைந்தது. கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தி இரத்த சுத்திகரிப்பதற்கு உதவும். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி போன்ற மருத்துவ முறைகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளது இந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி. தினசரி சிறிது அளவு எடுத்துக்கொண்டால் நல்லது, அதிகமானால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ரசம், கூட்டு, பொன்னாங்கண்ணி அடை என்று விதவிதமாக சமைத்து சாப்பிடலாம். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல்.

கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசீர்வாதம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலை, தொடர்ந்து தகவல் தளமில் மேலும் தகவல்கள் கேட்கலாம்.
1: Ashwani presents Morning News. Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines.

நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சர்வதேச தாவர ஆரோக்கிய தினமான இன்று அரிய வகை கீரை வகைகளையும் அதன் பயன்களையும் பற்றி கேட்டுக்கொண்டிருக்கோம் இல்லையா? நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். குப்பமேனி, இந்த கீரை முக்கியமாக அதிகமாக நம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுத்தும் முக்கிய கீரையாக இருக்குது. இரும்பல், சளி, குடல் புழுக்கள், தோய் நோய்களுக்கு மருந்தாக விளங்கும் கீரை இது. பூனை கீரை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. பூனை தனக்கு ஏற்பட்ட உணவு ஒவ்வாமையை இந்த இலையை உண்டு சரி செய்து கொள்ளும். அதனால் தான் இந்த பெயர் வந்ததோ என்னமோ. நீண்ட காலமாகவே உள்ள தோல் நோய்களுக்கு இந்த இலையில் மஞ்சள் உப்பு சேர்த்து அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் பூசி வந்தால் குணமடையும் என்று நம்பப்படுகிறது. இந்த கீரை சாருடன் தேன் கலந்து குடிப்பதால் நுரையீரலை சுத்தப்படுத்தி குடல் புழுக்களை நீக்கும் என்றும் நம்பப்படுகிறது. சற்றே கசப்பு தன்மை உடையது, அளவாக சாப்பிடலாம். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடல்.

உனக்கே புத்தி இருக்கா? நித்தீவுக்குள்ள ஆம்பளைய சாச்சிருக்கார போட்டு வச்சிருக்கா, எம்மின்னுக்கே காத்திருக்கா, என உனக்கே புத்தி இருக்கா?

சாரணக்கீரை. இது ஒரு படரும் கொடி வகை கீரை, மெல்லிய இலைகளை கொண்டது. தமிழர் பாரம்பரிய உணவில் சத்தும் மருத்துவமும் நிறைந்த ஒரு அரிய வகை கீரை இது. குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும். சிறுநீரக நலம் மற்றும் ஜீர்ண நலம் மேம்படும். ஃபாஸ்பரஸ், இரும்புத்தத்து அதிகமாக இருப்பதால் இரத்த சோகையை சரி செய்யும். இன்றைய காலகட்டங்களில் கடைகளில் சாதாரணமாய் கிடைப்பதில்லை. தோட்டங்களில் தானாய் வளரும். நமது தினசரி உணவில் சிறுக சிறுக சேர்த்து கொள்ள ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். இவை மட்டுமல்லாது, இந்த சாரணக்கீரை மண்ணின் ஈரப்பதம் மற்றும் கார்பன் சமநிலையை பேணுகிறது. இயற்கை வேளாண்மையில் பசுந்தழை உரமாகவும் பயன்படுகிறது.

0: எதிர்பார்ப்பா அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தி தாலே இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம அரிய வகை கீரையும் அதன் பயன்களையும் பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. அடுத்தது பார்க்க போகிறது வந்து முசுமுசுக்கை கீரை. இந்த கீரை அதிகமாக மருத்துவ குணம் கொண்டது. சாரணக்கீரை போலவே ஜீர்ண நலம் காக்கும், கல்லீரல் ஆரோக்கியம் காக்கும். வேலிகள், புதர்கள், பெருமரங்களை சுற்றி வளர்கின்றது. இந்த இலையின் வேர் மருத்துவ பயன்மிக்கவை. காச நோயால் அவதியுறுவோருக்கு இதை தொடர்ந்து சாப்பிட அந்த நோய் குணமாகும் என்று நம்பப்படுகிறது.

0: கீரைகளில் 100 வகைக்கு மேல் உண்டு. இன்று நாம் பார்த்தது சில வகையே. இன்றைய தகவல் தளத்தில் கேட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: பாதுகாப்பு தரநிலைகளின்படி இந்த பிரஷ்கள் வந்து எஸ்கலேட்டர்களில் கட்டாயமாக்கப்பட்டது. மனிதர்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும் இல்லாமல் எஸ்கலேட்டர்களுடைய

இயந்திர பாதுகாப்பிற்கும் இவை உதவுது. நகரும் படிக்கட்டுகளுடைய உள்ளே இருக்கும் இந்த மோட்டார் மற்றும் சங்கிலி அமைப்புகளுக்குள் சிறு குப்பைகள், முடிகள், நாணயங்கள் மற்றும் தூசுகள் விழுவதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு தடையாகவும் இது செயல்படுது. பலரும் அறியாமையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரஷ்களில் வந்து இந்த அவங்களுடைய ஷூஸு இல்லாட்டி செப்பல்ஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயல்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் தான். எஸ்கலேட்டரில் வரையப்பட்டிருக்கிற அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ள பாதுகாப்பாக நிற்கிறது தான் விபத்துகளை தவிர்க்கும் ஒரு சிறந்த வழி. நீங்கள் அந்த பிரஷ் மாதிரி இருக்கிறத பார்த்ததில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்.

0: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சிறிய வயதில் நீங்கள் வானொலியை ரசித்து பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும்போது வானொலியை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அதை பற்றி கொஞ்சம்?
1: சின்ன வயசில் வந்து பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்ருப்போம். குடும்பத்தோடு ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்கு சில பாடல்கள் வந்து உருக்கமாக இருக்கும், சிலது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த பாடலாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாத பருவத்தில் இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்ருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கமாக நல்ல ஜெனரல் நாலேஜை பற்றி எதாவது கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலை துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும்னா அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சிறிய வயதில் நீங்கள் வானொலியை ரசித்து பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும்போது வானொலியை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அதை பற்றி கொஞ்சம்?
1: சின்ன வயசில் வந்து பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்ருப்போம். குடும்பத்தோடு ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்கு சில பாடல்கள் வந்து உருக்கமாக இருக்கும், சிலது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த பாடல்லாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாத பருவத்தில் இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்ருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கமாக நல்ல ஜெனரல் நாலேஜை பற்றி எதாவது கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலை துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும்னா அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல இருக்கு.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சிறிய வயதில் நீங்கள் வானொலியை ரசித்து பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும்போது வானொலியை வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அதை பற்றி கொஞ்சம்?
1: சின்ன வயசில் வந்து

நேரம் 9:20 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரமுலோ சகி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு மரம் இயற்கை தந்தவரம். நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275230 மற்றும் 2275240. கைபேசியில் அழைப்பவர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. நேர்களே, உங்கள் கருத்துக்களை பகிரலாம், உரையாடலாம். இன்றைய தலைப்பு மரம் இயற்கை தந்த உரம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 15ஆம் தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் வரும் வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைவார். அங்கு அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். மேற்காசிய நெருக்கடிக்கு இடையில் அந்நிய செலாவணியை சேமிக்க எரிபொருள்

0: மிச்சப்படுத்தவும் வெளிநாட்டுப் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தின் வதோதராவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வீட்டிலிருந்து வேலை, ஆன்லைன் வகுப்புகள், மெய்நிகர் கூட்டங்கள் மற்றும் பெட்ரோல் டீசல் நுகர்வை குறைத்தல் போன்ற கோவிட் கால நடைமுறைகளை புதுப்பிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். மேலும் இந்தியர்கள் மீது நெருக்கடியின் தாக்கம் குறைவாக இருப்பதை உறுதி செய்ய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். நிலைமை இயல்புக்கு திரும்பும் வரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறும் பிரதமர் தனது வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தினார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஏற்பட்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. இப்போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 10:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம், கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேர்களே, இது நீங்கள் விரும்பிய பாடலை கேட்கும் நேரம். நீங்கள் விரும்பிய பாடல்களை கேட்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். கோவை மாவட்டம் புத்தூர் சிவசுப்பிரமணியம், இவர் விருப்பமாக அரசிலம் குமரி, படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் தொடர்ந்து கேட்கலாம். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விருப்பமாக தாமரை நெஞ்சம் படத்திற்காக பி. சுசீலா சோபா பாடிய பாடல்.

நேரம் 10:16. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலுவரசியல். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர் விருப்பமாக பாடி பறந்த குயில். படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுசிலா பாடியது.

கேட்டால் ஏலிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன் இவர் விருப்பமாக மறுபடியும் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 10:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் மறந்தாங்கி ஐயப்பன், இவர் விருப்பமாக முந்தானை முடிச்ச படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது.

0: 10:31 விளம்பரத்தை தொடர்ந்து மேலும் பாடல்கள் கேட்கலாம். இது முதன்மை அலை வரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மாமா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு மரம் இயற்கை தந்த வரம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275230 மற்றும் 2275240. கைபேசியில் அழைப்பவர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. நேயர்களே, இது உங்கள் கருத்துக்களை பகிரும் நேரம், உரையாடும் நேரம். இன்றைய தலைப்பு மீண்டும் ஒருமுறை மரம் இயற்கை தந்த வரம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சென்னை அந்தோனிராஜ் இவர் விருப்பமாக இதய கோவில் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மின்மினி பாடிய பாடல். ரோஜா படத்திற்காக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் திருவாரூர், காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரவணகுமார், தீப்தி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் விருப்பமாக நிறைகுடம் படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:47. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் புவனா ஒரு கேள்விக்குறி. இப்படத்திற்காக பாடல் விருப்பம் தெரிவித்துள்ள நேர் கடலூர் துறைமுகம் சுரேஷ். பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். சிந்து நதி பூ இப்படத்திற்காக பாடல் விருப்பம் தெரிவித்துள்ள நேரு பம்மல் ராஜன். பாடலை பாடியிருப்பவர்கள் மனோ, எஸ் ஜானகி.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவாக குப்பனத்தம்பி ராமு, காஞ்சிபுரம் ஆர் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஆர் ஹேமப்பிரியா, துருவா ரவிக்குமார் இவர்கள் விருப்பமாக சாமி படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். மேலும் நேர்கள் முர்தாபாத் மாவட்டம், துலாப்பூர் உத்தரப்பிரதேசம், முகேஷ் கஷ்யப், சீதல் கஷ்யப், சோனு சுரேஷ், ராஜ்பால் பங்கஜ், கஜால் பார்டர், மனிதா தன்வி, டார்கெட் சோனி, மோனி மோகினி, ஹிருத்திக், பல்வீர் சிங் மற்றும் கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வீரா, செந்தில் முருகன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, பட்டாளம் அப்துல் ஜலீல் இவர்கள் விருப்பமாகும். இதோ வருகிறது சுவாமி பட பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.
1: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ற மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வதோதராவில் சர்தாம் மாணவர் விடுதியை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் பெண்கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுடெல்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது.

0: அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சராக திரு ரங்கசாமி 5வது முறையாக நாளை பதவியேற்க உள்ளார். அவருடன் 5 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:07. நேர்நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மரம் இயற்கை தந்த வரம், இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி உலகத்தில் உயிர்கள் தழைத்திருக்கு அப்படின்னா நிச்சயம் மரங்கள் செழிச்சிருக்கணும். உயிர்கள் தழைப்பதற்கு மரங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே இது தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனாலும் நாம் ஏன் மரத்தை கொண்டாடிட்டே இருக்கணும், மரங்களை பற்றி ஏன் நம்ம பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்றது நிச்சயம் நமக்கு தேவையான ஒன்று தான். மரம் மாதிரி நிற்காத அப்படின்னு ஒரு சொல்லவடை உண்டு நம்ம வழக்கத்தில். அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ அது பெரிய ஒரு மரம் அப்படின்வாங்க. ஆனால் மரத்தை ஏதோ குறைத்து மதிப்பிடுறோமோ அந்த இடத்துல, ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் மரம் ஒன்றுமில்லாத ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன், அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ மரங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நம்ம உயிர்கள் வந்து ஒரு, அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு உயிர்கள் கூட பிழைக்கிறது பெரிய ஒரு கஷ்டமாயிடும். அதனால தான் அழகான ஒரு வார்த்தையாலேயே இன்றைக்கி தலைப்பு அமைஞ்சிருக்கு பாருங்க, மரம் இயற்கையின் வரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இயற்கை அன்னை, இந்த பூமி தாய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு உண்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அது நிச்சயம் இந்த செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாம் தான். அதனால தான் நம்ம இதை கொண்டாடிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். மரங்களை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எவ்வளவு இருக்குது, ஏன் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றது தான். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது ஒரு தாரக மந்திரமாகவே இருக்குது. அதை பற்றி நீங்களும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். 04132275230 22752240 என்ற நம்பருக்கு டயல் பண்ணி மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பில் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் நேயர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மிக நீண்ட நாட்களுக்கு
1: மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம். 1.5 மாசம் சூப்பரா பாட்டெல்லாம் போட்டு நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி எங்க எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: ஓகே ஓகே, நீங்க இல்லாத குறையெல்லாம் பாட்டு மூலமாவே தீர்த்துட்டோம்.
2: நான் அப்படியே டிராவல் பண்ணும்போது கேட்பேன், சூப்பரா ஏசி பாட்டு எல்லாம் போடுவீங்க, நல்லா இருக்குல்ல, இது கூட சூப்பரா தான் இருக்கு அப்படின்ட்டு தோணும்.
1: இருந்தாலும் நம்ம பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நாங்க அவ்வளவு இருக்கும். சொல்லுங்க உங்க கருத்தா.
2: மேம், மரம் அப்படிங்கறது ஒரு சிறந்த வரம். மேம், மரங்கள் நடந்ததுதான் நம்மளுடைய புவியில பாத்தீங்கன்னா அந்த மாசற்ற ஒரு சூழ்நிலை அப்படிங்கறது நிலவும். மேம், பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் அப்படிங்கறது வளர்த்தோம்னா அது நமக்கு ரொம்பவே நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயக்கும்னு. அது மட்டும் இல்லாம மரங்கள்ல நம்ம வளர்க்கும் பொழுது இந்த ஆக்சிஜன் சப்ளை அப்படிங்கறது அதிகரிக்கும். மேம், இந்த ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு தூய்மையான காற்று வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி மரங்கள் அதிகமாக நம்ம நட்டோம் அப்படின்னா இயற்கையாகவே இந்த புவி அப்படிங்கறது குளிர்ச்சி தன்மை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால மரம் மழை அப்படிங்கறதும் வரும் இல்லையா? அப்புறமா மேம், இந்த மரம் நடும் திருவிழா அப்படிங்கறது இருக்கு மேம், மத மகோத்சவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இந்த திருவிழா நடக்குது. அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள், அப்புறமா தன் ஆர்வ நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே வந்து மரத்தை கொடுத்து அதை நட்டு வைங்க அப்படின்னு ஊக்குவிப்பாங்க மேம். அது வந்து நிச்சயம் நாமளும் பார்ட்டிசிபேட் பண்ணி மரங்கள் நடணும் மேம். நான் அது மாதிரிதான் என்னுடைய பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி மரங்கள் அப்படிங்கறதெல்லாம் நட்டு அதை பராமரிச்சுட்டும் வர என்னுடைய பகுதியிலன்னு சொல்லுவேன். இல்ல என்ன அற்புதமான விஷயம் நடக்குதுன்னா மேம், இந்த மரங்கள் நடும் பொழுது அதுல உட்கார்ந்து நம்ம இழைப்பாரும் பொழுது அல்லது அந்த காற்று மாதிரி எல்லாம் வரும்போது அவ்வளவு மனசுக்கு ஒரு நிகழ்ச்சி தருது மேம். சொல்லுவாங்க இல்லையா, கிராமப்புறங்கள்லாம் ஏன் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதிக அளவிலான மரங்கள் அப்படிங்கறது அங்க நட்டு அதை பராமரிக்கிறதுனாலதான். இங்க தூய்மையான காற்று இருக்கும், அப்போ நகரம் அப்படிங்கிற ஒரு விஷயம்

0: விஷயத்திலயே அதிக அளவிலான மரங்கள் அப்படிங்கறது நம்ம எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம்
1: இல்லையா? நிச்சயம் நிச்சயம். ரொம்ப
0: நிறைவா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னா மேம், மரங்கள் நம்ம நாட்டினுடைய வளங்கள். ஒருபோதும் நம்ம மரத்தை வந்து வெட்ட கூடாது. அந்த மரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிச்சேர்ந்து இன்னொரு இடத்துல நடுவதற்கான ஒரு பிரத்யேக வசதிகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல இருக்கு. அது மாதிரி நம்ம பண்ணணும். மரத்தை ஒரு செகண்ட் வெட்டிடலாம், ஆனா அந்த வெட்டிய மரம் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் ஒரு பெரிய
1: வளர்க்கமா வளர. கண்டிப்பா
0: அது ரொம்ப முக்கியம் மேம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி உங்க கருத்துக்கு.
0: தேங்க்யூ மேம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எம் அபுசாலி, தாண்டவ மூர்த்தி குப்பம்.
1: சொல்லுங்க சார்.
2: மரங்கள் நம்ம பூமி தாயின் கரங்கள் மேடம். ஆண்டுக்கு சராசரி 5-6 மரக்கன்றுகள் வைத்து பாதுகாத்து வரோம் மேடம். இந்த காக்கக்குருவி பறவைகள் வந்து அதை முட்டையிட்டு அந்த கூண்டுல குஞ்சிகளை மகிழ்ந்து பார்க்கல எங்களுக்கு மிக்க சந்தோஷமா இருக்கு மேடம். இது எங்களுக்கு ஒரு பேரு சந்தோஷம். நம்ம வானொலிக்கு நான் முக்கியமா கடமைப்பட்டிருக்கு மேடம். 2001 அரட்டு கச்சேரி நிகழ்ச்சி மூலியமாக நம்ம சங்கீதி மங்கலம் கருணநிதி அரசு பேருந்து ஓட்டுநர் மரக்கன்றுகளை கொடுத்து ஊக்கிவித்தாரு. அந்த பயணம் எங்களுக்கு இன்னும் என்ற அளவுக்கு நாங்க செஞ்சுன்னு வரோம்
1: மேடம். நீங்க வந்து கடைபிடிச்சிட்டு வரீங்க அந்த ஒரு விஷயத்த.
2: எந்த பிரீதி பலனாக நான் செய்கிறேன் மேடம்.
1: ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் செய்கிறீங்க. அதாவது எவ்வளோ நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம செய்துட்ருப்போம்ல, ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா உயிர்கள் தழைக்கிறதுக்கு நம்ம மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் அது பயன் அடையலை. அதாவது பறவைகள் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய பயனாக இருக்குது அப்படின்றது தான். 5 ஜீவன்களுக்கும் அது பயனடையுது அப்படின்னும் போது நிச்சயம் நம்ம இந்த மரங்களை வந்து ஊக்குவிக்கணும்.
2: காடு வளங்கள் இருக்கிறதுக்கான நம்ம பறவைனத்து தான் நன்றி சொல்லணும் மேடம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: அது எச்சின் மூலம் அந்த விதைகளை போட்டு முளைச்ச பிறகு எவ்வளவு விருச்சியமா இருக்குது. இந்த மழை வளம் வர்றதுக்கு அதெல்லாம் ஒரு முக்கிய காரணங்க மேடம்.
1: ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க சார், நன்றி.
2: நம்ம முன்னாள் நிலை இயக்குனர் ஐயா கே.பி. சீனிவாசன் ஐயா, நம்ம இப்போது இருக்கிற செந்தில்குமார் ஐயாலாம் அப்ப அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து அந்த செயல்பட்டாருங்க மேடம். அந்த நிகழ்ச்சிக்கு அரட்டு கட்சி நிகழ்ச்சி அது இன்ற அளவுக்கு நாங்க மறக்க மாட்டோம் மேடம்.
1: ரொம்ப நினைவு கூர்ந்து வைக்க ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க,
2: மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. மரம் இயற்கையின் வரம் அப்படின்னு சொல்கிறோம். மரம் வந்து நாட்டின் வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டின் கரங்கள் அப்படின்னு எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைகளால் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இது வெறியும் அலங்கார வார்த்தைகள் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னும் எவ்வளவோ நம்ம வந்து புகழணும். இப்போது ஒரு நபரை புகழ்ச்சி புகழ்ந்து சொல்கிறதுக்கு பதிலில் இப்படி ஒரு மரத்தை நம்ம புகழ்ச்சியாக சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு அது ஒரு குடுப்பினை அப்படின்னே நம்ம சொல்லலாம். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போது வேகமாக ஒரு வெயிலில் போயிட்டே இருக்கும் அப்படின்னும் போது ஐயோ கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் நிழல் கிடைக்கதா பாரு அப்படின்னு தான் நம்மளோட தேடலே இருக்கும். அப்போ அங்கே ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தின் கீழே போய் நின்றுப்போம். அந்த மரம் நம்மளை வந்து அரவணைச்சிக்கும், ஒரு தாய் மாதிரி நம்மளை காக்கும். அந்த நேரத்தில் அப்போ ஒரு தாய் மடியில் எப்படி நம்ம போய் நமக்கு ஒரு சுகம் கிடைக்குமோ, ஒரு தாயின் அன்பு எப்படி நம்ம கிடைக்குமோ, அரவணைப்பு கிடைக்குமோ, அப்படி தான் இந்த வெயிலோட அருமை வந்து அந்த மரத்தின் கீழ் போய் நிற்கும்போது தாயிடம் கிடைக்கக்கூடிய அன்பு அரவணைப்பு எப்படியோ அப்படி நமக்கு மரம் கொடுக்கும். இதுதான் வந்து அதாவது இயற்கை அன்னை வந்து மரங்கள் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை நமக்கு அளிச்சிருக்கு. அதை நம்ம நிலத்தில் இப்போ மரக்கன்று நடுவதை வந்து இன்றைக்கி வந்து ஊக்குவிக்கிறோம் அப்படின்றோம் இல்லையா. ஒவ்வொரு விழாக்கள்லையுமே இன்றைக்கி வந்து அது உத்வேகம் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பல்வேறு விடயங்கள் இன்றைக்கி வந்து மாறிட்டுருக்கு, மாற்றம் கொண்டு இருக்கு. இன்றைக்கி பெரும்பாலான இளைஞர்கள் எல்லாமே இதை ஊக்குவிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விழா செய்யலாம், மரம் நடும் விழா அப்படின்றத விட அதை நம்ம மரக்கன்று அப்படின்றத தான் நம்ம பொதுவாக கரெக்டாக இருக்கும் அது. ஸோ மரக்கன்று இன்றைக்கி வந்து பெரும்பாலான விசேஷங்கள்லாம் நம்ம இதை பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா பெரும்பாலான இந்த பிறந்த நாள்கள் கல்யாண வைபோகத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மரம் அப்படின்றது நமக்கான உயிர் மூச்சு, உயிர் மூச்சு நம்ம இன்னைக்கு பிராண வாயு இதுக்கு நம்ம கொடுக்கறதே வந்து மரம் தான். என் மூச்சு காற்றே நீ தான் அப்படின்னு நம்ம யாராச்சும் நமக்கு பிடித்த நபர்களை பார்த்து அப்படி சொல்லுவோம், அம்மாவாக இருக்கலாம் இல்லை அப்பாவாக இருக்கலாம். ஆனால் நமக்கான மூச்சு காற்றை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த மரங்கள் தான். நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க 0413 என்னை குறியீட்டு என்னை முன்னிணைத்து 2275-2275-2440 என் எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

0: நேரம் 11:14 நிமிடம் 20 நொடி. நேய நேரம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு எந்த தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து கருத்து கூற வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஓம் சக்தி, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ரெண்டுக்கும் ஆர் முத்துகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார். எல்லாருக்குமே எல்லா மரங்களின் பெயரும் தெரியாது, அதனால என்ன நமக்கு பயணம் அப்படின்னு தெரியும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடங்கி
1: இருக்கேன்னு. வட்டி வச்சு மரம் இருக்குங்க,
0: மரங்களை சுற்றி தான் உங்க வீடு அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான விடயம் செய்திருக்கீங்க நீங்க. ஓகே,
1: என்ன மரம் ஆசிச்சேன், மரம் ஆசை கொள்ளில மரம் இருப்பேன். ஒரு மரம் வச்சா மனுஷன் வராது.
0: பல பேருக்கு இது ஒரு ஆசையா இருக்கு, மரங்கள் வளர்க்கணும், நம்மளை சுத்தி மரக்கன்றுகள் செடிகள்லாம் வளர்க்கணும். ஆனா இடம் போதாக்குறை ஒன்று இருக்கும், அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமும் இருக்கும், என்னால இது மாதிரி வளர்க்க முடியலையே. ஏன்னா மரம் நடுவில் அமைந்த வீடுகளை பார்க்கும்போது, இந்த சூழல் இயற்கை சூழலை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை ஏற்படும்ல. அதுதான். ஓகே, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப
1: அற்புதம். அதே மாதிரி
0: வானொலி மூலமா சொல்லும் போது இதை கேட்கிறவங்களுக்கும் ஓ நம்மளும் இதை மாதிரி வளர்க்கணும்னு ஒரு ஆசையை தூண்டி விட்டுறீங்க, நல்ல ஒரு விடயம் தான். நன்றி சார்.
1: இன்னொன்னு தானே போயிருக்க இல்ல.
0: ஆமா ஆமா.
1: அப்ப மரம் இறங்கி போச்சு, அதுக்கப்புறம் மரம் ஆசையே விட்டு போச்சு, வெறுத்து போச்சு எனக்கு. மறுபடியும் நம்ம நேயர்ல பேசும்போது ரேடியோல பேசும்போது

0: செல்வம் செல்வம் இல்லை புதிய கோ செல்வம்
1: சொல்லுங்க.
0: எல்லாம் பார்க்காதீங்க, மறுபடியும் நடுங்க நடுங்க சரணாரு. அவர் சொன்ன படம் மறுபடியும் நல்லா மறுபடியும் நல்லா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. மரங்கள் இல்லை அப்படின்னா மனிதர்கள் இல்லை அப்படின்றத தான் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயமா இருக்குது. அடுத்த சந்ததியினருக்கு, அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு பொக்கிஷம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மரங்கள் தான். நாம் நட்டு வைக்கணும். ஏற்கனவே நம்மளோட பாட்டன்லாம் வந்து நமக்கு முன்னோர்கள்லாம் வந்து நமக்கு செய்து வைத்த விடயங்களை இன்றைக்கி நமக்கு இட பற்றாக்குறை, நெருக்கம், மக்கள் நெருக்கடி, மக்கள் தொகை பெருக்கம், இதனால் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெருமளவே நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்படின்றத நம்ம உண்மையை ஒத்துக்க தான் வேணும். நம்ம நான் அழிக்கலை, அதை பராமரிக்கிறேன், அதை அப்படியே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி யாராலையுமே சொல்லிக்க முடியாது. ஆங்காங்கு ஒரு ஒரு சில இடங்களில் மட்டும் அதை பராமரிக்கும் தன்மை இருக்கும். ஆனால் நம்மளோட சுயநலத்துக்காகவே இன்றைக்கி மரங்களை வந்து வெட்டி வீழ்த்திட்டோம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆனால் இன்றைக்கி சரி, நாம் செய்த தவிர அடுத்த நம்ம சந்ததியினர் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத நமக்கு முன்னோர்கள் வந்து ஏன் சந்ததியினர் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க கட்டி காத்த ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக அழிச்சிட்டோம். ஆனால் அடுத்த சந்ததியினர் இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விடயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா மரக்கன்றுகளை நட்டு அடுத்த சந்ததியினர் வாழ்வதற்கு, அடுத்த விலங்குகள் எல்லாமே பறவைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தானே. இந்த உணவு சங்கிலி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு தொடர்புடையது இந்த மரங்களாக தான் மெயினாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்கக்கூடிய பொக்கிஷம் பரிசாக இந்த மரங்கள் தான் இருக்கணும். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
1: சொல்லுங்க
2: சார். மரம் இயற்கை தந்த வரம் தானே மேடம் தலைப்பு?
1: ஆமாங்க சார், அதுதான்.
2: அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம வந்து ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மரமும் முக்கியம். ஆக்சிஜன் நமக்கு எவ்வளவு முக்கியம் அதான் அது தெரியாம தான் நம்ம மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கோம். சாலைகள் பெருக்கிறதுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா வெட்டுற மரங்களுக்கு ஈக்குவலா வந்து நடணும்னு சொல்லி உத்தரவு இருக்கிறாங்க, யாரும் பின்பற்ற மாதிரி தெரியல.
1: அவங்களுக்கு நேரம்
2: கூடுமான வரைக்கும் கூடுமானவருக்கு இடம் இருக்கிறவங்க மரங்களை வளர்த்தா நம்ம சந்ததியினர் நல்லா இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய பிற்கால சந்ததியினருக்கும் அது வந்து பயன்பெறும் என்பது நம்ம வந்து அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம் இது.
1: கண்டிப்பா,
2: ஏன்னா உலகம் வெப்பமயமாயிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம இந்த மரங்களை வளர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: நிச்சயம் சார்,
2: அனைவரும் உணர்ந்து செயல்பட்டால் அதன் பார்வை அனைவரும் அறுவடை செய்யலாம்.
1: கண்டிப்பா, இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா நம்ம சொல்றவங்களையும் நம்ம செய்யணும் அப்படின்றத வந்து அழுத்தம் திருத்தமா அதை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதி ஏற்கனும்
2: அப்படின்றதுதான்.
1: அதை எழுத்தாதான் நம்ம வந்து ஓ இன்னைக்கு மரம் இருக்கு, இதனோட நன்மைகள் என்ன, வெறும் பேச்சு வார்த்தையில நம்ம அதை கடந்துட முடியாது, இதை கடந்துடவும் கூடாது. அதை வந்து நம்ம வலியுறுத்தணும் அப்படின்றதான். இன்னைக்கு பல்வேறு மரங்கள் இருக்கு, நமக்கு எவ்வளவு நன்மை புகும் மரங்கள், நன்மை செய்யக்கூடிய மரங்கள். ஓகே, ரொம்ப அற்புதம் சார், நன்றி.
2: நன்றி.
1: கோடை காலத்தில் ஒரு குழு குழுவா ஏன்னா சொல்லுங்க, நம்ம மரத்தை பத்தி பேசுறதால.
3: ஆமா ஆமா, அதாவது மரத்தை மட்டும் பேசுறதுனால இல்ல, எங்கிட்ட ஊர்ல எங்க தெருவுல எல்லாம் மரமும் இருக்கு, அதனால அதோட காற்று கூட கொஞ்சமா ஏற்படுத்தி மழையும் இப்ப ஒழியுது பாருங்க எல்லா இடமுமே, அதனால எல்லாமே சேர்ந்துமே கொஞ்சம் ஒரு குளுமை கிடைக்குதுங்கம்மா. அதுக்கு அதுக்கு வந்து இறைவன்ட நன்றி சொல்லிக்கிடுவோம். நான் வந்து இந்த மரத்தை பத்தி பாடலாவே எழுதியிருக்கேன், அதை பாடலாமா?
1: பாடுங்க, ரொம்ப நேரமா? சரி பாடு.
3: இல்ல இல்ல, முக்கியமானதை எழுதியிருக்கேன், அதை பாடலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா பாடுங்க.
3: மரங்களை நாம் நேசிப்போ, அவை நில மகளின் அச்சாணி, வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம், தூய காற்றை நாம் பெறுவோம், தூய காற்றை நாம் பெறுவோம், மரங்களை நாம் நேசிப்போம்,

கால்கள் பறித்து உண்டார் உடல் பலத்தை நமக்கு கொடுக்கும். இன்னும் நான் கொள்ளவோ மரங்களின் அருமை பெருமை, மரங்களின் நாம் பேசிப்போ அவை நில மகளின்.

0: தடுத்து வறட்சி தாங்கி வாழும் மண்ணை மேகங்களை ஒன்று திரட்டி மலை பொழிய செய்வதும் மரமே. மரங்களை நாம் நேசிப்போம், அவை நில மகளின் அச்சாணி. வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம், தூய காற்றை நாம் பெறுவோம்.
1: என்ன ஒரு அற்புதமா ஒரு பாடல் வரிகள்ல எல்லா மரத்தோட பயன்கள் என்னென்ன மரங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இன்னும் நான் சொல்லவோ அப்படின்னு நீங்க எங்களை கேக்குறதுக்கு ஆசைதான், ஆனா நமக்கு அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ன்றதால
0: உணர்ந்து
1: நிச்சயம் ஒரு பாடலையே எழுதணும் இதுக்காக அப்படின்னு மெனக்கெட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னும் போது நிச்சயம் உங்களுக்கு ஒரு பாராட்டை எவ்வளவு தகுதி. அற்புதம், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, அற்புதமா பாடல் வழியாவே சொன்னீங்க, ரொம்ப நல்லது.
0: நன்றி.
1: நிகழ்ச்சிவரும் அடுத்த நேரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: இளமங்கலம் முருகன்.
1: சொல்லுங்க சார்.
2: எப்படி மேடம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு மேடம். 55 நாளுக்கு பிற்பாடு இப்பதான் மேடம் உங்களை கூட பேச முடியுது.
1: அப்பா, நாட்கள் அப்படியே எண்ணிட்டே இருந்தீங்களோ?
2: ஆமா மேடம், என்னுடைய நண்பர் அபுசாலி
1: சொன்னாரு. ம் ம் ம், சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க.
2: மரம் ஒரு வரப்பிரசாதம் மேடம்.
1: ம்,
2: என்பார்கள், ஒரு ஒரு மரமும் ஒரு கனியை தரும். அது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கு நீளம் தரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, வாழை மரம் வந்து வாழைப்பழம் தரும் ஒரு மனிதனுக்கு, தென்னை மரம் வந்து இளநீரும் தரும், தேங்காயும் தரும், மற்றும் சாமிகளுக்கு உடைக்க உபயோகப்படுத்தலாம். அது இல்லாம அந்த தென்னை அளவுல ஓலையில இருந்து அளவு கேட்பாங்க இல்லைங்க மேடம், வீட்டை வந்து சுத்தம் செய்ய தரும்.
1: தென்னை பனை எல்லாமே தன்னை வந்து முழுசா தியாகம் செய்துக்குது. வாழை எல்லாமே ஒவ்வொரு பாகங்களுமே நமக்கு பயன் தரக்கூடிய விதத்துலதான் இருக்கு.
2: ஆமா மேடம், அதுல வேப்ப மரமும் பொங்க மரமும் நல்ல நிலையில கொடுக்கக்கூடியது மனிதனுக்கு,
1: குளிர்ச்சியானது.
2: குளிர்ச்சியானது. ஒரு எலுமிச்சை மரம் எடுத்துக்கு போனா, அது வந்து சாமிக்கு உகந்த பொருள். அது மனிதனுக்கு நல்ல உடம்ப வந்து கூலிமையா வச்சிருக்க சொல்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எலுமிச்சை பழத்தனால.
1: அந்த எலுமிச்சையில வந்து விட்டமின் சி அப்படின்னு ஒரு இருக்கு. ஸோ அந்த விட்டமின் சின்றது ஒரு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து பெருக்குது அப்படின்றது தான். ஸோ அது அதனால தான் நம்ம அந்த எலுமிச்சையை நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே அது பயன் தரும், எல்லா விஷயத்துலையும் அது விட்டமின் சி.
2: ஆமாங்க மேடம். அது மாதிரி முள்ளு மரம் சொல்றாங்க இல்லைங்க மேடம், அது வந்து மாடு வந்து அந்த காயை சாப்பிடும். அந்த முள்ளு மரத்தினுடைய காய், அப்புறம் ஆட்டுக்கு வந்து ஆடு வெளியே போகாத அளவுக்கு வந்து நம்ம அடிக்கல, அது வந்து பாதுகாப்பாக இருக்கு. அந்த முள்ளு வெட்டி நம்ம பாதுகாப்புக்கு, ஆட்டுக்கு பாதுகாப்புக்கு போடுறோம். அது இல்லாமல் அது காயினுடைய சாப்பிடும்.
1: அதாவது
2: பயிர்களுக்கு வேலைக்கு பாதுகாப்பு, அது பயிர்களுக்கு வேலைக்கு பாதுகாப்பாகலாம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி. நம்ம அடுத்த நேரம் பேசுவோம்.
2: மேடம், இன்னும் ஒன்றே ஒன்று, பனைமரம் வந்து நுங்கு நுங்கும் தரும், பழமும் தரும். அப்புறம் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க மேடம், பெரியவங்க, ஓவம் மரமே வசந்த மரமே ஒரு புடி தழைக்கு விதி இல்லாத மரமே சொல்லுவாங்க. அது வந்து வீட்டுக்கு இருட்டா இருக்கும் நம்ம வீடு, அப்ப வந்து அதனுடைய இதுவால மின் கம்பம், அதுக்கு வந்து விட வந்து மின் கம்பம், நம்ம வீடு இருட்டா இருந்தா அது வெளிச்சத்து தானே தருது. அது அந்த மரம் இருக்க வச்சுதானே வெளிச்சம், நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வருது.
1: அதுல வந்து அப்ப வந்து மின் கம்பங்கள்லாம் வந்து சிமெண்ட்ல செய்யாத காலத்துல அந்த மரங்களை பயன்படுத்தி விளக்குகள் வந்து அதன் மூலமா ஏற்றினாங்க. ஓகே சார், உங்க கருத்துக்கு நன்றி.
2: நன்றி மேடம்,
1: நன்றி. மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க 2275230 2275240 என்ற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மரங்களை பற்றி நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கோம். ஏன்னா கரியமில வாயுவை எடுத்துக்கிட்டு அது நமக்கு வந்து ஆக்சிஜன், அதாவது தூய காற்று நமக்கு கொடுக்குது, நம்ம சுவாசிக்கக்கூடியது அப்படின்ட்டு. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு வித பயன்களை நமக்கு கொடுக்குது அப்படின்வோம். அரச மரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூரிய நுனி கொண்டு இருக்கும். கூரிய நுனி எதற்காக அப்படின்னா, அந்த கூரிய நுனி எந்த இலைகள்லாம் இருக்குதோ அதை அதிக அளவு ஆக்சிஜனை வெளியேற்றுது. அப்போ அந்த ஆக்சிஜன் வெளியேற்றக்கூடிய இடத்துல நம்ம உட்காந்து நமக்கு சுவாச கோளாறுகள், இந்த மூச்சு பிரச்சனை

0: பறவைகள் இல்லவங்கள்லாம் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு தூய்மையான ஒரு காற்று கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி வகுக்கும் அப்படின்றது தான். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்போம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோண வட்டம் பாபராஜ் முகமது இக்பால் பேசுறேன்.
0: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேம்மா. தலைப்பு சொன்னாங்க, சௌரியமா இருக்கும்.
0: மரம் இயற்கையின் வரம்.
1: மரம் இயற்கையின் வரம். மரங்கள் வந்துதான் இப்ப நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. மழை பொழிவா குறைஞ்சு போச்சு, பருவமாற்றம் ஏற்பட்டு இருக்கு. இப்ப வந்து இது மத்திய அரசு வந்து அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்பு திட்டம் ஆரம்பிச்சாங்க.
0: பல திட்டங்கள் இருக்கு மரங்களை வளர்க்கறதுக்கு, ஊக்குவிக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் எல்லாமே இருக்கு.
1: அன்னையின் பெயர்ல இருந்தா வெட்டுறதுக்கு யோசிப்பாங்கட்டு பேரை வச்சு சொல்லியிருக்காங்க. அதனால மரங்கள் வந்து அவசியமா தேவைப்படுது. மழை பெய்யறதுக்கும் எல்லாத்துக்குமே மரங்கள் தேவைப்படும். இப்ப மரம் வெட்டுறாங்க, ஆனா திரும்பி வைக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி திருமணம் போன்ற முக்கியமான வைபவங்கள்ல இப்ப வந்து பரிசா கொடுக்குறாங்க மரக்கன்று.
0: இதெல்லாம் நம்ம வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தானே. ஹலோ சார், தொடர்ந்து சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. கேக்குதுங்களா? மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி வந்து பூமி வந்து வெப்பமயமாயிருச்சு அப்படின்றத இன்றைக்கி நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறோம். என்ன நடக்குமோ, இதுக்கப்புறம் பின் விளைவுகள் என்ன ஏற்படுமோ, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து அரசாங்கம் வந்து எச்சரிக்கை விடுத்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு திக் திக் நிமிடங்களாகவே அமைஞ்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ இந்த கோடை காலத்திலேயே பாருங்களேன், இந்த தலைப்பை இந்த நேரங்கள் இந்த நேரத்தில் பேசுகிறது நிச்சயம் ஒரு பொருத்தமான விடயமாக தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த கோடை காலம், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னல ஒரு பழமொழி எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்னு, எழிலினருமே வெயிலில் தெரியும்ன்ற மாதிரி தான். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும், அப்பா இப்படி இருக்கவே முடியல, வெயில் சுட்டெரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெயில் சுட்டெரிக்கிறதுக்கு காரணக்கர்த்தா நாமளாக தான் இருக்கும். ஏன்னா இருக்கும் இடங்களில் பசுமையான இருந்த இடங்கள், வயல்வெளிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம மாற்றி அமைச்சிடும். வெறும் காடாக வெட்டுக்காடாக இருக்குது. அப்போ நமக்கு எப்படி இந்த குளிர்ச்சி, இன்றைக்கி பல்வேறு நோய்கள் இதுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. ஏன்னா வெப்பமயம் அதிகமாகிருச்சு, வெப்பம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. வெயில் தாக்கத்தால் பல்வேறு நோய்களை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இது சுற்றி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வெயில் அப்படின்ற ஒற்றை வார்த்தையில் தான் இதெல்லாம் வந்துச்சோ அப்படின்னு நினைப்போம். ஆனால் வெயில் அப்படின்ற வார்த்தையை தாண்டி அதுக்கு தொடர்புடைய வார்த்தைகள் அப்படின்னும் போது மரங்கள் தான் அங்கே வந்து நிற்குது. இன்றைக்கி மரங்களை ஈஸியாக நம்ம வெட்டி சாய்ச்சிட்டோம். அந்த மரங்கள் இல்லாததால் நமக்கு குளிர்ச்சி இல்லை, மழை பொழிவு இல்லை, போதுமான பசுமை இல்லை. அப்போ இதையெல்லாம் குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பல்வேறு நோய்களை எதிர்கொள்ளக்கூடிய விடயங்கள், இதனால் வந்து பல்வேறு உயிரிழப்புகள், இதெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறு விடயத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம், ஆனால் நமக்கு நேரமின்மை ஒரு காரணமாக அமைஞ்சிருது. எல்லாரும் அதில் பொறுப்பாக இருக்குமா அப்படின்னா, அந்த பொறுப்பற்ற ஒரு செயலும் நம்மளை சூழ்ந்துக்குது. இன்றைக்கி வேகமாக இயங்கிட்டுருக்கோம், நம்ம எந்திரத்தனமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதனாலேயே வேகம் ஓடுது. இதெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் யார் செய்வா, ஐயோ எனக்கு நேரமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம பல்வேறு இடங்களில் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும். நமக்கு காற்றை வழங்கும் மரங்கள் உயிர் மூச்சாக இருக்குது அப்படின்றத நம்ம இன்று ஏன் மறந்தோம், எப்பயோ மறந்துட்டோம். அதை மறக்காமல் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்னு எவ்வளவு வாசகங்களை நம்ம எதிர்கொண்டாலும், எழுதி நம்ம பல்வேறு இடங்களில் இப்படி பேசினாலும், துண்டு பிரச்சுரங்களாக இருக்கட்டும், இல்லை வானொலி வடிவத்தலாக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சி மூலமாக இருக்கட்டும், எவ்வளவு விடயங்கள் நம்ம பேசினாலும் நம்ம மனது தான் அது காரணமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு கொள்கை பிடிப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற ஒரு கொள்கையை நம்ம பிடிச்சிட்டு, பூமியை நம்ம வந்து பசுமையாக்கி, மரங்களை வந்து தட்டுப்பாடு இல்லாமல் அதை வளர்த்து, அடுத்த தலைமுறைக்கு நம்ம சுவாசிக்கிறது, இல்லை தூய்மையான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பாக வரணும். நீங்களும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த மரம் இயற்கை தந்த வரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். பேசிகிட்ருக்கோம். 2275 2320 2275 2490 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்.

நேரம் 11:33, 57 நொடி. இன்றைக்கி நம்ம நேயர் நேரம் தலைப்பில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் பல்வேறு கருத்துக்களை அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ மரங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வரம் தான், அதை வந்து மறுப்பதற்கு இல்லை அப்படின்றத தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, தற்போதைய காலகட்டத்தில் இன்றைக்கி வீடுகளெல்லாம் வந்து வீடுகள் அதிகம் வேணும் அப்படின்றதுக்காக நகரமயமாக்கல் அப்படின்றதாலையும், இன்றைக்கி தொழிற்சாலைகள் வந்து பெருகிடுச்சு. அப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இருந்த இடங்கள்லாம், மரங்கள்லாம் வளர்ந்து நின்ற இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து அடிச்சுவடி இல்லாமல் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்றது தான். அதிக அளவில் வந்து மரங்களை இன்றைக்கி வெட்டிட்டோம், வெட்டிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்றது தான். மரங்கள் வெட்டுறதால அப்படி என்ன பெருசாக ஆகிடப்போகுது, நமக்கு வேண்டிய இடங்கள் கிடைக்குதே அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடுவோம், வேண்டிய இடம் கிடைக்கல. ஆனால் இதனால் மழை பொழிவு கிடைக்குமா அப்படின்றது தான். மழை பொழிவு இல்லை அப்படின்னா உயிர்கள் தழைக்குமா? இந்த மாதிரியான ஒன்றோடொன்று தொடர்புடைய விடயங்கள் தான் நமக்குள்ளே இருக்குது இன்றைக்கி. ஸோ வெப்பநிலை வந்து உயர்ந்துட்டுருக்குது. கோடைக்காலத்தில் மட்டும்தான் வெப்பம் அப்படின்னு இருந்ததை வந்து இன்றைக்கி மாறிடுச்சு பார்த்தீங்களா. பருவநிலைகள் எப்படி மாறுது பாருங்கள். என்றைக்கு மழை பொழியும், என்றைக்கு வெயில் காயுது, எப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியல. அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், இது வந்து கோடைக்காலம், இது வசந்த காலம், இது குளிர்காலம் அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது வந்து ஒவ்வொன்றும் வந்து மாறுபடுது. அதனோட வீதங்கள், சதவீதங்கள் எல்லாமே மாற்றம் தான் அடையுது அதில். இன்றைக்கி வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெப்பமயமாக்கல் வந்து எந்த அளவுக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னும் போது, பனிப்பாறைகள், கடலுக்கடையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லாம் உருகி அது இன்னும் பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துறதுக்கு இருக்குது அப்படின்றது தான். எவ்வளவு தான் நம்ம வந்து இந்த விடயங்களை செய்யுங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு எவ்வளவோ வலியுறுத்துகிறோம் தான், விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டே இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து இதை ஏற்படுத்துவோம். நீங்கள் என்று கடைநிலை வரை நீங்கள் இதை சாத்தியப்படுத்த முடியுமோ அன்று வரை நம்ம வந்து இந்த விடயங்களை நம்ம அனைவருக்கும் இதை சொல்லிகிட்டே தான் இருக்கணும், இதை புகுத்திட்டே தான் இருக்கணும், இதை உத்வேகப்படுத்திகிட்டே தான் இருக்கணும், அவங்களுக்கு ஊக்கம் அளிச்சுட்டே தான் இருக்கணும், அவங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் இந்த செயல்பாடுகள் வந்து நடைமுறைக்கு நல்ல ஒரு நிலைக்கு எட்டும் வரை இதை நம்ம செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது மறுப்பதற்கு இல்லை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஓகே, பூமியின் வெப்பநிலை உயருது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சுவாசம், நம்ம சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் அளவு வந்து குறைஞ்சிடுது. ஸோ காற்றை இன்றைக்கி நம்ம வந்து விலைக்கு வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது தான். எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து பின்புறம் முதுகுப்புறத்தில் ஒரு சிலிண்டர் மாதிரி வச்சுட்டு காற்றை இவ்வளோ தான் நீங்கள் பயன்படுத்தணுன்ற ஒரு நிலை வந்துடுமோ அப்படின்ற எவ்வளோ பெரிய அச்சம் நமக்கு ஏற்படுது தெரியுமா? இவ்வளோ மில்லி லிட்டர் இல்லை, இவ்வளோ தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அளவு இருக்கும் அப்படின்னு அளவீடு வந்துடுமோ? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே நமக்கு தலை சுத்துது. ஏன் இந்த இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆபத்துகளை நம்ம எதிர்நோக்கி இருக்கோம் அப்படின்றத சாதாரணமாக கடந்துட்டு போயிடுறோமோ அப்படின்றதும் ஒரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு. இன்றைக்கி சுற்றுச்சூழல் சமநிலை வந்து எதனால் குறையுது அப்படின்னா, இந்த மரங்கள் வெட்டுறதால தான். கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறதால இன்றைக்கி சுற்றுச்சூழல் சமநிலை வந்து அதில் நிச்சயம் ஒரு சமநிலை குறையுது அப்படின்றது தான். நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மகிம்.
1: சொல்லுங்க சார்.
0: மரம் ஒரு வரம், இது வந்து இறைவனுடைய அருட்கொடைகள்ல ஒன்று.
1: சரி.
0: இயற்கையாவே இந்த வரம் நமக்கு அமைந்து விட்டது. மரங்களை அழிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணுங்க மேடம்.
1: கண்டிப்பா.
0: முடிஞ்சா வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு மரம் அதை வளர்த்து ஆளாக்கினாவே போதும், மழையை அதிகமா நம்ம பெறலாம், இயற்கையை காக்கலாம். நன்றி.
1: ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி. மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ எளிமையான மரங்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பெரும் மரங்கள்லாம் நான் வளர்க்க முடியல, ஆனால் என் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாலே, நமக்கு தேவையான இந்த பப்பாளி, முருங்கை, இந்த மாதிரி வேப்ப மரம், இந்த மாதிரி பயனுள்ள சில மரங்களை கூட நம்ம வளர்க்கலாம் இல்லையா. ஸோ வாழை இதெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு அது ஒரு பெரும் வரமாக தான் இருக்கும் அப்படின்றத பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க 2272530, 2272540 பூஜ்ஜியம் எண்களை தொடர்பு கொள்ளவும்.

நேர்களே, இன்று 12 மணிக்கு ஓவியம் பேசுகிறது சித்திரம் கேட்கலாம். இணைப்பு குரல்கள் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் தீபா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன். நேரம் 11:43:32. நெய்ய நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மரம் இல்லையே உயிர்கள் இல்லை அப்படின்றத நம்ம வந்து தாரக மந்திரமா வச்சுக்கணும். எவ்வளவோ முறையும் நம்ம இதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு முறையும் தன்னோட கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கும், வழங்கிட்டே இருக்கும். மரம் இல்லைனா வந்து மனிதர்கள் இல்லை அப்படின்றத சொன்னாலும் கூட, ஏன் நம்ம இதை வந்து கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, பல்வேறு கல்லூரிகளில், பள்ளிகளில், அலுவலகங்களில், எல்லாத்துலேயுமே ஒரு சில இடங்களில் இதை ஊக்குவிக்கிறாங்க. நிச்சயம் அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டே நம்ம கடந்துட முடியாது. ஓரிரு இடங்களில் இதை நம்ம ஊக்குவிக்கிறாங்க. மரம் நம்ம கொடுக்கலாம், மரக்கன்று கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷங்கள் அப்படின்னா வந்து இந்த தேங்காய் பழம், பழ செட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு பதில் இன்றைக்கி மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட இந்த மரக்கன்றுகள் கொடுக்கும்போது நம்ம கவனிக்கத்தகுந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, என்ன மாதிரி மரக்கன்றுகளை நம்ம தேர்ந்தெடுக்கணுன்றத ஒரு இதுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரலாம். ஏதோ ஒரே விதமான மரக்கன்றுகள் அல்லாமல் பல்வேறு மரக்கன்றுகளை கொடுக்கலாம். ஆனால் அது பயனுள்ள மரக்கன்றுகளாக நம்ம மாற்றி அமைக்கணும். அந்த மாதிரி பயன் கொடுக்கக்கூடிய மரக்கன்றுகள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் போகும்போது அந்த மரங்களினால் நமக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்குதோ, இல்லை பசுமை இருக்குது, இதனால் நமக்கு தூய்மையான ஆக்சிஜன் கிடைக்குது, இதையெல்லாம் தாண்டி அதனால் நமக்கு பயன் என்ன, இந்த மரம் நமக்கு இந்த பழத்தை கொடுக்குது, இதை நம்ம வந்து நம்மளோட இன்றைக்கி விலைவாசிகள் வந்து ஏறிடுச்சு, செடி கொடிகள் எல்லாமே வந்து இன்றைக்கி இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே தோட்டம் அமைக்கும் முறைகளையும் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மாடி வீட்டு தோட்டங்கள், வீடுகள் இல்லை, வீடுகள் வந்து இடங்கள் இல்லை அப்படின்னாலும் மாடிகளில் இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன கொக்கிகள் வடிவத்தெல்லாம் வந்து அதில் இணைத்து இந்த இரும்பு கொக்கிகளில் தொட்டிகளை கீழே விட்டுட்டு இப்படிலாம் பார்க்குறோம். நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு பெருமையாக தான் இருக்குது. இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கும். நம்ம அந்த அடுக்குமாடி கட்டிடங்களில் பசுமையை போர்த்தும் விதமாக அங்கே சிறு சிறு தொட்டிகளெல்லாம், சிறு சிறு மரங்கள், இந்த பூன்சாய் மரங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான மரங்களெல்லாம் வளர்த்து அந்த பசுமை இயக்கத்தை வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க. தூய்மையான காற்றுக்கும் அது இடம் கொடுக்குது, அதே நேரங்களில் வெப்பத்திலேருந்து நம்ம வந்து மீளவும் செய்யுது. இதை இந்த இடங்களில் இப்போ நம்ம பெருநகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, சென்னை, திருச்சி, இந்த மாதிரியான பெருநகரங்கள்லேயும் வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓரிரு இடங்களில் இது இருக்குது, ஆனாலும் இது எல்லா இடங்கள்லையும் சாத்தியப்படுத்தும் ஒரு நடைமுறையை கட்டாயமாக்கினா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுது. கட்டாயம் அப்படின்ற ஒரு சில விடயங்கள் நம்ம செய்யும்போது அது நிச்சயம் பயனுடைய ஒரு விடயமாக தான் இருக்கும். நீங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். மரம் இயற்கை தந்த வரம் அப்படின்ற தலைப்பில் 2275-23-0, 2275-24-0 எண்களை தொடர்பு கொள்ளவும். பாடலுக்கு பிறகு பேசுவோம்.

நேரம் 11:51 2 நொடி. நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். மரங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி வந்து விலங்குகளின் புகலிடமாகவும் அது இருக்குது அப்படின்றது தான். ஒரு நாடு செழிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாடு வந்து காடுகளால் தான் செழிக்க முடியும். இந்த காடுகள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், மரங்கள் தான். இப்போ ஒரு மரம் அப்படின்றது மரங்களாக மாறணும், மரங்கள்லாம் தோப்புகளாக மாறுது, தோப்புகள் இப்படி தான் வந்து ஒவ்வொரு விடயமும் நமக்கு ஏற்படுது. அப்போ காடுகள்லாம் வந்து பல்வேறு மரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பை தான் நம்ம வந்து காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நாடு செழிக்கிறதுக்கு, நாடு செழிக்கிறதுக்கும் காடு இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ காடுகள் அப்படின்றது என்ன, மரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அந்த மரங்கள் இருக்கிறதால தான் நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுது. ஸோ மழைப்பொழிவு ஏற்படும் போது மண் வந்து மண்ணுக்கு மழை வேணும். மண்ணுக்கு எது வேணும் அப்படின்னு, மண் வந்து மரங்களை வந்து பிடிப்பாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக மண் தேவை. ஸோ அந்த மண்ணுக்கு நீர் வேணும். அப்போ அந்த நீர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, இந்த மரங்கள் மூலம்தான். மரங்கள் வெளியிடும் காற்றால் மேகங்கள் குளிர்ச்சியாகி மழை வருது அப்படின்றதெல்லாம் நம்ம அறிவியலில் படிச்சிருக்கோம். ஒன்று ஒன்று ஆவியாகி போன நீரும் மேகமாச்சு, மேகமான நீர் வந்து கீழே வந்து

பிரியாச்சின்னு ஒரு பாடல் வரிகளே நமக்கு வந்து அழகாக சொல்லும். அது இப்படி ஒன்றோடொன்று தொடர்புடைய விடயங்களுக்கு வந்து ஒரு முழு மூச்சா, முழு காரணியா, மூல காரணியா எது இருக்குது அப்படின்னா நிச்சயம் மரங்களை தான் நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி சிறு உயிர்கள், ஒரு சிற்றெரும்பிலிருந்து எடுத்துக்கோங்களேன், சிற்றெரும்பாக இருக்கட்டும், இல்லை அதை விட கண்ணுக்கு புலப்படாத சில உயிரினங்கள், இது எல்லாமே சுவாசிக்கிறதுக்கு ஒரு பெரும் காரணியாக இருக்கிறது மரங்கள் அப்படின்றத நம்ம நிச்சயம் மறுத்திடவே முடியாது, மறக்கவும் முடியாது. அப்போது இப்படிப்பட்ட மரங்களை நம்ம வெட்டி சாய்க்கிறதுக்கு நமக்கு எவ்வித துணிச்சல் வருது, அதை பற்றி நம்ம ஒரு நிமிடமாவது நமக்கு மனசாட்சிப்படி பார்த்தோம் அப்படின்னா யோசித்து பாருங்க, ஈஸியாக எளிமையாக கட் பண்ணுறத வேடிக்கை பார்ப்போம். ஒரு மரத்தை இன்றைக்கி வந்து ஜேசிபிலாம் கொண்டு மரங்கள் அகற்றுவாங்க, ஏன்னா அந்த இடங்களில் ஏதோ கட்டிடம் வருது, கட்டிடம் கட்டும் போது அந்த கூட்டம் அப்படியே நின்று வேடிக்கை பார்க்கும், பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் நமக்கு அது தெரியாது, அது எப்படி கட் பண்ணுது அப்படின்றத வேடிக்கை பார்ப்போம். ஆனால் இந்த மரம் என்னைக்கு விதை போட்டாங்க, அந்த விதையிலேருந்து என்றைக்கு அது தளிர் விட்டது, என்றைக்கு அந்த துளிர் விட்டது, அது என்றைக்கு தழைச்சிது, அது என்றைக்கு பெரும் மரமாக வளர்ந்துச்சு, எவ்வளவு ஆண்டுகள் அந்த இடத்துல நிலச்சிருந்தது, இந்த மரங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மனம் வந்து கணக்கும். அந்த மரத்தை வெட்டும் போது நம்மளோட மனம் நிச்சயம் கணக்கும். ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது, அப்படியே இருக்கட்டும் அந்த மரம் அப்படின்னு ஒரு கவிஞர் அழகாக ஒரு மரத்தை எழுதியிருப்பார். அது ஒரு நாவல் மரம் குறித்தின ஒரு கவிதை. அது அந்த கவிதை எனக்கு படிக்கும்போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படும். எனக்குமே எல்லாருக்குமே ஒரு சிறு வயதில் ஒரு ஞாபகங்கள், நினைவலைகள், நினைவுகள்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு மரத்தடியில் நாம் போய் விளையாடியிருப்போம், ஊஞ்சல் கட்டி விளையாடியிருப்போம், குழுவாக அமைச்சு விளையாடியிருப்போம், கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடியிருப்போம். இந்த இடங்கள் எல்லாமே நம்ம எதை போய் தேடியிருப்போம் அப்படின்னா மரங்களை தேடி தான். வா அந்த மரத்தாண்ட போய் நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் புடவையில் ஊஞ்சல் கட்டிய தருணங்கள், அதற்கு நமக்கு இடம் கொடுத்தது மரங்கள் தான். அங்கு பறவைகளின் சத்தங்களை கேட்டு நாம் காதார ஓசைகளாக பாடல்களையும் புனைந்ததும் நாம் அங்கே தான் அப்படின்றது தான். குழுவாக உட்கார்ந்து நம் நினைவுகளை இன்னும் பகிர்ந்து கொண்டது அந்த மரம் தான். அந்த மரம் அந்த ஊரில் வெட்டப்படுகிறது அப்படின்ற செய்தி அறிந்த இந்த சிறுவன் ஆனால் அந்த இடத்துக்கு போகலை. 50 ஆண்டு காலமாக சிறு வயதிலிருந்தே பார்த்த அந்த மரம் இன்றைக்கி 50 ஆண்டு காலம் முடிந்து அந்த மரம் அந்த இடத்துலேருந்து வெட்டப்பட போகுதுன்னு ஊர் முழுக்க இந்த செய்தி பரப்பப்படுது. அப்போது எல்லோரும் அந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க, ஏன்னா எல்லோருக்கும் அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவன் அப்படின்ட்டு அந்த இடங்கள், அந்த இந்த மரத்தை சுற்றி தான் அவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அந்த மரத்தை வெட்டக்கூடிய காட்சியை என்னோட கண்கள் பார்க்கக்கூடாது, அது பார்த்தால் என் மனம் தாங்காது, என் மனம் கணக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த மரத்தை நான் பார்க்க விரும்பவில்லை, என் நிழலில் என் நினைவில் அந்த மரம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஒரு கவிதையை படித்தேன். நிச்சயம் அந்த கவிதை படிக்கும்போது என் மனமும் கணக்கிறது அந்த மரத்தை நினைத்து. உங்கள் மனமும் ஓர் மரத்தில் நிச்சயம் உங்கள் நினைவுகளோடு தொடர்பு இருக்கும் என்று கூறி நிச்சயம் இது மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம், அது மட்டுமல்லாமல் மரங்களை வளர்ப்போம், மனிதங்கள் தழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறேன். நிகழ்ச்சியில் வரும் பாடலோடு

0: என்ன விமலா, வச்ச கண்ணை எடுக்காம அப்படி என்ன உத்து உத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இந்த ஓவியத்துல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு?
1: வாங்க சந்திரு, இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ல என்ன ரொம்ப பரவசப்படுத்தினது இந்த ஓவியம் தான். அதான் உத்து பாத்துட்டு இருக்கேன்.
0: ஓ, இதுவா? இது மோனாலிசா ஓவியம். வரைஞ்சது இத்தாலி நாட்டை சேர்ந்த லியனார்டோ டாவின்சி.
2: என்ன சந்திரு, விமலா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
1: வாங்க கோபால் சார்.
0: வணக்கம் சார். விமலா இந்த பெயிண்டிங் பத்தி கேட்டாங்க, அதான் விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன் சார்.
2: ஓ, மோனாலிசா ஓவியமா? சந்திரு, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: சொல்லுங்க சார்.
2: துரூபமான இந்த ஓவியத்தில் இருக்கிற பெண்ணோட கைகள் சாதாரண நிலையிலிருந்து வேறுபட்டு ஏதோ ஒரு அழகு பொதிஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு படுது. இது சம்பந்தமாக ஓவிய ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் விளக்கம் கொடுக்கணும்.
0: கோபால் சார், உங்கள் சிந்தனை ரொம்ப சரி சார். அற்புதமான ஓவியம் இது. இதோட ஒரிஜினல் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். மிக நேர்த்தியாக வரையப்பட்டது சார். பல்வேறு சிறப்புகள் கொண்டது. எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் சார்.
1: மோனாலிசா ஓவியத்துக்கு மாடலாக இருந்தவங்களை பற்றி சொல்லுங்கள் சந்துரு.
0: மாடலாக உட்கார்ந்த பெண்ணோட பேர் லீலாதி அந்தோன் மரியாதி நோல்தோ கெர்வர்த்தினி. மோனாலிசா ஓவியம்

0: இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அந்த படம் மிகச்சிறியதாக வரையப்பட்டது தான். அதாவது 30 அங்குலத்துக்கு 21 அங்குலம், அதுதான் சைஸு.
1: சந்துரு, நீங்கள் சொல்ல சொல்ல ஓவியத்தோட வரலாறை தெரிஞ்சிக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க, அந்த ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு நாம் பேசலாம். நீயும் அம்மா.
0: கோபால் சார், நீங்கள் இப்படி உட்காருங்க. விமலா, நீங்கள் இங்கே உட்காருங்க. ஓவியத்தின் வரலாறு எப்போ தொடங்கியது என அறுதியிட்டு கூற முடியாவிட்டாலும், கிட்டத்தட்ட 30,000 வருடங்களுக்கு முந்தியில் வரையப்பட்ட ஓவியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அறியப்பட்டவற்றுள் மிக பழைய ஓவியங்கள் பிரான்சின் குரோட்டே சோவியட்டில் உள்ள ஓவியங்கள் தான்.
2: அது சரி, பழங்காலத்து ஓவியங்களில் மனிதர்களை விட விலங்குகளை தான் நிறைய வரைஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா சந்துரு?
0: ஆமாம், இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது விமலா. வேட்டையாடப்படும் விலங்குகளை அதிகமாக அந்த காலத்தில் வரைந்ததற்கு காரணம், அந்த விலங்குகளை இலகுவாக வேட்டையாடுவதற்கு, அவற்றின் ஆவிகளை பிடிப்பதற்காக இவ்வோவியங்கள் வரையப்பட்டு இருக்கலாம் என்ற கருத்து ஆராய்ச்சியாளர்கிட்டே இருக்கு.
1: ஓஹோ, அதாவது வரையப்பட்ட ஓவியம் மூலமாக உண்மையான விலங்கை பிடிச்சு வேட்டையாடி விடலாம் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. சரி சந்துரு, எழுத்தறிவு பெறாத காலத்திலேயே மனிதன் பச்சிலைகள் சாற்றையும் செம்மண்ணையும் அப்புறம் விலங்குகளின் கொழுப்புடன் இவற்றையெல்லாம் சேர்த்து வண்ணங்களை உருவாக்கினான் அப்படிங்கிறது உண்மையா?
0: ஆமாம் கோபால் சார், உலகத்தின் பல இடங்களில் இதற்கு சான்றுகள் இருக்குது. குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்வாழை, செத்தவர, மல்லப்பாடி ஆகிய இடங்களிலும், ஆந்திராவில் பெல்லாரியிலும், விந்திய மலைத்தொடரில் மகாதேவ மலைக்குன்றுகளிலும் இவ்வோவியங்கள் காணப்படுகின்றன.
2: அது சரி கோபால் சார், நேற்றுக்கு இந்த ஓவிய கண்காட்சிக்கு நீங்கள் வந்தீங்கன்னோ, புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட முன்னாள் முதல்வர் முனைவர் சிற்பி ஜெயராமன் அவர்களை நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்ட உண்மையா சார்?
1: ஆமாம் விமலா, நீங்கள் ரெண்டு பேரும் என்னதான் அவர்கிட்ட நான் கேட்டேன்னு கொஞ்சம் கேட்குறீங்களா?
0: உங்கள் செல்ஃபோன்லேயே ஆன் பண்ணுங்க, அப்படியே கேட்குறோம் சார்.
1: ஓகே ஓகே.
3: புதுச்சேரியில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கூடத்தோட முன்னாள் முதல்வர், சென்னையில் இருக்கிற ரீஜனல் சென்ட்ரல் லலித் கலா அகாடமியோட ஃபார்மர் அட்வைசர், தஞ்சையில் இருக்கிற தென்னக மேம்பாட்டு மையத்தோட உதவி இயக்குனர், தமிழ்நாடு கவர்னர் ராமமோகன் ராவ் இருந்தப்போ அவங்களுக்கெல்லாம் அட்வைசராக இருந்திருக்கு.
4: எந்த ஃபீல்டில்?
3: ஃபைன் ஆர்ட்ஸில், மியூசிக்கில், பர்டிகுலர்லி ஃபோக் மியூசிக்ன்றதில், ஸ்கல்ப்சர் இதெல்லாம் அது போல் பணிகளில் இருந்திருக்குது. அப்புறம் டெல்லி லலித் கலா அகாடமியோட ஜிசி மெம்பராக இருந்திருக்கேன். இங்கே அதே சவுசனோட கன்சல்டண்டாக இருந்திருக்கிறேன். பாரதியார் படத்தில் 28 ஆண்டுகள் தொடர்ந்து பணி புரிஞ்சிருக்காங்க, முதல்வராக, துறை தலைவராக. பாண்டிச்சேரியில் இருந்த எல்ஜி ஹர்ஷர் சிங் கூட கன்சல்டண்டாக இருந்திருக்கேன், அட்வைஸராக இருந்திருக்கேன். இப்படி கொஞ்சம் பொறுப்புகளில் இருந்து அனுபவம் இருக்குது. ஓவியர், சிற்பி, கவிஞர், இன்னும் கொஞ்சம் எழுத்தாளர், இப்படி ஒரு பன்முக ஆற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க.
4: சரி, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, அந்த சிறு வயது அனுபவம், அந்த பால்ய பருவத்தில் அந்த நினைவு அலைகள், இதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துங்களா?
3: ஒரு பெரிய வளர்ந்த ஒரு நகரத்துக்காரர், இல்லை ஒரு டெவலப்டு ஒரு பிளேஸ்லேருந்து வந்தோன்னு சொல்லிடுறதுல பெருமை இல்லை. ஒரு கிராமம், அந்த நகர்ப்புறத்தை சார்ந்த ஒரு கிராமம் இருக்கிறது, அதையும் தாண்டி ஒரு கிராமம் இருக்கிறது, அதையும் தாண்டிய ஒரு கிராமத்தை தான் குக்கிராமம்னு சொல்லுவாங்க. ஆனால் குக்கிராமத்தை தாண்டியும் ஒரு கிராமம் இருக்கிறது, அது பதிவு ஆகிறதில்ல. மின்சாரம், நல்ல நீர், வேறு மாதிரியான அடிப்படை வசதிகள்னு எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்திலிருந்து தான் நான் வந்தாடுறேன். புளியம்பட்டுங்கிற ஒரு கிராமம், பக்கத்தில் ஆதனூர், ரொம்ப பிரசித்தி பெற்றது நந்தனார் பிறந்த ஒரு இதுதான் ஆதனூர், பக்கத்தில் இருக்குது. இதுக்கும் பக்கத்தில் ஈரூர் போன்ற கிராமங்கள்லாம் இருக்குது. அதை விட ஒரு பெரிய விஷயம், எங்கள் கிராமத்தில் நம்ம இந்த கலை எனக்கு வளர்ந்ததுக்கு உண்டான ஒரு அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டால், ஒரு மனிதநேயம், மனிதத்தன்மை இதெல்லாம் இருந்தால் தான் அந்த இடத்துல எல்லாமே பரிமளிக்க முடியும், வளர முடியும். எங்கள் ஊரில் இதை போல் அடிக்கடி பேசுகிற ஒரு இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, ஜாதி அப்படிலான்னு. எல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு உறவில் தான் பேசியிருக்காங்களோ ஒழிய, வேறு உறவுகளை நான் பேசுனதை நான் பார்த்ததில்லை. அதால் அடிப்படையான ஒரு நல்ல ஒரு சூழலில் வளர்ந்து வந்தது, இந்த கலையில் கொஞ்சம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே எல்லோருமே மனிதர்கள் வாழ்கிறாங்க, எங்கள் ஊரில் வரையாதவர்கள் கிடையாது, ஆடாதவர்கள் கிடையாது, பாடாதவர்கள் கிடையாது. இசைக்கருவிகள்லாம் எல்லாமே வாசிப்பாங்க, கதை சொல்லுவாங்க, கூத்தாடுவாங்க, சிலம்பம், குஸ்தி, மடு, கட்டாரிங்கிற அந்த அடிப்படை, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நானே கிட்டத்தட்ட

0: ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலே சிலம்பம் பயின்றுருக்கிறேன், 3 ஆண்டுகளுக்கு மேலே குத்து வரிசையெல்லாம் பயின்றுருக்கிறேன். இது அரங்கேற்றம்லாம் நடந்திருக்குது. அதால் எங்கள் கிராமத்தில் எல்லாருமே கலைஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்தது தான் அது. ஆனால் குக்கிராமம்
1: இப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு ஓவியர், உங்களுடைய அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அதில் ஒரு உயிர்ப்பு கண் முன்னாடி நிற்கிது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படி ஒரு எண்ணம் வந்து பார்க்குற எல்லாருக்குமே இருக்கும். இது வந்து இயற்கையாக ஒரு நாணம் மாதிரி நம்ம பிறவியிலேயே வந்ததா, பிற்பாடு அந்த திறமையை வந்து வளர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த அளவுக்கு வந்தீங்களா? பிறவியிலேயே வந்த மாதிரி இருந்ததுன்னா அது எந்த வயசில் வெளிப்பட்டது?
0: ஒரு உளவில் ரீதியாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஏதாவது இதை போல் கலை, ஒரு ஆற்றல், இதனுடைய வெளிப்பாடு, ஒரு தெரிஞ்சுக்கிறது எல்லாமே 4 வயதுகளுக்குள்ள 5 வயது இப்படி தான் சொல்லுவாங்க.
1: ஒரு இன்சைட்.
0: ஆமாம், அதை பசுமரத்து ஆணி போல் பதியன்னு கூட சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எலிமெண்ட்ரி ஸ்கூல் சேர்ந்தனா, இன்னும் சேரலையாங்கிற ஞாபகம் இல்லை. அந்த வயசுலேயே வரையறத கிராமத்துக்காரங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது.
1: அந்த நிகழ்வை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அது ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் பக்கத்தில் ஆதனூர்னு கிராமம். அந்த ஆதனூர் கிராமத்தில் எல்லாம் பொங்கல் இடுவாங்க அந்த கோயிலில். பொங்கல் இட்டுட்டு அங்கேயே அந்த கறியெல்லாம் கிடக்கும் கீழே. அப்போது அந்த எடுத்துக்கிட்டு எல்லாருமே என்ன செய்கிறாங்க, என்ன அறியாமலே என்ன செஞ்சேன்னு தெரியாது. அந்த கறியை வந்து வேறு மாதிரியாக பார்ப்பாங்க எல்லாம். எனக்கு அது ஒரு வரைபொருளாக தெரிஞ்சிருக்குது. அந்த கறியை எடுத்துகிட்டு அந்த சோத்துக்கு இருக்கிற பின்னால் இருக்கிற சோற்றில், கோயிலுக்கும் பின்பக்கத்தில் இருக்கலாம், நான் பாட்டுக்கு வரைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன வரைஞ்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது முடித்தேன். பின்னால் பார்த்தோம்னா ஒரே கைத்தட்டல் எல்லாம் வந்துடுனா அந்த ஊர் தலைவர் என்னை வந்து அப்படியே பிடிச்சி தூக்கிக்கிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன சைக்காலஜிக்கலி, ஒரு உளவியல் ரீதியாக, ஓஹோ நாம் ஏதோ நல்லா பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருமே வாழ்த்துறாங்க, கைத்தட்டுறாங்க, நம்ம இதை செய்யணுங்கிற ஒரு அடிப்படை உணர்வு அப்போ ஆரம்பிச்சிருக்கலாங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையை ஒழிய. அதையும் சரியாக தெரியல, நான் என்ன படம் வரைஞ்சேன், அது என்னை தூக்குனது யார், அவங்க என்ன பேசுனாங்க டைலாக், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் திஸ் வாஸ் த ஃபஸ்ட் அப்ரிஷியேஷன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லணும்னு சொன்னால், அதனால தான் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வந்த பிறகு இந்த கறியை வந்து சார்கோல்ங்கிற கடையில் வைக்கிறாங்க மார்க்கெட்டில். அப்புறம் அந்த சார்கோலை வாங்கி அப்படியே கறிங்கிற ஞாபகத்தை வரைய ஆரம்பித்தேன். எல்லாம் ஒரு கல்லூரியில் படிக்கும்போது அப்படிலாம் இருக்கும்போது, ஓவியம் படிக்கும்போது எல்லாம் வண்ணங்கள் யூஸ் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது போதும், திஸ் இஸ் அன் ஆஃப் அந்த பிளாக், இந்த கறிக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஆரம்பிச்சது. அதனால் அந்த கறிக்கட்டி அப்படியே வளர்ந்து கல்லூரியில் சேர்கிறதுக்கும் அந்த கறிக்கட்டி உதவியாக இருந்தது. பல விருதுகள் வாங்குறதுக்கும் அது உதவியாக இருந்தது. அப்புறம் ஈவன் பிரைம் மினிஸ்டர் அவார்டு கூட அந்த கறிக்கட்டியில் வாங்கியிருக்கேன் நான். அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னுடைய பொண்ணோட பேரே சார்கோல், கைத்துண்டன் தான் வச்சிருக்கேன் நான்.
1: இப்போ ஒரு சின்ன வயசில் ஒரு இன்சைட்டு, ஒரு உள்ளொலி உங்களுக்குள்ளே ஏற்பட்டது, அது வந்து வரையறதுக்கு தூண்டுனுச்சு, அதுக்கான அப்ரிசியேஷன் உங்கள் ஊர் மக்கள்கிட்ட கிடைச்ச உடனே அதை வந்து டெவலப் பண்ணிகிட்டே போனீங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு முறையாக நம்ம வந்து இந்த ஓவியத்தை ஒரு பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்டு பிற்பாடு இதில் நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாத நேரத்தில் நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் காமிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது?
0: நான் எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே ப்ரீ டிகிரி மேத்தமெட்டிக்ஸ் கடலூரில் தான் படித்தேன் நான். அப்போ இருக்கும்பொழுது நான் அப்போவே படம்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த படங்களெல்லாம் எடுத்து அங்கே இருக்கிற பார்பர் ஷாப்பு, அங்கே கடைகள், எல்லா இடத்துலையும் போனாங்கன்னா என்னுடைய ஓவியங்கள் இருக்கும். நான் படிக்கிறபோது அங்கே சுற்றி இருக்கிற தேனாம்பட்டினம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் மேத்ஸ் ப்ரொஃபஸர் போஸ், அவரை வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் பண்ணுறத விட நீ மேத்தமெட்டிக்ஸில் எல்லாம் இருக்கிறத விட நீ இது ஃபீல்டில் போனால் ரொம்ப நல்லா வரலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அப்போ எனக்கு நான் இதுக்குன்னு ஒரு கல்லூரியா அப்படின்னு சந்தேகத்தோடு நான் கேட்டேன். அப்போ சொல்லும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு விலாசம் கொடுத்து அந்த கல்லூரியை பற்றிலாம் விளக்கி சொன்னார். அதுக்கு பிறகு நான் அங்கே அப்ளை பண்ணேன். நான் அப்ளை பண்ணிவிட்டு கல்லூரியில் போய் சேர்ந்து எனக்கு இடம் கிடச்சிது.
1: எந்த ஊரில்?
0: கும்பகோணம் கல்லூரியில். அப்போ கும்பகோணத்தில் 5 ஆண்டுகள் படிப்பு. அப்போ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் + 3 இயர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், தென் 3 இயர்ஸ் டிகிரி அப்படின்ற மாதிரி டோட்டலி 5 இயர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போது நான் படித்தது 5 ஆண்டுகள் படித்தது. அதுக்கு பிறகு சொல்லணும்னு சொன்னால், சென்னையில் போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கே படித்தது. அதுக்கு பிறகு சொல்லணும்னு சொன்னால், இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் இதுலேயே வந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: இப்போ வந்து நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் சொல்லியிருக்கீங்க, அதுக்கு பிறகு என்ன நடந்தது அதெல்லாம் சொல்லுங்களேன்.
0: பிஹெச்டின்றது ஒரு கல்வி தகுதி வேணும்.
1: பாரதியார் பல்கலைக்கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது வேலை செய்த அனுபவம்?
0: அதுக்கு முன்னாடி நான் புதுச்சேரி வந்த பிறகு நான் ஜிப்மரில் தான் ஃபஸ்ட்டு நான் இருந்தேன் ஒரு 6.5 ஆண்டு காலம். ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக இல்லஸ்ட்ரேஷன் ஆர்டிஸ்ட்டாக எல்லா வேலைகளும் செய்கிற ஒரு கலைஞனாக தான் அங்கே வந்து சேர்ந்த நான். ரெண்டு விஷயம் இருக்குது. நீலம் சஞ்சீவ் ரெட்டி முன்னிருந்த ஜனாதிபதி அவங்களுடைய நினைவு தான் இந்த ப்ராஜெக்ட் பாரதியார் பல்கலைக்கூடம்

0: ஆரம்பிக்கணும்னு இருந்தது. பட்டு சரியாக சொல்லணும்னு சொன்னால், நான் வந்த பிறகு, நான் இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகு முதல் ஓவிய கண்காட்சி பாண்டிச்சேரியில் நான் தான் வைக்கிறேன். இதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கிற அதிகாரிகள் மற்றவங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது அப்போ தான் நாங்கள் திட்டமிடப்பட்டது. ரொம்ப ப்ரௌடாக சொல்லணும்னு சொன்னால், என்னை வச்சு தான் யோசிக்கப்பட்டது இந்த கல்லூரி அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது. அது வரைக்கும் அந்த கல்லூரி தோணலை. முதல் பிரின்சிபலாக அந்த கோவிய கல்லூரி இருக்கு, நான் தான் என்ன இது பண்ணாங்க. அப்போ சேர்ந்து கல்லூரியாக நடக்க ஆரம்பித்தது.
1: எந்த வருடம்?
0: 1988 ஆரம்பிக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் ஆக போகுது. இப்போ டிகிரி எல்லாம் படிக்கிறாங்க. அங்கே

0: அதான் என்ன இது பண்ணாங்க. அப்போ சேர்ந்து கல்லூரியாக நடக்க ஆரம்பித்தது.
1: எந்த வருடம்?
0: 1988 ஆரம்பிக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் ஆக போகுது. இப்போ டிகிரி எல்லாம் படிக்கிறாங்க. அங்கே படித்த மாணவர்களும் நிறைய தேசிய அளவில் இன்டர்நேஷ்னல் லெவல்லாம் அவார்டு வாங்குறதுக்கு நிறைய போயிட்டாங்க. நல்ல ஆசிரியர்கள் அங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. நான் அந்த கல்லூரியில் இருந்தேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அந்த கல்லூரியை என்னுடைய சொர்க்கம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த பிஹெச்டிக்கு பிறகுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு பிறகு நிறைய 11 நூல்கள் அங்கே நான் எழுதியிருக்கேன் இது வரைக்கும், ஆத்தர் ஆஃப் 11 புக்ஸ். அப்புறம் 100க்கும் மேற்பட்ட ஓவிய கண்காட்சியை வச்சுருக்கேன்னு சொன்னாக்கா அது நான் தான் வச்சுருக்கேன் தென்னிந்தியாவிலேயே, வேறு யாருமே கிடையாது. அதுக்கு காரணம் என்னுடைய கல்லூரி தான். ஏன்னா அங்கே அப்படிப்பட்ட சூழல் இருக்குது, நிறைய படிக்கிறது உண்டான வாய்ப்பு இருக்குது, நிறைய மாணவர்கள் நல்ல மாணவர்கள் அப்படி எல்லாமே அங்கே இருக்கிறதால அதனுடைய சொர்க்கம்னு சொல்லுவேன் நான்.
1: இப்போ நம்ம உலக லெவலில் பார்த்தோம்னா லியோனார்டோ டா வின்சி இவருடைய ஓவியங்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அவருடைய கற்பனையில் உதித்தவை எல்லாம் பிற்பாடு வந்து நனவாகவே ஆகிற அளவுக்கு அது ஒரு ஜீனியஸ்ன்னு தான் நம்ம அவரை சொல்லணும். அவர் நீராவி இன்ஜினை கூட வரைஞ்சார். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து முன்னையே கிடைச்சிருந்தா இந்த நவீன உலகம் ஒரு 200 வருஷம் முன்னாடி கூட ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி உலக லெவலில் நம்ம நாட்டு லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஓவியர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் காணக்கூடிய அந்த ஸ்பெஷாலிட்டி அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
0: இதில் ஸ்பெஷாலிட்டின்னு கேட்குறீங்க, இதில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னாக்க இப்போது கேஎம் ஆதிமூலம், அல்ஃபோன்சோ, பிரசன்ட் இருக்கிற விஸ்வமன்னன், சென்னை கல்லூரி கும்பகோணம் கல்லூரியுடைய முதல்வர் மனோகரன், இன்னும் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க ரஞ்சித், இன்னும் சொல்லப்போனால் சில பேராசிரியர்கள் எல்லாருமே இங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதில் ஆதிமூலத்தை ரொம்ப நல்ல விதமாக சொல்லுவாங்க. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் நேஷனல் லெவலில் இந்தியாவில் சொன்னால் கூட இந்த நவீன கோடுகளுக்கு வித்திட்டவர் ஆதிமூலம் சொல்கிற அளவுக்கு பேர் வாங்கப்பட்ட ஒரு கலைஞர் அவர். இதில் என்னென்னு கேட்டால் இப்போ அதே போல் பின்னால் ஆரம்பிக்கப்பட்டது தான், கும்பகோணத்துக்கும் சென்னைக்கும் பிறகு ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற கல்லூரி. ஆனால் இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் உலக அளவில் 150 நாடுகள் கிட்டத்தட்ட கலந்துக்கிறதுல கூட முதல் மாணவர்களாக வந்திருக்காங்க. பாரதியார் பல்கலைக்கூடத்தில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ஒரு ஓவிய கண்காட்சி வச்சது சிற்பி ஜெயராமன்ட்டு ஒரு பேர்லாம் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பாண்டிச்சேரியில் வந்தது தான். இது தீஸ் ஆர் த ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்டில் என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒருத்தரை ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை. அது நம்மளை வந்து பின்னோக்கி இழுக்குது. இப்போ அங்கெல்லாம் சொன்னோம்னு சொன்னாக்க எம்எஃப் ஹுசைன் அப்படின்னு சொன்னாக்க எம்எஃப் ஹுசைனு இந்தியா விட்டுட்டு போயிட்டார், நான் இந்தியாவுக்கே திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போது கொஞ்சம் அதை போலலாம் இருக்குதுங்க. அதே போல் அங்கே இருக்கிறவங்க பிகாசோ இருக்காங்க, அவங்கெல்லாம் சொன்னால் ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் ஆர்ட்ன்றாங்க. யாரை அப்படி சொல்ல முடியும்? நம்மளில் யாரையும் சொல்ல முடியலையே. எல்லாத்துலேயுமே நம்ம முன்னே வரோம், ஆனால் அங்கே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ சில இதெல்லாம் அதுவும் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான் இந்த அப்ரிஷியேஷன் இது. ஆனால் தமிழ்நாட்டிலேயோ மற்ற பகுதியில் நம்ம இதில் தமிழ் பேசுகிற பகுதியில் அப்படி வைக்க முடியாது. வைக்க முடியாதுன்னா அரசியல் அப்படி இருக்குது, அந்த அப்ரிஷியேஷன் இல்லாமல் இருக்குது. இது ஒன்றும் இருக்குது, இது தீஸ் ஆர் தி மைனஸ் பாயிண்ட். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் நான், இந்த அப்ரிஷியேஷனுங்கிறது என்ன சொன்னால் உலகப்புகழ் ஓவியர்கள்லாம் இத்தாலியில் தான் இருக்கணுமா, ஜப்பானில் தான் இருக்கணுமா, அமெரிக்காவில் தான் இருக்கணுமா, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடாதா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதா, ஏன் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடாதா, ஏன் நம்ம தெருவில் இருக்க நண்பராக இருக்கக்கூடாதா, எதிர் வீட்டு நண்பராக இருக்கக்கூடாதா, ஏன் நானாக இருக்கக்கூடாதா, இப்படின்னு பார்க்குற ஒரு பக்குவம் நம்மக்கிட்ட இல்லை. அது மட்டும் இருந்துச்சுன்னா அந்த செல்ஃப் அப்ரிஷியேஷன் சொல்லுவோம். அது சொன்னால் உலகப்போக ஓவியர்கள் ஏன் இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ உருவாகாமல் இருக்கிறார்கள்னு சொன்னால் இந்த அரசியல் தான்.
1: அதாவது செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற அந்த சுய மதிப்பு நமக்கு நாமே போட்டுக்கிறதுல நம்ம 100க்கு 100% போடுறதில்ல. நம்ம என்ன கம்மியாக போட்டுக்கிட்டு வெளியில் இருக்கவங்களுக்கு 100க்கு 100 அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால நம்ம மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம்.
0: இந்தியா உலகத்திலேயே புகழ்பெற்ற எம்எஃப் ஹுசைன்லாம் இப்போ இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, இன்னும் 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னு கேட்டால் இப்போ நம்மளை நாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறதோ உயர்த்தி சொல்லிக்கிறதோ அந்த நம்பிக்கையோடு பேசுகிறதுக்கோ இங்கே நமக்கு அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்க தான் செய்யுது.
1: எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த உயிருள்ள அந்த ஓவியங்களை கலை ரசனையோட சரியான முறையில் வந்து மக்கள் தெரிஞ்சிக்காமல் அந்த மாதிரி நோக்கத்தில் அவங்களுடைய பார்வை அந்த மாதிரி இருந்து அதை பார்க்காதனால அவங்க வந்து ஒரு அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்களோ அப்படி எடுத்துக்கலாமா
0: சார்? இப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டால் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதிக ஓவிய கண்காட்சி வச்சுருக்கேன்ட்டு அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. எக்ஸிபிஷன் மட்டும் வச்சுட்டு நான் வந்துடுறது கிடையாது, அங்கேயே இருந்து மற்றவங்கள்லாம் அவங்களுடைய என்ன கிடைக்குது, என்ன அவங்களுடைய விமர்சனம் என்ன இருக்குது அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணுறேன். அப்படி என்னோடய இதில் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த கலைகளை பாமரர்கள்னு சொல்கிறோம், உழைப்பாளர்கள்னு சொல்கிறோம், சும்மா ரிக்ஷா ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறவங்கன்னு சொல்கிறோம், கொத்தனார் இது போலலாம் இருக்கிறாங்க, எளிமையான தொழில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க.

0: கீழே பெரிய அதிகாரிகள் இல்லாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கலையை நல்லா ரசிக்கிறாங்க, நல்ல மரியாதை பண்ணுறாங்க, நல்ல போற்றுறாங்க. முக்கியம் அடிப்படை காரணம் அதுதான். ஏன்னா அவங்க தான் கலையோடு வளர்கிறாங்க, மீதி எல்லாம் கல்வியோடையும் படிப்போடையும் அப்படியே வராங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தில் ஒன்று சொன்னாக்க, எல்லாருமே ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ரிக்ஷாவில் படம் ஏற்றிட்டு போகிறோம் ஒரு எக்ஸிபிஷனுக்கு. கொண்ட வச்சவனும் அங்கே படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து என் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு அவர். ஏன்பான்னு கேட்குறேன் நான், என்னோ தெரியலையா அது எனக்கு புரியல, ஆனால் நல்லா இருக்குதுய்யா இவ்வளோ பண்ணுறீங்க, இதை போல் உழைச்சா என்னையா அது நல்லா இருக்கு, என் பிள்ளைங்கள்லாம் கொண்டாந்து காட்டணும் அப்படின்னு அந்த என்கரேஜ்மெண்ட்டு எனக்கு பெருசாக இருக்குது.
1: உங்களுடைய ஓய்வு காலம் இப்போ வந்து அதையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்டோட நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நிச்சயமாக வந்து பல்வேறு விருதுகள் உங்களை தேடி வந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் பட்டியலிட்டே சொல்லுங்களேன்.
0: இப்போ ஹைஸ்கூலில் படிக்கும்போது உலக தமிழ் மாநாட்டில் ஸ்டேட்லேயே வாங்கியிருக்கேன் அவார்டு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு 25 வயசு எனக்கு ஆகும்போது 26 அகில இந்திய விருதுகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு என் மாணவர்களை என்கரேஜ் பண்ணுறதாக சொல்லுவேன். ஆனால் அந்த விருதுகளை சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், அந்த விருதுகளை சொல்லாமல் இருக்கிறதுக்காகனா, அந்த 24 வயசில் அகில இந்திய விருதுகள் வாங்கியிருக்கேன், இப்படி வாங்கியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் யுனெஸ்கோ இப்படிலாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் கூட இதில் ஒரு விருதுகள் வாங்கினதில் ஒரு வருத்தம் ஏற்பட்டுடுது. என்ன வருத்தம்னு சொன்னால், நான் பேசுகிற தாய்மொழியை சார்ந்த தமிழ்நாடு, நான் வசிக்கிற புதுச்சேரி, இந்த புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலையும் எந்த விருதுகளுமே நான் இதுவரை வாங்கியதில்லை. இது எப்படி வந்தது? மற்ற இடங்கள்லாம் விருதுகள் வாங்கினதால இந்த நினைவு வந்தது எனக்கு. வாங்காமல் இருந்ததுன்னு சொன்னாக்க நான் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டையும் பெரிய தமிழ்நாடுன்னு சொல்லியிருப்பேன், புதுச்சேரியும் பெரிய புதுச்சேரின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வாங்கினதால ஏன் எனக்கு தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் விருதுகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்துவிட்டது. அதை சொல்ல வேண்டிய சூழல். அதனால தான் விருதுகள் இவ்வளோ வாங்கியிருக்கேன், போயிருக்கேன், நல்லா இருக்குது. எஜுகேஷனில் கூட பெஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் அவார்டு ஸ்டேட்டில் வாங்கியிருக்கேன், சென்ட்ரலில் வாங்கியிருக்கேன், இந்த விருதுகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த வருத்தங்களில் என்னுடைய விருதுகளை பட்டியலிட்டு சொல்ல முடியாத சூழல்.
1: நீங்கள் நல்லாவும் பாடுவீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் வரிகள்?
0: இல்லை, பாடுற ஒரு இதில் இப்போ இல்லை. ப்ராக்டிக்கலாக இந்த கவிதை எழுதுறதுல நான் ஒரு 6 நூல்கள் கவிதை நூலே எழுதியிருக்கேன். அதிலேருந்து ஒரு கவிதை சொல்கிறேன். கல்வி மனிதனை அறிஞனாக்குவது, கலை மட்டும்தான் மனிதனை மனிதனாக்குவது. இந்த கலையும் கல்வியும் சேர்கின்ற பொழுது ஒரு மனிதன் மாமனிதனாகின்றான். இப்படிப்பட்ட மாமனிதர்களை உருவாக்குகிற பணியை கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் செய்ய வேண்டும்.
1: ரொம்ப அருமையாக முத்தாய்ப்பாக முடிக்கிறீங்க. உங்களை சந்தித்து பேசினதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம், நன்றி.
2: அழகின் ஓவியம் இங்கே, உன்னை எழுதிய ரவிவர்மன் எங்கே?
3: ஓவியம் பேசுகிறதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு நாட்டோட கலை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிறது ஓவிய கலையும்தான். மொழி தோன்றுவதற்கு முன்பே ஓவியம் படைக்கப்பட்டு விட்டது. முதல் எழுத்தே ஓவியம் என்று கூட சொல்லலாம்.
4: உணர்ச்சி வசப்படாத விமலா, கலைகளின் முன்னோடி ஓவிய கலை அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. பழந்தமிழ் நூல்கள்லையும் ஓவியம், ஓவம், ஓவு இப்படிப்பட்ட சொற்கள் இருக்குது. ஓவியன் உள்ளத்து உள்ளியது வியப்போன், இது மணிமேகையில் வரக்கூடிய ஒரு சொற்றொடர். ஓவிய பாவை யொப்பால், இது சிந்தாமணி. ஓவுரள் நெடுஞ்சுவர், இது பதிற்றுப்பத்து. ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய், இது கம்பராமாயணம். இதிலிருந்து ஓவியம் எவ்வளவு பழமையான சொல் அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிக்கலாம்.
3: சந்துரு, ஓவியங்களோட வகைகள் என்னென்ன?
5: சரியாக கேட்டீங்க விமலா. எண்ணெய் ஓவியம், அதாவது ஆயில் பெயிண்டிங், பொதுவாக ஆளிவித எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. கசகசா, சூரியகாந்தி எண்ணெயும் பயன்படுத்தப்படுகிறது. வேறு பல கலவைகளும் கலந்து ஓவியத்துக்கு மெருகூட்ட கலவைகள் உள்ளன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்ணக்கோல், பேஸ்டல் பெயிண்டிங், அதாவது நிறமித்தூள்கள் மற்றும் ஒட்டு பொருளாலான குச்சி வடிவ ஓவிய ஊடகம் தான் இது. செயற்கை வண்ண கூழ்மங்கள், அக்ரிலிக் பெயிண்டிங், விரைவாக உலரக்கூடிய வண்ண நிறமிகளை கொண்ட கூழ்ம வடிவ வண்ணம் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரிந்த நீர் வண்ணம், அதாவது வாட்டர் கலர் பெயிண்டிங். இதுபோக சுதை ஓவியம், மை ஓவியம், பூச்சி ஓவியம், மெழுகு ஓவியம், உடல் ஓவியம், இப்படி பல வகைகள் இருக்கு விமலா.
4: சந்துரு, தஞ்சை ஓவியங்கள், ராஜா ரவிவர்மா ஓவியங்கள், சென்னை ஓவிய கல்லூரி, அப்புறம் ஓவியத்தோட நீட்சியான சிற்பம், அதிலும் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளர் சிலை, இப்படிப்பட்ட செய்திகளையும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன்.
5: கோபால் சார், நீங்கள் முனைவர் சிற்பி ஜெயராமன் அவங்களோட பேட்டி எடுத்த மாதிரி

0: நானும் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறையில் பணிபுரிகின்ற உதவி பேராசிரியர் முனைவர் பி வி பிரபாகரன் அவங்கள பேட்டி எடுத்திருக்கேன். இதை கேட்டீங்கன்னா உங்கள் எல்லா கேள்விக்கும் விடை கிடைக்கும்.
1: சந்துரு, உடனே ஆன் பண்ணுங்க, நானும் கேட்குறேன்.
2: நான் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தினுடன் பணிபுரிந்து வருகிறேன். இந்திய ஓவியக்கலை என்பது ஏதோ இன்று நேற்று தோன்றிய வரலாறு இல்லை என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்திய ஓவியக்கலை என்பது ஒரு பல நூறு ஆண்டுகளின் தொன்மையையும் பாரம்பரியத்தையும் கொண்டது என்பது உலக நாடுகளுக்கெல்லாம் கூட நாம் முன்னோடியாக இருந்தோம் என்பது நமது சிந்து சமிழ் நாகரிகத்திலிருந்து கூட நமக்கு அங்கு கிடைக்கப்பட்ட ஓவியங்களிலிருந்து கூட தெரியும். சிந்து சமிழ் நாகரிகத்திலே ஓவியங்கள் நேரடியாக கிடைக்கப்படவில்லை என்றாலும் கூட அங்கு கிடைக்கப்பட்ட பானையில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட சில ஓவியங்கள் அவர்கள் எவ்வாறு ஓவிய கலைத்துறையில் சிறந்து விளங்கினார்கள் என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய சான்றாக நமக்கு இருந்து வருகிறது. இப்போ அதற்கு பிறகு மௌரியர்கள் காலத்திலிருந்து சுங்கர்கள் சந்தேலர்கள் இப்படி ஒவ்வொரு காலத்தினுடைய ஓவியக்கலை பத்திரிகைகளானால் மிகப்பெரிய நமக்கு ஒரு பிரமிப்பை உண்டு செய்கின்ற அளவுக்கு நமக்கு தெரியும். எடுத்துக்காட்டாக அஜந்தாவை எடுத்துக்கொண்டவனாவே தெரியும். அஜந்தாவில் எவ்வளோ பெரிய ஒரு ஓவியங்கள் ஏறக்குறைய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்படி முன்னால் செய்யப்பட்ட ஓவியங்கள் இன்றளவு நமக்கு காட்சியாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் ஓவியம் படைப்பதில் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக எந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருப்பார்கள் என்பது நமக்கு நன்றாகவே தெரிய வரும். இப்போ அப்பொழுதெல்லாம் இப்பொழுது பயன்படுத்தப்பட்ட போற வண்ணங்கள் கெமிக்கல் வண்ணங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ மினரல் கலர் தாது வண்ணம் என்று தான் நம்ம சொல்லுவோம். தாதுக்களிலிருந்து எடுக்கப்பட்ட வண்ணங்களே ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு காட்சியாக இருக்கிறது என்றால் அதனுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இலைகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற வெஜிட்டல் கலர் என்று சொல்லுவோம். அந்த கலர் இடைக்காலங்களில் செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் இப்போ நம்ம கெமிக்கல் கலர் என்று பயன்படுத்துகிறோம். கெமிக்கல் கலர் எல்லாம் கூட இப்போ நிற்காத காலகட்டங்களில் பல நூறு ஆண்டுகளுக்கு செய்யப்பட்ட இந்த கால அந்த வண்ணமுறைகள் என்பது மிக சிறப்பான ஒரு வண்ணமுறை என்பது தெரியும். உலக கலை வரலாற்றில் இந்திய ஓவியக்கலை வரலாற்றை எடுத்துரைப்பது என்று சொன்னால் அது அஜந்தா எல்லோரா என்பதிலே மிகையாகாது. இங்கே தமிழகத்தில் எடுத்துக்கொண்டுமானால் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர நாயக்க மன்னர்கள் இப்படி அவர்களுக்கு துண்டு துட்டு அவர்களுக்கு தொடர்ந்து அவருடைய காலங்களில் நிறைய ஓவியங்கள் இருக்கிறது. மிக சிறப்பாக எடுத்து சொல்ல வேண்டுமானால் நம் சித்தன்னவாசல் ஓவியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது பாண்டிய காலத்தை சேர்ந்த ஒரு ஓவியம். அதற்கு பிறகு தஞ்சாவூருடைய நம்ம பெரிய கோயிலில் நம்ம இரண்டாவது அந்த பிரகாரத்தின் மேலே நிறைய பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்காது. நாங்கள் ஆய்வுக்காக சென்ற பொழுது அங்கே மேலே சென்று பார்த்த பொழுது சோழர் காலத்திலே அந்த மேங்க இரண்டாவது தளங்களில் செய்யப்பட்ட ஓவியங்கள் இன்றளவும் இருப்பது மிகப்பெரிய ஒரு அது ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தொழில் நேர்த்தியோடு செய்யப்பட்ட ஓவியங்கள் இன்றளவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு மேலே வந்து நாயக்கர்கள் ஓவியங்கள் படைத்தாலும் கூட சோழர்களுடைய ஓவியங்கள் வெளியே வரத்தான் செய்கின்றன. அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யப்பட்ட ஓவியங்கள்.
0: சார், அப்போது அந்த ஓவியங்களெல்லாம் பழமை மாறாமல் இப்போதும் இருக்கா?
2: நம்மகிட்ட ஒரு பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால் உலகத்திற்கே பாடம் கற்பித்த இந்திய கலை ஒரு காலத்தில் வந்து இந்திய கலை தான் உலகத்திலே சிறந்த கலையாக இருந்தது. உலகத்தில் அப்படியெல்லாம் பெரிய கலைகளெல்லாம் யாரும் வந்து பெருசாக பேசப்படவில்லை. ஆனால் இன்று உலகங்கள் பேசப்படுகிறது, ஆனால் இந்திய கலை முழங்கடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் பாதுகாப்பதிலே நாம் தவறியிருக்கிறோம் என்பதுதான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே கல்லூரி அளவில் இருக்கின்ற ஒரு அவேர்னஸ் பள்ளிகள் மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிற்பங்கள் மேலே பெயரை எழுதுவது, அந்த தேர்வு எண்ணை எழுதுவது, காதலர்களுடைய பெயர்களை எழுதி வைப்பது, இது போன்று நமது பாரம்பரிய சிற்பங்கள் ஓவியங்கள் மீது மாணவர்களுக்கு அந்த புரிதல் தன்மை இல்லாமல் ஏற்படுகின்றது தானே. ஸோ அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே பாதுகாப்பு என்பது கலைப்பொருளை பொறுத்தவரை இந்தியாவில் நம்ம குறைவு தான்.
0: இப்போது இளைஞர்கள் வந்து பொறியியல் மருத்துவ மற்றும் இதர துறைகளில் நாட்டம் செலுத்தி வராங்க. ஓவியத்துறையில் நிறைய மாணவர்கள் படிக்க முன் வராங்களா?
2: கண்டிப்பாக வராங்க. இப்போ நீங்கள் இந்திய அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவியங்களுக்காக படிப்பதற்கு மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வருகிறார்கள். கிடைப்பதோ 30 சீட்டு 50 சீட்டு அப்படி தான் இருக்கிறது. ஆனாலும் 500 1000 கணக்கிலே மாணவர்கள் வருகிறார்கள். அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகிருக்கிறது. அல்லது மாற்றுக்கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது.
0: எந்தெந்த துறையில் வேலை வாய்ப்பு இருக்குது சார்?
2: ஓவியத்துறையில் சிற்பத்துறையில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம புதுச்சேரி மாணவர்கள் படித்துவிட்டு உடனடியாக அடுத்த மாதமே வெளிநாடுகளுக்கு செல்கின்ற அளவுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையவே தான் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு ஓவியங்களும் ஒரு தத்துவத்தை கொண்டது. இப்போ நீங்கள் மோகன்லிசால் என்ன தெரியுங்க தத்துவத்தை சொல்லுவீங்க? உலக சிறந்த ஓவியங்கள் தான், என்ன தத்துவத்தை சொல்ல முடியும்? ஆனால் இந்திய ஓவியங்கள் இந்திய சிற்பங்களை பாருங்கள், கோயிலில் இருக்கிற சின்ன ஒரு பேனலை பாருங்கள், ஒரு பெரிய வரலாற்றை சொல்கிறான். இப்போ எந்தளவுக்கு ஓவியனுடைய சிற்பியனுடைய பங்களிப்பு இந்தியாவில் இருந்திருக்குன்னு சொல்ல முடியும். அதுதான்.
0: இவ்வளோ நேரம் ஓவியங்களை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.
2: மிக்க நன்றி சார்.

0: பேசாமல் ஆயிரம் விஷயங்களை நமக்கு மௌன மொழியால் நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறது ஓவியம். இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். இந்த நேரத்தில் வின்சென்ட் வான்கா இவரை பற்றி சில செய்திகளை சொல்லணும். ஸ்டாரி நைட் ஓவர் த ரோன் என்ற தலைப்பில் அவர் வரைந்த ஓவியத்தில் ரோன் ஆற்றில் பிரதிபலித்த நட்சத்திரங்கள், அவை சுருள் சுருளாக ஸ்பைரல் வடிவில் இருந்தன. வறுமையில் வாடி 37 வயதில் அவர் இறந்த பின் சூரியன் உட்பட எல்லா நட்சத்திரங்களும் ஸ்பைரல் எனப்படும் சுருள் வடிவம் கொண்டவை என அறிவியல் நிரூபித்த பிறகு அவர் புகழடைந்தார். அவர் இறப்பிற்கு பிறகு அவரது ஓவியங்கள் 100 மில்லியன் டாலர் வரை விலை போனது.
1: அற்புதமாக சொன்னீங்க கோபால் சார். நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா?
2: சரி சார், கிளம்பலாம்.
0: சரி சரி, நானும் கிளம்புறேன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது
1: நடமாடு
0: ஓவியம் பேசுகிறது.

இணைப்பு குரல்கள் கோபாலாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன், விமலாவாக தீபா.

0: அமைப்பு அமைப்பு அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. சங்கீத சாரல். மன்னிக்கவும், பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக அண்டர் உலகம் என தொடங்கும் வேல்விருத்தம்.

பன்னிசைமாலை நிகழ்ச்சியில் இதுவரை மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்டீர்கள். நேர்களி, இன்று ஒரு மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம். தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. இரவு 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராம உழவர் கே ஜெயக்கொடி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது.

தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய நான்கு அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். மூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான இரண்டு நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் இரண்டாம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா, ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் என்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்கு வங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்தது.

0: அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000 மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:15.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: ஒவ்வொரு கணத்தில் தான் காண்பது கனவல்லவே, நனவுதானே என்ற ஐயத்தை போக்கிக் கொள்பவளாக தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொள்கிறாள். நனவுதான் அந்த மாலை மிக இனிமையாக இருக்கிறது. ஞானம்மா அவளுக்கு ஞானத்தாய் போல் திகழும் ஒரு அம்மையுடன் அவள் புதிய வாழ்வுக்கு போகிறாள். அவள் பிறந்ததிலிருந்து அறிந்திராத ஓர் ஒட்டுறவுடன் அவள் வாழப்போகிறாள். மதுரத்துடன் அவள் வாழ்வின் திருப்பம் ஒன்றில் திரும்பிய போது வறுமையும் சிறுமையும் உடன் வந்தன. இந்த துணையில் அன்புடன் வறுமையும் சிறுமையும் இல்லாத நம்பிக்கையே ஒளியாக இருக்கிறது. அவள் முழுசாக மீண்டு வருகிறாள். அவளுக்கே வியப்பாக இருக்கிறது. டாக்டர் மித்ரா, லோகா, ராஜா எல்லோரும் ஞானம் அவளை தன்னுடன் இணைத்து கொள்வதற்கு உதவியிருக்கின்றனர். ஞானத்துடன் அவள் இன்னும் நெருங்கி பழகவில்லை. பள்ளி இறுதிப் பரீட்சையை முடிக்கும் வரை, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 3 மாதங்கள் இந்த நன்னாளுக்காக காத்திருந்தாலும் ஒரு நாள் கூட அவளுடைய இருப்பிடத்தை மைத்ரேயை சென்று பார்த்திருக்கவில்லை. ஞானத்துடன் முழுசாக ஒரு நாள் கூட அவள் தனியாக இருந்து பழகியிருக்கவில்லை. அருகாமைக்கு நெருங்கும் முன்னரே அவள் மீது இவ்வளவு பற்றுதல் எப்படி தோன்றியது? ஒரு கால் இதுதான் ஒரு இன முள்குத்தினால் போல் இருக்கின்றது. சட்டென்று ஞானம்மா அவளை திரும்பி பார்த்து புன்னகை செய்கிறாள். அந்த சிரிப்பில் ஒரு கவடும் இல்லை. இன்னும் கொஞ்ச தூரம்தான். நீங்கள் இப்படி தினமும் பஸ்ஸில் வருவீர்களா? எதற்கு? காலனியில் எல்லாம் கிடைக்குமே, சனிக்கிழமை மட்டும் வருவேன். என்ன ப்ராஜெக்ட் அது? என்னமோ ஹெல்த்னு சொன்னீங்களே, அதாவது கிராமங்களில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சுகாதாரம்.

சுத்தம் இவற்றுடன் நோய் வராமல் தடுத்துக்கொள்ள நம் கிராமங்களுக்கேற்ற எளிய முறைகளில் பயிற்சியும் அளித்து அதே முறைகளில் ஆராய்ச்சியும் செய்வதான திட்டம். இந்த திட்டத்துக்கு ஒரு அமெரிக்க கருணை வள்ளலின் நிதி இருக்கிறது. பஸ் ஒரு குன்றை சுற்றினால் போல் குலுவைத்தாற்போல் காணப்பெறும் சிமிட்டு தகட்டு கூரை இல்லங்களும் பூஞ்செடிகளும் குட்டை மரங்களுமாய் அமைந்த குடியிருப்பின் முன் சாலையில் நிற்கிறது. ஓரியன்டேஷன் சென்டர். மைத்ரேயி ஞானம்மாவுடன் இறங்குகிறாள். கையில் அவளுக்கென்று புதிதாக ஞானம்மா வாங்கி கொடுத்த சிறு பெட்டியில் அவளுடைய புதிய துணிகள் இருக்கின்றன. இரண்டொரு புத்தகங்களை காகிதத்தில் சுற்றி கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள். புத்தகங்கள் பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் அவள் பரிசாக பெற்றவை. ஒன்று தாகூரின் கீதாஞ்சலி தொகுப்பு, இரண்டு நேருவின் கடிதங்கள். உலக வரலாற்றின் பகுதிகள் அவளுடைய உடைமைகள். ஒரு சிறு பூஞ்சாரல் அடித்து மண்ணை குளிரச் செய்திருக்கிறது. வரிசை வரிசையாக விளக்குகள் பூக்கின்றன. எல்லாம் மிக மிக இனிமையாக இருக்கிறது. வரிசையை விட்டு சற்று ஒதுங்கினாற்போல் முல்லை படர்ந்த பந்தல் முகப்புடன் கூடிய ஒரு சிறு வீட்டின் சுற்று வேலி கதவை திறந்து கொண்டு ஞானம் மைத்ரேயை வா என்று அழைக்கிறாள். வராந்தாவின் கீழே வரிசை கட்டினால் போல் ஜூனியா பூக்கள் வண்ணங்களை கொட்டி சிரிக்கின்றன. நடுவில் ஒரு ரோஜா புதர். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் வாயிலில் பதிக்கப்பெற்ற பெயர் பலகை பளிச்சென்று தெரிகிறது. மிஸ் ஆர் எஸ் ஞானம், எம்ஏ எம்லிட் பிஹெச்டி, ஆக்ஷன் கம் ரிசர்ச் ஸ்கீம் என்று அதை படித்து பார்த்து அறிகிறாள் மைத்ரேயி. முன்னறையில் நாற்காலிகளும் நடுமேசையும் பிரம்பு உருப்படிகள்தான். ஒரு கண்ணாடி அலமாரியில் புத்தகங்கள் நிறைந்திருக்கின்றன. தென்னை மரமும் உப்பங்கழியும் படகுமாக ஒரு நீர்வண்ண ஓவியம் சுவரில் இருக்கின்றது. முன்னறையின் இரு பக்கங்களிலும் இரண்டு அறைகள் இருக்கின்றன. முன்னறையை அடுத்து நடுவில் சாப்பிடும் கூடம். ஒரு புறம் சமையலறை, இன்னொரு புறம் குளியலறை பகுதி இருக்கிறது. சாப்பிடும் அறையில் ஒரு சிறிய மடக்கு மேசை நாற்காலியும் சமையலறையில் இரண்டொரு தட்டுமுட்டு சாமான்களும் ஒரு காற்றழுத்த ஸ்டவ்வும் இருக்கின்றன. எவ்வளவு அழகான வீடு சிஸ்டர். சமையல் யார் செய்வாங்க சிஸ்டர் என்று கேட்கிறாள் மைத்ரேயி கண்கள் ஒளிர. யார் சாப்பிட்றாங்களோ அவங்களே சமைப்பார்கள் என்று சிரிக்கிறாள் ஞானம். நீங்களேவா சமைப்பீங்க? ஏன், அது அவ்வளோ ஆச்சரியமானதா என்று கேட்டுவிட்டு ஞானம் குளியலறைக்கு சென்று கை கால் முகம் கழுவிக்கொண்டு அடுப்பை பற்ற வைக்க தொடங்குகிறாள். நீங்கள் இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் தான் செய்வேன் என்று மைத்ரேயி அவளை அச்செயலிலிருந்து விடுவிக்க முயல்கிறாள். ஞானம் மறுப்பதற்கில்லை. வாயிலில் மணி ஒலிக்கிறது. ஞானம் வெளியே வருகிறாள். வாருங்கள் வாருங்கள், உட்காருங்கள், ஒரு நிமிஷம், இதோ வரேன் என்று அவர்களை வரவேற்கையில் மைத்ரேயி கதவின் பின் நின்று வந்தவர்களை பார்க்கிறாள். வடக்கு மாநிலத்துக்கு உரியவர்களாக தோன்றும் தம்பதி. உள்ளே திரும்பி ஞானம் பால் சர்க்கரை தேயிலையை காட்டுகிறாள். நாலு கப் டீ போடணும், போடுறியா? ஆகட்டும் ஆகட்டும், நீங்கள் போங்கள். ஞானம் திரும்பி வந்த பின்னரும் அந்த தம்பதி உட்காரவில்லை. உட்காருங்கள், உட்காரம்மா சுமித்ரா. இல்லே பஹன்ஜி, நீங்கள் வந்து சொல்லிக் கொண்டு போகவே காத்திருந்தோம். சாமான் எல்லாம் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. நீங்கள் காலையிலேயே சொல்லிக்கொண்டு சாமான் எடுத்துக்கொண்டு போனதால் அப்படியே போயிருப்பீர்கள் என்று நினைத்தேன். அதெப்படி போவோம், உங்களிடம் கடைசியாக வந்து சொல்லிக்கொள்ளாமல். உங்களை மறக்கவே மாட்டோம் பஹன்ஜி. நீங்கள் ஒரு மாசம் லீவ் எடுத்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் தங்க வேண்டும். ஞானம் சிரிக்கிறாள். கண்டிப்பாக. இவர் இங்கே படித்ததையெல்லாம் சரியாக செய்கிறாரா? கிராம சேவையில் எவ்வளவு பெரிய வெற்றி அடைகிறார் என்று பார்க்க வருவேன். ஐயையோ, அந்த இளைஞன் பலமாக சிரிக்கிறான். ஏதோ 40 நாள் வேலைப்பழு இல்லாமல் சந்தோஷமாக வயல்கள் சூழ்ந்த கிராமங்களுக்கு ஜீப்பில் சென்று சுற்றினோம். சொற்பொழிவுகளை கேட்டதற்கு பிறகு இளநீர் அருந்தினோம். பிறகு மாலையிலும் பேசினோம். ஆடி பாடி கழித்து விருந்துகள் உண்டோம். இதற்கெல்லாம் பிரயாணப்படி தவிர பயிற்சிக்கான படியும் கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் உதவி மறக்கவே முடியாது. உங்களிடம் சொல்வதற்கென்ன, எங்களுக்கு தான் திருமணமாகி 2 வருஷங்கள் ஆன பின்பு இப்போதுதான் முதலாக இவளை அழைத்து கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். இடம் கிடைக்கும், ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்கலாம் என்று யாரோ சொன்னதை நம்பி இவளையும் கூட்டி வந்துவிட்டு நான் திண்டாடிய போது நீங்கள் எங்கள் வீட்டிலேயே இருக்கலாம் என்று கூப்பிட்டு
எங்கள் சொந்த வீடாக நினைக்க சொன்னதை எப்படி

0: பறப்பது. மைத்ரேயி தேநீர் கிண்ணங்களை பூத்தட்டில் வைத்துக் கொண்டு வருகிறாள். ஞானம் நடு மேசையில் அதை வாங்கி வைக்கிறாள். இவர் டாக்டர் ஜோஷி. இது சுமித்ரா ஜோஷி. இது மைத்ரேயி, என்னுடைய குட்டி சோதரி என்று ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்து வைக்கிறாள். நமஸ்தே என்று மைத்ரேயிக்கு கை குவிக்கும் சுமித்ரா, படிக்கிறாளா என்று வினவுகிறாள். ஆமாம், ஹாஸ்டலில் இருந்தாள். பரீட்சை எழுதியான பின்பு இப்போதுதான் கூட்டி வந்தேன். நான் பார்த்தேன், ரூம் காலியானதும் இன்னும் நம்மை போல் யாரேனும் இடம் பிடிக்க வந்துவிட்டார்கள் என்று நினைத்தேன் பகன்ஜி என்று ஜோஷி சிரிக்கிறார். உட்கார் மைத்ரேயி என்று கூறிவிட்டு ஞானம் இரண்டு கிண்ணங்களை ஜோஷி தம்பதியிடம் கொடுத்துவிட்டு அவளிடம் ஒரு கிண்ணத்தை கொடுக்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். ஆண்ட இந்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோவில் செவ்வாய்க்கிழமைகளை சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வீக் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். ஸோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போகிறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், இப்போ தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா முதல்ல கன்சிலியேஷன் ஆஃபீஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அங்கே அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் மேம், என்ன ஸ்டெப் எடுப்பாங்க?
1: கன்சிலியேஷன் ஆஃபீஸருக்கு அப்புறம் என்கொயரி ஆஃபீஸர் கிட்ட போவாங்க. அவரும் இது மாதிரி ஆர்பிட்ரேஷன் தான் சொன்ன மாதிரி ஆர்பிட்ரேஷன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேஷன் தான் சமரசம் தான், பட் கன்சிலியேஷனை விட கன்சிலியேஷன் ஒரு ப்ரொசீஜர் தான் இருக்கும், சாதாரணமாக பேசுறதா இருக்கும். ஆர்பிட்ரேஷனில் வந்து அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் ஒரு ஆக்ட் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி அதுலேயே முடியாத பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு, அவங்க லேபர் கோர்ட்டுக்கு போகணும். அதில் என்ன அவர் பேசினாலும் அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அந்த ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அடுத்த லெவலுக்கு போகிறோம். ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டியில் பேசிட்டாங்க, அதில் ஒரு தீர்மானமாக அதில் முடிவடையாத பட்சத்தில் தான் அவங்க கன்சிலேஷன் ஆஃபீஸர் கிட்டே வரும். அப்போ அது அடுத்த லெவல், ஏற்கனவே அவங்களோட பேசிக் எல்லாம் பேசியிருப்பாங்க. அப்போ அடுத்த லெவல்லையும் அவங்க பேசி சமரசம் பேச முயற்சி பண்ணும், அதுவும் முடியாத பட்சத்தில் தான் கோர்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ அது மூணாவது ஸ்டேஜ் தான் மினிமமாக வரும். அப்போ அதுக்குள்ளே வந்து இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறது விட ஏற்கனவே இங்கே எல்லாம் பண்ணிட்டாங்க, முடிவடிச்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரன்றது இந்த ரிப்போர்ட்டு தான், அந்த கமிட்டியில் ரெடி பண்ணுற ரிப்போர்ட்டை, சேர்பர்சன் ரெடி பண்ணுற ரிப்போர்ட்டை. அதே

0: மாற கன்சல்ஷன் ஆஃபீஸர் இன்குயரி ஆஃபீஸர் ரெடி பண்ணுற ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் கோர்ட்டு வந்து அவங்களுக்குள்ள அவங்களோட ரெண்டு தரப்பிலையும் அவங்களோட வக்கீல் வச்சு பண்ணலாம், அவங்க வந்து அவங்க அசோசியேஷனோட இண்டிபெண்ட் பர்சன் வச்சு பண்ணலாம். பண்ணி அவங்களோட ரெண்டு தரப்பிலையும் எவிடென்ஸும் அவங்களோட தரப்பில் கொடுக்க சப்மிஷன்ஸும் கேட்ட பிறகு இந்த ரிப்போர்ட்டும் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் தான் கொடுக்கணும். ரிப்போர்ட்டில் என்ன முடிவு எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, மீட்டிங்ஸ் மாதிரி மினிட்ஸ் போடுவாங்க. இந்த டைமில் வந்தாங்க, பேசினாங்க, இப்படி நடந்தது, இத்தனை பேர் பேசினாங்க, அவங்க கண்டிஷன்ஸ் போட்டாங்க, அது நாங்கள் பேசணும். ஆனால் ஒத்து போகலன்னா ஒத்து போகல, ஒத்து போயிடுச்சுன்னு ஒத்து போயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் லேபர் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ் வந்து அதுக்கு படி என்கொயரி கண்டக்ட் பண்ணி அவங்க தரப்பிலேயும் ஆர்குமெண்ட் சப்மிட் பண்ண பிறகு ஒரு முடிவு கொடுப்பாங்க.
1: ஓகே மேம். ஸோ நம்ம சொல்றதே வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே எது இதெல்லாம் வரும் அண்ட் எது இதெல்லாம் எக்ஸ்க்ளூடடாக இருக்கும் இதில்?
0: எந்த ஒர்க்கில் இண்டஸ்ட்ரின்ற டேர்முக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்லேயே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரின்ற வேர்டுக்குள்ளே என்ன கவர் ஆகும்னா, குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக எந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட், சில பேரோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ ஆகலாம், அது இல்லை, எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கில் ஒர்க்கோ இல்லை அன்ஸ்கில்டு ஒர்க் ஆனாலும் ஒரு குட்ஸ் ப்ரொடக்ஷனோ இல்லை மற்ற ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒரு ஸ்கில்டு ஒர்க் நடக்குதோ அந்த இடத்துல தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் மீன்ஸ் அதுக்குள்ளே தான் இண்டஸ்ட்ரின்னு கவரிங்கில் வரும். இப்போ ஒரு ஐடி கம்பெனி, அது வந்து ஐடி கம்பெனியில் ஒரு மேனேஜரியல் ஒர்க்ஸ் வந்து நடக்கிற இடத்துல வந்து அது வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வராது. எங்கே ஒர்க்மேன்ஸ் எம்ப்ளாயீஸ் லேபர்ஸ் அந்த மாதிரி கன்செப்டில் வருமோ அவங்களுக்குக்காக தான் இந்த சட்டமே வந்திருக்கு. அதுக்குள்ளே தான் இந்த இண்டஸ்ட்ரின டேர்ம் பற்றி சொல்லியிருக்கு ஆக்டில், அதை பற்றி ஸ்பெசிஃபையும் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே, ஸோ கூட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸோ அப்போ தான் வந்து இந்த ஆக்டின் கீழே அது
0: ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுற மாதிரி மேனேஜீரியல் ஒர்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு மேனேஜீரியல் ஒர்க்ஸ் தவிர மீதி இருக்கிற என்ன லேபர் சம்மந்தப்பட்ட எந்த ஒர்க்ஸ் வந்தாலும் அது வந்து இந்த ஆக்டுக்குள்ளே கவர் ஆகும்.
1: ஓகே மேம். ஸோ நேயர்களை இன்னும் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சார்ந்த சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பத்தி தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் ட்ரிபியூனல் சொல்லிட்டு மூன்று வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகக்கூடிய இடங்கள் தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இது மூன்றுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்?
5: ஒரு கன்சிலேஷன் ஆஃபீஸரோ இன்குவரி ஆஃபீஸர் முன்னாடி ஒரு பிரச்சனையை பத்தி அவங்க வந்து சமரசம் பேச முடிவு பண்ண பிறகு அதில் தீர்மானம் முடிவாகலை. ஆக்சுவலி வர்க் கமிட்டிக்கு அப்புறம் கன்சிலேஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் 2 மாதத்துக்குள்ளே அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி செட்டில் ஆகலை. ஸோ அந்த செட்டில் ஆகலைன்றது அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். கவர்மெண்ட் அது வந்து கெசட்டில் 30

நாளுக்குள்ள பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சமரசம் பேச முடிவு பண்ணாங்க, அவங்க முடிக்க முடியலன்றது ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க கெசட்ல. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க. லேபர் கோர்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அடுத்த படியில் இருக்கிற லெவல் தான் லேபர் கோர்ட். லேபர் கோர்ட்ல வந்து ஒரு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் வந்து ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாயீஸ் உட்கார்ந்து சமரசமாக பேச முடிவு பண்ணாது. அது ஒரு சமரச செட்டில்மெண்ட் முயற்சிகள் தான். அவங்க வந்து அவங்களோட சைட் பேசலாம், இவங்களோட சைட் பேசலாம், ஆஃபீஸர் நடுவே இருப்பாங்க. பட் கோர்ட்ன்றது ப்ரொசீஜர்

0: ரைட்டிங் சப்மிஷன் கொடுக்கலாம். பட் அதுக்கு வந்து சட்டப்பூர்வமான ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு டைரக்டா வந்து ஜட்ஜ் முன்னாடி அவங்களால சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக அவங்க வந்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஜட்ஜ் ரெண்டு தரப்பிலையும் எவிடென்சஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சாட்சிகளை விசாரிப்பாங்க. முறப்படியான கோர்ட் நடக்கிற ப்ரொசீஜர்ஸ் படி சாட்சிகளை விசாரிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பிலையும் அவங்களோட அட்வொகேட்ஸோ இல்லை பார்ட்டிஸோ ஆனாலும் அவங்க தரப்பில் என்ன சொல்ல வரீங்க, அதுக்கு தான் டாக்குமெண்ட்ரி அண்ட் ஆரல் எவிடென்சஸ்க்கு அப்புறம் ஒரு ஆரல் சப்மிஷன் சொல்லுவாங்க. ஆரல் சப்மிஷன் ரெண்டு பக்கமும் கேட்ட பிறகு ஒரு ரைட்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் வந்து அது ஒரு ஆர்டர் தான், அந்த அவங்க வந்து கட்டுப்படுத்ததான் ஆகணும். அது கட்டுப்படாமல் இருக்கும்போது அதுக்காக இருக்கிற தண்டனைகளும் இருக்கு.
1: ஸோ பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஸோ என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் மேம்?
0: இப்போ ஒரு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்குள்ள ஒரு பிரச்சனை, அதுக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஒரு எம்ப்ளாயி எம்ப்ளாயரோட தப்பினால வந்து ஒரு எம்ப்ளாயி பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னா கோர்ட்டுக்கு வந்து பேக் வேஜஸ் கொடுக்க சொல்லலாம். ஏன்னா அவரை வந்து திடீர்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்க, எந்த காரணத்தையும் சொல்லாம திடீர்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்க. மேனேஜர்ஸ் அதுல வந்து இவர் அப்ரோச் பண்றாங்க, ஒரு சரியான பதில் சொல்லாத பட்சத்துல கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பீரியடில் அவருக்கு வந்து சேலரி கிடைக்காது. ஸோ கோர்ட் வந்து இல்லை இது எம்ப்ளாயோட தப்பு இல்லை எம்ப்ளாயரோட தப்பு தான் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து தீர்மானம் கொடுக்கலாம். அவருக்கு எந்த பீரியட்ல இருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்களோ அந்த பீரியட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற பேக் வேஜஸ் கொடுக்கணும்.
1: ஓகே,
0: பேக் வேஜஸ் கொடுக்கணும், அது கொடுத்துதான் ஆகணும். பிளஸ் அவருக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா அது டிபெண்ட்ஸ் அவங்களோட கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருப்பாங்க, அந்த பெனிஃபிட்ஸும் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு தீர்மானம் கொடுக்கலாம். இது வந்து எம்ப்ளாயிக்கு பாதிக்கப்பட்ட, இதே வந்து ஒரு எம்ப்ளாயோட துர்நடப்பினாலேயோ இல்லை வேற ஏதோ காரணத்தினாலோ ஒரு கம்பெனிக்கு பாதிப்பு வந்துட்டு அதனால வந்து நடந்த இஷ்யூவாக இருந்ததுன்னா கோர்ட் வந்து அந்த எம்ப்ளாயோட தப்பினால தான் இஷ்யூ பிரச்சனை வந்ததுன்ற முடிவுக்கு வந்ததுன்னா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பனிஷ்மெண்ட் வந்து ஃபைன் ஆகலாம், இல்லை வந்து ஈவன் அது அதிகம் பட்சமான லெவலில் போயிருக்குதுன்னா இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வரைக்கும் கோர்ட்டுக்கு தீர்மானம் கொடுக்கறதுக்கு பவர் இருக்குது ஆஸ் பர் திஸ் ஆக்ட்.
1: ஓகே,
0: அதுதான் வந்து லேபர் கோர்ட். இங்கே வர லேபர் கோர்ட்டில் கொடுக்குற தீர்மானத்தில் யாருக்காவது வந்து அவங்க கொடுக்குற தீர்மானத்தில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, கம்பெனி ஆகலாம் எம்ப்ளாயி ஆகலாம் யார் வேணும், அவங்க அடுத்த லெவல் போடுறது தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க. அதோட சேர்பர்சன் இல்லை ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து எப்போவுமே ஒரு ஹைகோர்ட் லெவல் இருக்கிற ஜட்ஜாக இருக்கும். அது இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்கலாம் இல்லை மெம்பர்ஸாக மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சன் ஆகிருக்கணும். பிகாஸ் ஒரு ஜட்ஜ் கொடுத்த தீர்மானத்தை அதுக்கு மேல் முறையில் மாற்றம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த போஸ்ட் குவாலிஃபைட் பர்சனாக இருக்கணும். அதனால தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜட்ஜ் தான் லேபர் கோர்ட்டில் இருப்பாங்க கேடரில் இருக்கிறவங்க. பட் ஆனால் ட்ரிபியூனல் லெவலில் போகும்போது அது வந்து ஹைகோர்ட் லெவலில் இருக்கிற ஜட்ஜஸாக இருக்கும். ஸோ அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கிறவங்களா இருக்கும். அவங்களும் இதே மாதிரி திருப்பி அவங்க எவிடென்சஸ் கொடுக்க மாட்டாங்க, இவங்க கொடுத்ததில் திருப்பி ஆர்குமெண்ட் சப்மிஷன் என்ன, உங்களுக்கு அவங்க கொடுத்த தீர்மானத்தில் உங்களுக்கு ஏ சாட்டிஸ்ஃபைடு இல்லை என்ன பிரச்சனை அந்த அது பற்றி தீர்மானங்கள் ஆர்குமெண்ட்ஸ் ஹியர் பண்ணி அதில் ஒரு ஆர்டர் போடுவோம்.
2: பட் இப்போ நம்ம அந்த மாதிரி கொடுக்குறப்போ நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட் வந்து ரீசனபிளாக இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா?
0: கண்டிப்பாக கொடுக்குற இப்போ எனக்கு கோர்ட்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, எப்படியும் ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருத்தவங்களுக்கு சாதகமாக தான் கொடுக்க முடியும். ரெண்டு பேருக்கும் சாதகமாக கொடுக்க முடியாது, முடியாதுன்னு இல்லை
2: எப்படி பார்த்தாலுமே
0: இதில் ஆமாம் வந்துதான் ஆகணும், அதெல்லாம் தீர்மானம். ஸோ அந்த தீர்மானத்தில் நமக்கு பீல் போகக்கூடாது, அதுக்காக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க எனக்கு இல்லை எனக்கு கொடுத்த தீர்மானம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பீல் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, அது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த உரிமை தான், அது யாரால மாற்ற முடியாது. ஆனா அதுக்காக நான் அப்பீல் போனதுனால அவங்களுக்கு நீங்க அப்பீல் வந்ததுனால நான் உங்களுக்கு சாதகமா தீர்மானம் கொடுக்கணும்னு கிடையாது. அங்க இருக்கிற ஹை அந்த லெவல்ல இருக்கிற ஆஃபீஸ் மீன்ஸ் ஜட்ஜா இருந்தாலும் அவங்க ஹியர் பண்ணுவாங்க ரெண்டு சைடும், எதனால நீங்க சொல்றீங்க என்ன காரணத்தை சொல்றீங்க அதுல வந்து அது பார்த்துட்டு அவங்க கேட்கறது அவங்களுக்கு வந்திருக்கிற காரணம் நியாயமானதா இருந்தாங்கன்னா ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணலாம், இல்ல மொத்தமாகவும் மாற்றங்கள் பண்ணலாம், ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் மாடிஃபை பண்ணலாம். ஒரு 75% கூட மாடிஃபிகேஷன் கொடுக்கலாம், மொத்தமா மாத்தலைனாலும் அது அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனா அது நியாயமானதா இருக்கணும், அது அவர் ப்ரூவ் பண்ணி இருக்கணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்.

0: இருக்கிறது நியாயமானதான. அதுக்கு மேல அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனலுக்கு மேல அதான் நேஷனல் ட்ரிபியூனல் இருக்கு, அதுதான் டாப் மோஸ்ட். நேஷனல் ட்ரிபியூனல் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின் லெவல், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணும். அங்கேயும் இருக்கிற பர்சன் ஹைகோர்ட் லெவலில் இருக்கிறதா இருக்கும், ஜட்ஜாக தான் இருக்கும் டிசைடிங் பர்சன். ஆனால் இதுதான் டாப் லெவலில் இருக்கிற கோர்ட், இதுதான் மூணு லெவலாக ஒன்று கோர்ட் வித்தியாசங்கள்.
1: ஓகே மேம், ஸோ லேபர் கோர்ட், இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் ட்ரிபியூனல், ஸோ இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஷோவில் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேளுங்க, இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. சோ இதுல வந்து இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து எப்படி வருது மேம்?
1: ஸ்ட்ரைக்ன்றது ஃபர்ஸ்ட்லேயே ஒரு பிரச்சனை. இப்போ ஸ்ட்ரைக்ன்றது ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தான். ரெண்டு தரமான ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. ஸ்ட்ரைக்ன்றதே ஆக்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்லன்றது இப்போ ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எம்ப்ளாயீஸ்க்கு பாதிப்பு வந்துச்சு, ஏதாவது சேலரி ஆகலாம், ஏதாவது காரணத்தில் பாதிப்பு வந்தால் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட உரிமையை காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த ஸ்ட்ரைக். அவங்க அந்த ஒர்க்லேருந்து சீஸ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுறது நிப்பாட்டிடும், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக்குக்கு வந்து அதுக்கும் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரைக் இருக்குது. லீகல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, இல்லீகல் ஸ்ட்ரைக்னு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் ஆஸ் பர் ஆக்ட்லேயே இருக்குது. இல்லீகல் ஸ்ட்ரைக்னா வந்து ஆக்சுவலி சட்டப்பூர்வம் சொன்னீங்கன்னா அவங்க வந்து 14 நாளுக்கு நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும்.
2: ஓகே, இது வந்து லீகலா?
1: லீகலா 14 நாள் ஒரு நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்கணும். நீங்க எங்களுக்கு நாங்க கேட்கிற கோரிக்கைகள் நீங்க நிவாரணம் பண்ணவே இல்லைன்னா நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஒரு எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ண 14 நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்.
2: ஓகே,
1: அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது லீகல் ஸ்ட்ரைக்.
0: ஓகே மேம், ஸோ லீகல் ஸ்ட்ரைக்கை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது 14 days முன்னாடியே வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடணும், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து லீகல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி 14 days முன்னாடி இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு மேம்?
1: அட்வொகேட் மூலியமாக தான் நோட்டீஸ் கொடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. எம்ப்ளாயீஸ் வந்து அவங்களோட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து அவங்களோட டிமாண்ட்ஸ் போ வச்ச பிறகும் அவங்களோட ஹையர் ஆஃபீஷியல்ஸ் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயர்ஸ் வந்து அதுக்கு ஒரு தீர்மானம் கொடுக்காத பட்சத்தில் அவங்க ஒரு ப்ரீ இன்டிமேஷன் தான் நோட்டீஸ்ன்றது மீன் பண்ணும். அது லீகலியா ஒரு அட்வொகேட் மூலியம் டிராஃப்ட் பண்ணித்தான் ஆகணும் கட்டாயமே கிடையாது. அவங்களே வந்து இந்த மாதிரி இன்டிமேட் பண்றோம், நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணீங்க பண்ணலைன்னா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவோம். ஒரு இன்டிமேஷன் மேல கொடுக்கறதுக்கு ஒரு 14 days இன்டிமேஷன் கொடுத்த பிறகு ப்ரீ நோட்டீஸ் இந்த மீன் பண்றது அதுதான் ப்ரீ இன்டிமேஷன். அது கொடுத்த பிறகு அவங்க ஒரு ஸ்ட்ரைக்குக்கு போனா அது லீகல் ஸ்ட்ரைக்.
0: ஓகே, சோ இப்போ அந்த நோட்டீஸ்ல வந்து இவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது மஸ்ட் இருக்கா மேம்?
1: அது கட்டாயம் கிடையாது. 50 பேர் ஸ்ட்ரைக் போக போறோம்ன்றதுனா 50 பேரோட கையெழுத்து வேணும்ன்றது கட்டாயம் கிடையாது.
0: ஓகே,
1: பட் ஆபீஷியலி அது கம்யூனிகேட் பண்ணி இருக்கணும். வர்க்மேன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, 10 பேர் ஒரு யூனியன், 50 எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமா அவர் மூலியமா ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் போதும், கட்டாயம் கிடையாது. கொடுக்க கூடாதும் இன்னும் கிடையாது, பட் கட்டாயம் கிடையாது கொடுக்கலாம். கரெக்டான முறையில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கணும், ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும்ன்றது ரீச் ஆயிருக்கணும். அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கணும், நாங்கள் இந்த மாதிரி பண்ண போறோம், அது வந்து லீகல் ஸ்ட்ரைக். இந்த நோட்டீஸே இல்லாம திடீர்னு வந்து காலையில வந்து நாங்கள் ஸ்ட்ரைக்கு போறோம், எந்த இன்டிமேஷனும் இல்லை, எந்த பிரச்சனைக்கு ட்ரை பண்ணி முயற்சி பண்ணவே இல்லை, தீர்ப்பு கொடுக்க முடியுமா? இல்லை எம்ப்ளாயர் சைடில் ஒரு டைம் கேட்டிருக்கலாம், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க நாங்கள் முடிக்கிறோம். அதுக்குள்ளே 10 நாள் டைமுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தீர்மா ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணதுக்கு முன்னாடியே திடீர்னு நாங்கள் இன்றைக்கு கம்பெனியில் ஒர்க் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணலாம், நாங்கள் ஸ்ட்ரைக் போகிறோம்னு சொல்லிட்டுனா அது வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக்.
0: ஓகே மேம், ஸோ ஸ்ட்ரைக்கு வந்து லீகலாக பண்ணுறதுக்கும் இருக்குது, இல்லீகலாக பண்ணுறதும் இருக்குது. 14 days முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான் லீகல் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து

0: நாள் வந்து நீடிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா லேபர்ஸுமே பாதிக்கப்படுவாங்க அண்ட் எம்ப்ளாயருமே வந்து அதால பாதிக்கப்படுவாங்க. அப்படின்றப்போ இதுல வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா மேம்? இவ்வளவு நாள் தான் ஸ்ட்ரைக் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: ஸ்பெசிபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. இப்போ ஒரு பிரச்சனை வந்து இவங்க வந்து ப்ரீ நோட்டீஸ் கொடுத்த பிறகு ஒரு ஸ்ட்ரைக்கு போறோம். ஸ்ட்ரைக்கு நடந்துட்டு இருக்கும் போதே வந்து ப்ரீ நெகோசியேஷன், கன்சிலேஷன் ஆபீசர் அப்பாயின்மெண்ட், கன்சிலேஷன் ஆபீசர் மீடியேஷன் இதெல்லாம் நடக்கலாம். அதுக்காக இப்போ ஒர்க் பண்ணும்போது அவங்க சீஸ் பண்றாங்க, சீஸ் பண்ணி அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ற டைம்ல வந்து ஸ்ட்ரைக் இப்போ நாங்கள் 10 நாள் பண்ண பிறகுதான் கன்சிலேஷன் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணணும்ன்றதுக்காது. இது ரெண்டு பேரோட முயற்சி தான். ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும் போதே கன்சிலேஷன் நடக்கலாம், கன்சிலேஷன் மீடியேஷன் கன்சிலேஷன் ஆபீசர் அப்பாயின்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கலாம், பேச்சுவார்த்தை நடந்து முடிவு கூட நடக்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் நடக்கிறதுன்றது ஆக்சுவலி ஒரு ஒர்க் சீசேஷன் ஆனாலும் இந்த மீடியேஷன் கன்சிலேஷன் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் கன்சிலேஷன் நடக்கிறது இல்லை எல்லாருக்குமே அதுக்கு தடை கிடையாது, அது பண்ணிட்டு இருக்கலாம். அதனால ஸ்பெசிஃபிக்காக இத்தனை டேஸ்ன்றது கன்செப்ட் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தால், பிகாஸ் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு நேராகவே கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும்போது அது உடனே எல்லா ரெண்டு பேரும் பாதிக்கப்படுமோ உடனே ஒரு தீர்ப்பு வராமல் இருக்குன்னா அந்த தீர்ப்பு சீக்கிரமாக தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக இந்த ஆக்டை கொடுத்துருக்கோம்.
0: ஓகே மேம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்றப்போ இப்போ இதில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து உள்ள தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம்?
1: ஆக்டர் வந்து ஒரு ஒர்க் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்தாங்கன்னா அந்த ஒர்க் ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஒர்க் கமிட்டிக்கு தான் போகும். இந்த ஒர்க் கமிட்டிக்கு ஒரு பிரச்சனை போகும்போதுலேருந்தே கவர்மெண்ட்டுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும், பட் டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்காது. ஏன்னா ஒர்க் கமிட்டியில் டிசிஷன்ஸ் எடுத்த பிறகு அந்த ஒர்க் கமிட்டிலேயும் அவங்க வந்து அந்த டிசிஷனை ரிட்டன் ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இன்வால்மெண்ட் கவர்மெண்ட்டோடது அந்த ஃபர்ஸ்ட் பிரச்சனை வர்ற ஸ்டேஜ்லேருந்தே இன்வால்மெண்ட் வரலாம். ஏன்னா ஒர்க் கமிட்டியில் ஒரு ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துருந்தீங்கன்னா அது ரிட்டனில் சீல் அண்ட் சிக்னேச்சர் போட்டு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அதுலேருந்து அது கவர்மெண்ட் கசெட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்வால்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் கமிட்டி ஃபர்ஸ்ட் லெவல் ஒர்க் கமிட்டி ஆர்கனைசேஷனுக்கு இந்த பிரச்சனை மூவ் ஆகிறதுலேருந்து வந்து கவர்மெண்டோட இன்டைரக்டோ டைரக்ட் இல்லைனாலும் இன்டைரக்ட் இன்வால்மெண்ட் அப்பத்துலேருந்து இருக்கும் இதில்.
0: ஓகே மேம். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோவில் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள் தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னாலோ, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் வந்து போகுது அப்படின்னாலோ, இப்போ ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல வேலை செய்யக்கூடிய லேபர்ஸும் இருப்பாங்க, அண்ட் பெர்மனன்ட் லேபர்ஸும் வந்து இருப்பாங்க இல்லையா. சோ இதுல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் அப்படின்றதுல வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
1: ரெண்டு பேருக்கும் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து ஜாப் செக்யூரிட்டி, ரிட்ரெச்மெண்ட், அப்புறம் ரெகுலரைசேஷன், அந்த மாதிரி இருக்கிற பெனிஃபிட்ஸ் எந்த எம்ப்ளாயி, இந்த பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி விட அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி, ஜாபில் வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் அதை விட அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இப்போ டிஸ்மிஸல், ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு இருக்கிற ரைட்ஸும் ஒரு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற ரைட்ஸ்லாம் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆக்ட் பேஸ் பண்ணியிருக்கிற, பிகாஸ் இந்த ஆக்ட் மெயினாக வேஜஸ்ஸு, அதே மாதிரி பெனிஃபிட்ஸ், அலவன்சஸ், அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ், அதே மாதிரி அவங்க ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அதிகமாகவே அதில் வர பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த ஆக்ட். பிகாஸ் இப்போ இதிலே வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸ் சொன்னாலும் அலவன்சஸ், கிராஜுவிட்டின்னு

0: அது கிராஜுவிட்டியில் வர அலவன்சஸில் வர பிரச்சனைகளும் இதில் டீல் பண்ணலாம். இதே மாதிரி கிராஜுவிட்டி ஆக்ட்னு தனி ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ கிராஜுவிட்டி பேஸ் பண்ணி வர ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க கிராஜுவிட்டி ஆக்டுக்குள்ளேயும் போகலாம், பேஸ் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கு. பட் இதெல்லாம் பெனஃபிட்ஸ் எல்லாம் வந்து கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிக்கு வராது. கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய்க்கு கிராஜுவிட்டி பெனிஃபிட்ஸ் வராது. அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் அவங்க கான்ட்ராக்சுவல் பேசிஸில் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கிற பிரச்சனைகள் இதுலேயும் டீல் பண்ணும்போது அவங்களுக்கு இதில் அந்த பெனிஃபிட்ஸில் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்கும்.
1: ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ்க்கு வந்தாலுமே நம்ம இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டில் போகலாம்,
0: கண்டிப்பாக போகலாம். பட் ஆனால் வந்து அந்த கான்ட்ராக்சுவல் லேபருக்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ்க்கும் பர்மனண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கிற பெனிஃபிட்ஸ்க்கும் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் கான்ட்ராக்சுவல் இருக்கிறவங்களுக்கு முடியாதுன்னு இருக்காது. எவ்ரிதிங் எல்லாத்தோட பேஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் தான். ஒரு கான்ட்ராக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் ஜாபுக்கு என்டர் ஆகும்போது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஆக்ட்லேயே இண்டஸ்ட்ரியில் வந்த டெஃபினேஷன் நம்ம முன்னாடி சொல்லும் போது கூட சொன்னோம், ஒரு ஸ்கில்டு ஒர்க்கும் அன்ஸ்கில்டு ஒர்க்கும் ஒரு எம்ப்ளாயிஸ் மேலே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வரணும், இல்லை டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வரும் தாங்கன்னா அது தீர்ப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆக்ட். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எதில் இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு கான்ட்ராக்ட்ல தான் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்கும், கான்ட்ராக்டில் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயிக்கும் ஒரு கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயிக்கும் கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸில் வயலேஷன்ஸ் வரும்போது ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னா அதுக்கு தான் இதில் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இன்ஃபேக்ட் அதில் அவர் கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயோட கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸில் வயலேஷன் அதில் மென்ஷன் பண்ணாத விஷயமா இருந்தானா இந்த ஆக்ட் கவர் ஆகாது. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு வேறு ஏதாவது ரெமடிஸ் இருக்கலாம்.
1: ஓகே. ஸோ இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கண்டிப்பாக அவங்க கான்ட்ராக்ட் போட்டுட்டு தான் வராங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்ப மேஜராக இவங்களுடைய பிரச்சனைகள் வந்து இப்போ கான்ட்ராக்ட் லா கீழே வந்து கவர் ஆகுமா, இல்லைனா வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டின் கீழே கவர் ஆகுமா மேம்?
0: அதாவது நம்ம இப்போ சொன்ன மாதிரி அவங்களோட அந்த கான்ட்ராக்ட் தான் எல்லாத்தோட பேஸ்.
1: ஓகே.
0: கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். பட் ஒரு லேபர் எம்ப்ளாயி டிஸ்பியூட்ஸ்க்கு வந்து அந்த லேபர் டிஸ்பியூட் இப்போ கான்ட்ராக்ட் ஆக்டில் வர்றது வந்து டைரெக்டாக லேபர் கோர்ட்டுக்கு வராது, அது வந்து கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்ஸ்க்கு தனி ப்ரொசீஜர்ஸ் தான். பட் அந்த கான்ட்ராக்டில் அவங்களோட இது பேமெண்ட் சம்மந்தப்பட்டோம் இந்த நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன பேமெண்ட் ஒர்க்கிங் அவர்ஸ் டைமிங்கு மற்ற அலவன்சஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டிஸ்பியூட்ஸ் வந்ததுன்னா அந்த கான்ட்ராக்டில் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டுக்குள்ளே வர்ற அந்த டேர்ம்ஸ்க்குள்ளே டெஃபினிஷன் க்ளோஸ்க்குள்ளே வருதுன்னா அவங்க வரலாம். பட் இப்போ அவங்க அதில் இல்லாத பட்சத்தில் இட்வில் கோ கான்ட்ராக்ட் ஆக்ட் பேஸ் பண்ணி ஒரு வயலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் வரும், பிரச் ஆஃப் கான்ட்ராக்ட் கான்செப்டில் வரும். அப்போ அவங்க பிரச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு என்ன வருதோ அது பேஸ் பண்ணியிருக்கு ரெமடிஸ்
2: அது வந்து அப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட்
0: அதில் வரும். அந்த அதில் கான்ட்ராக்ட் இல்லாத பட்சத்தில் அதில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் கவர் ஆகாத விஷயம் அது வந்துச்சுன்னா அதில் இருக்க அவங்களோட அந்த டிஸ்பியூட் இப்போ ஒரு பிரச்சனை வருது ஆனால் அது ஐடி ஆக்ட்ன்றது தான் ஷார்ட் ஃபார்மாக நாங்கள் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுக்கு. அந்த ஆக்டுக்குள்ளே கவர் ஆகாத அதில் வந்ததுன்னா கான்ட்ராக்ட் டிஃபால்ட்டாக பிரச் ஆஃப் கான்ட்ராக்டாக வரும், கான்ட்ராக்டில் இருக்கு வயலேட் பண்ணியிருக்கோம் பட் ஐடி ஆக்டுக்குள்ளே கவர் ஆகாது. ஸோ அப்புறம் அடுத்த ரெமெடி என்ன, கான்ட்ராக்ட் பேஸ் பிரச் ஆஃப் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி என்ன ரெமடிஸ் சட்டப்பூர்வமாக கான்ட்ராக்சுவல் ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது பேஸ் பண்ணி அவங்க மூவ் பண்ண வேண்டியது தான்.
1: ஓகே. ஸோ இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி லீகலாக என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஆக்டில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதே வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து லாக் அவுட் பண்ணுறது, இப்போ கம்பெனி வந்து திடீர்னு ஒரு நஷ்டமாகுது இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி வந்து இழுத்து மூடுறாங்க அப்படின்னா இப்போ இது ரிலேட்டடாக என்ன மாதிரியான லீகல் ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க மேம்?
0: இந்த ஆக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் ஃபேவர் பண்ணதும் கிடையாது, எம்ப்ளாயர்ஸ்க்கு மட்டும் ஃபேவர் பண்ணது கிடையாது. பட் ரெண்டு பேருமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவங்க பவர். இப்போ ஸ்ட்ரைக்ன்றது எம்ப்ளாயீஸோட பவர்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகலைன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ரெமெடி ஒரு ப்ரிக்வேஷன் ஒரு மெஷர் தான் ஸ்ட்ரைக். அதே மாதிரி லாக் அவுட் வந்தது எம்ப்ளாயர்ஸ் இல்லை கம்பெனிக்கு யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ். பட் அது இப்போ ஸ்ட்ரைக்கும் ப்ரீ நோட்டீஸ் பண்ணி தான் பண்ணணுன்றது மாதிரி லாக் அவுட்லேயும் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்குள்ள நமக்குள்ள பிரச்சனை அதனால நாங்கள் வந்து கம்பெனியை இழுத்து மூடுறோம்னு சொல்லிட்டு கம்பெனி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அது இல்லீகல் தான். ஸோ அதுக்கும் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், கம்பெனி ஆனாலும் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் அது பேஸ் பண்ணி இப்போ திடீர்னு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா போகிறதா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா கோர்ட் ஃபைண்ட் எம்ப்ளாயீஸோட மிஸ்டேக் கிடையாது, எம்ப்ளாயோட மிஸ்டேக்னால தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவரை எந்த டேட்லேருந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கனோ அதுலேருந்து அவரை ரீஇன்ஸ்டால்மெண்ட் பண்ணுற வரைக்கும் இருக்கிற சேலரி பேக் வேஜஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்டர் போடலாம், போடுவாங்க. ஸோ அந்த கம்பெனி அது கட்டி தான் ஆகணும். அது கட்டாத பட்சத்தில் அதுக்காக வந்து அடுத்த ப்ரொசீஜர்ஸ் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற சிபிசி படி இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அதனால வந்து கம்பெனிஸும் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ்க்கு எதுவும் கிடையாது.

0: எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயர் ட்ரீட்டட் ஈக்குவலி. ரெண்டு பேருக்கும் இருக்கிற டியூட்டிஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ லாக் அவுட் அவங்க திடீர்னு பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. தே ஷுட் கிவ் அ ப்ரீ இன்டிமேஷன், அவங்க வந்து பேச ட்ரை பண்ணணும், செட்டில்மெண்ட் ட்ரை பண்ணணும். எதுவும் பண்ணாமல் கம்பெனி கம்ப்ளீட் லாஸில் போகுது. இப்போ எம்ப்ளாயீஸோட அவங்க வந்து இல்லீகல் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ட் திருப்பியும் எம்ப்ளாயர்ஸ் வந்து முயற்சி பண்ணுறாங்க எல்லா செட்டில்மெண்ட்டுக்கும் பண்ணிட்டும் அவங்க பண்ணலை, ப்ரொடக்ஷன் பாதிக்குது, கம்பெனி ரொம்ப லாஸில் போகுது. அது ஒரு ரீசனபிள் காஸாக இருந்தானா தான் அவங்க லாக் அவுட் பண்ண முடியும். சிச்சுவேஷன் ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் தர திடீர்னு ஒரு நாள் எம்ப்ளாயீஸ்க்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு பிரச்சனை வந்ததுக்காக எம்ப்ளாயர் திடீர்னு வந்து லாக்டவுன் லாக் அவுட் பண்ண முடியாது.
1: ஓகே மேம். ஸோ நேயர்களை இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: हेलो
1: राजेश जी, मैं पुलिस थाने से बोल रहा हूँ।
0: फिर से
2: आप डिजिटल अरेस्ट में हो, दूसरे कमरे में जाइए अकेले। आपके पार्सल में ड्रग्स मिले हैं, लंबे जाएंगे।
3: 10 लाख दीजिए, बच जाएंगे।
0: सर इतने कहाँ से?
3: एक लिंक भेजा है, अभी प्रोसेसिंग के लिए 2 लाख भेजिए, बाकी बाद में।
0: सर 2 लाख
4: क्या हुआ पापा?
0: बेटा ये कह रहे हैं कि मेरे पार्सल में से ड्रग्स मिले हैं।
2: अरे
0: काट दिया।
4: पैनिक मत कीजिए पापा, डिजिटल अरेस्ट जैसा कुछ नहीं होता है, ये सब फ्रॉड है।
0: फ्रॉड?
4: पुलिस, बैंक, RBI इत्यादि के नाम से आने वाले साइबर अपराधियों के फोन या वीडियो कॉल से सावधान रहें, उन्हें कोई पैसे ना भेजें और तुरंत पुलिस में रिपोर्ट करें। अगर समझदारी नहीं दिखाओगे
0: तो पैसे गवाओगे,
5: RBI कहता है।
6: जानकार बनिए, सतर्क रहिए।
7: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தொழில் நிறுவன சட்டமான இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க கம்பெனி லாக் அவுட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ இதுமே வந்து லீகல் தானே மேம்?
8: லாக் அவுட்ன்றதும் இப்ப ஸ்ட்ரைக்ன்ற சொன்ன மாதிரி அதோட ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வரதா இருந்தா அது ஃபாலோ பண்ணாங்கன்னா லீகலா கன்சிடர் பண்ணுவாங்க, பட் ரீசனபிள் ரீசனா இருந்ததுன்னா.
7: ஓகே,
8: கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட் வில் கன்சிடர் இது லீக், அவங்க பண்ணது வந்து லீகலா இருந்து இது வந்து கம்பெனிக்கும் இல்லை எல்லாம் ஹெவி லாஸ்ல இருந்து பாதிக்கிறதுனால தான் அவங்க வந்து பண்ணாங்கன்றது அவங்களுக்கு வந்து ரீசனபிள் காஸ்ட் இருந்ததுன்னா இட் கேன் பி கன்சிடர்ட்.
7: ஓகே, ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் போலீஸோட இன்வால்மெண்ட் அப்படின்றது எந்த அளவில் இருக்கும்?
8: போலீஸ் இன்வால்மெண்ட் வந்து ஒரு அடிதடி மாதிரி வந்தால் இல்லீகல் ஸ்ட்ரைக் ஆனாலும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லி ஹங்கர் ஸ்ட்ரைக் மாதிரி தான் பண்ணுற மாதிரி 100 பேர் எடுக்க இடத்துல 50 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ அது ப்ரொடக்ஷன் 50 பேர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணல, ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா இப்போ ஒரு பிரச்சனை வெளியில் கம்பெனிக்கு வெளியில் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பட் உள்ளே வந்து ப்ரொடக்ஷனை பாதிப்பிக்கோ யாருக்கு உயிர் ஆபத்தோ இல்லை பாதிப்புகளோ இல்லாமல் இருந்தாங்கன்னா போலீஸோட இன்வால்மெண்ட் தேவைப்படாது. பிகாஸ் இது ஒரு சிவில் ப்ரொசீஜர் மாதிரி தான், அவங்களுக்கு போலீஸில் போகாமல் அவங்க வந்து அதில் இருக்கிற இந்த ஆக்ட் பேஸ் பண்ணிருக்கிற ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். பட் இந்த இல்லீகல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால உள்ள வரவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை வந்து வேற ஏதாவது த்ரெட்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் போலீஸோட ஃபோர்ஸோட அவசியம் இல்லை, பிகாஸ் ப்ரொசீஜர்ஸ் ஆக்ட் கிளியராக இருக்குது. ஒன்று ஒரு ப்ரொசீஜர் செட்டில்மெண்ட், சமாதானம் பேசுறது, கூப்பிட்டு பேசுறது, அவங்களோட டிமாண்ட்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே இருக்கும்போது போலீஸ் ஃபோர்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட்டே யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அதில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, இதனால் அவர் அடிதடி வரப்போகுது, பிரச்சனை வருது, இல்லை யாருக்காவது பாதிப்பு வரும், இல்லை இப்போ ரொம்ப லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணி மிஷினரிஸ் வாங்கியிருக்கலாம், இவங்க அது மிஷினரிஸ் டேமேஜ் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெரிய இஷ்யூஸ் வரும், பிரச்சனை வரும்ன்றது இருந்தால் அவங்க வந்து போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கும் ப்ரொசீஜர்ஸ் படி யூஸ் பண்ணலாம்.
7: ஓகே மேம், ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டிஸ்பியூட் வந்து ரைஸ் ஆகுது, ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா இப்போ அது மாதிரி வந்து நம்ம ஒரு பிரச்சனை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கால நிர்ணயம், அதாவது ஒரு டைம் லிமிட் அப்படின்றது வந்து ஏதாவது இருக்கா?
8: இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு டெர்மினேஷன், ஒருத்தர் டெர்மினேட் பண்ணுறாங்க, அதுக்காக வந்து அவர் ஒரு கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷன் கன்சிலேஷன் ஆஃபீஸர் முன்னாடி கொடுக்கணும்னா அந்த லிமிட்டேஷன் பீரியட் ஆஸ் பர் லூர் பண்ண 3 வருஷம்.
7: ஓகே,
8: 3 வருஷத்துக்குள்ள என்னை இப்போ வேலை விட்டு தூக்கிட்டாங்க, என்னை வந்து எந்த காரணமும் இல்லாமல் என்னை வந்து கம்பெனிலேருந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்றதுனா அவர் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. இப்போ டிஸ்பியூட் அவங்க வந்து நேராக அவங்க

புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். சோ அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 2:23:40. இன்று மணியவில் அடுத்து கேட்கலாம் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். புதிய பறவை படத்திற்காக ஒலிக்கும் குரல் பேசுசில்லா.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் தாயை காத்த தனையன். இன்று மினிவேல் அடுத்து கேட்கலாம் பார்த்தால் பசி தீரும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: நேரம் 2:35 இருபது நொடி. என்றும் நினைவில் அடுத்து கேட்கலாம் வானமாடி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில்.
1: கடவுள்

நேரம் 2:42. அப்போது நொடி இன்று மினிவையில் அடுத்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இருதுருவம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: இன்று மினிவையில் அடுத்து வாலிவரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இருமலர்கள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் பி. சுசீலா இல்லாரீஸ்வரி.

கேட்ட அந்த பாடலுடன் என்றும் இனியவை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 2:55, ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழையில்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், உப்பாசி, உதகமண்டலம், கோட்டூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், பவானிசாகர், அன்னூர், வால்பாறை, பெரியநாயக்கன் பாளையம், சோலையாறு, சின்கொனா, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, கடலூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்க கடற்பகுதியிலேயே மையம் கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வலுத்து நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கடலோர தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34-35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான

நேரம் 3:19. பன்மொழி பாடல்களில் தெலுங்கு பாட்டெல்லாம் கேட்டாச்சு. அடுத்தது ஹிந்தி படத்திலிருந்து ஒரு பாட்டு வருது, அல்கா யாக்மிக் உதித் நாராயணன் குரலில்.

நேரம் 3:24. பதினொடி பன்மொழி பாடல்கள் அடுத்து மலையாளம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். மீசமாதவன் படத்திற்காக தேவானந்த், சுஜாதா மோகன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 3:30. சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் சங்கீதா சிவகுமார் அவர்களின் பாட்டு இடம் பெறுகிறது. தொடக்கமாக ரஞ்சனி நிரஞ்சனி என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கிருதி, ரஞ்சனி ராகம் ஆதித்தாலம்.

லட்சுமி மூவி கம்பைன்ஸ் வழங்கும் நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜனகராஜ், நிழல்கள் ரவி, கவுண்டமணி, செந்தல், சரண்யா, சுமித்ரா, ஐஸ்வர்யா மற்றும் பலர். இசை சந்திரபோஸ். கதை வசனம் இயக்கம் வி. சேகர்.

0: வாங்க வாங்க. எதுக்கு இதெல்லாம்?
1: ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஊருக்கு பெரிய காவா தண்ணியை கொண்டு வரது கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம்.
2: அதனால ஊருக்காரங்க எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷங்க.
0: இதுக்கு போய் எதுக்குங்க மாலை மரியாதைலாம்? நான் இந்த ஊர் பிரசிடென்ட், நான் என் கடமையை தானே செஞ்சேன்.
2: தம்பி, இந்த ஊருக்கு எத்தனையோ பிரசிடென்ட் வந்திருக்காங்க, அவங்களால எல்லாம் செய்ய முடியாத இந்த காரியத்தை நீங்க தானே செஞ்சிருக்கீங்க.
1: தம்பி, எப்படியோ கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டீங்க, அதே மாதிரி காவாய வெட்டி நம்ம கிராமத்துக்கு தண்ணியை கொண்டு வந்துட்டீங்கன்னா தண்ணி பஞ்சமே தீர்ந்து போயிடுங்க.
2: ஆமாங்க,
0: கண்டிப்பா முயற்சி பண்ணலாம்.
1: அப்ப நாங்க வர்றோங்க. வர்றோம் தம்பி.
0: வாங்க
3: வேலைக்கு
4: போல
0: நீ படிச்ச படிப்பு கலெக்டர் உத்தியமா கிடைக்கும். உன்னை இதுவரைக்கும் ஆறு இடத்துல வேலைக்கு சேர்த்துட்டேன், ஒரு இடத்துல வேலைக்கு ஒழுங்கா இருந்தா இல்ல பார், இந்த ரைஸ் மில் வேலைக்கு ஒழுங்கா போ, இல்லன்னா கை காலம் ஒடிச்சு விடுவான். பரவாயில்ல,
5: இவங்க அப்பந்தான் சரியில்லை. இவனாவது தலையெடுத்து உருப்பிடுவான்னு நினைச்சா இவனும் தருதலையா இருக்கான். எல்லாம் என் தலையெழுத்து.
0: அதுக்காக வெளியே வச்சு சதம் போடணுமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போக உள்ள போ.
6: அம்மா அம்மா, இது என்ன அரிசி? பச்சை அரிசி. பச்சை அரிசி உடம்பு கொத்துக்கறாரு நேத்தே சொன்னல்ல, ஏன் புழுங்கரிசி ஆக்குறது? ஏண்டா, என் புருஷனை எதை போட்டாலும் சாப்பிட போறாரு, உனக்கு புழுங்கரிசி கேக்குதா? சோறு இல்லப்பா, பச்சுக்க. நீ இல்லாட்டா எத்தனையோ வீடு போறா.
7: என்ன, காலையில இருந்து பாக்குற ஒரு பயில செய்ய மாட்டேங்கிறானே.
1: என்னையா ரங்கசாமி, வாங்கினா ஒரு கை போடலாம்.
8: அது சரிதான், உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல, நேரம் நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா, எனக்குமா வேலை இல்ல? சரிதான் போயா.
7: ஆமா, இவன் ஒருத்த உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான். போடா புண்ணாக்கு.
6: என்னன்னு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க?
7: அதை ஏன்டா கேக்குற? சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பயில சிக்க மாட்டேங்கிறான். பாட கோணையா, நம்மளாவது ஒரு கை போடுவோம்.
6: ஆனா இருநே, சாப்பிட்டு வந்துடுறேன்.
7: அடடே, நம்ம முத்து எங்க போயிட்டு ரெண்டு நாளா? நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. வா, சுறுசுறுப்பா ரெண்டு ஆட்டம் போடுவான். தள்ளி உட்கார, அப்புறம் சாப்பிடலாம்.
0: இல்லண்ணே, இன்னைக்கு அண்டாட்ட வேலை இருக்குண்ணே.
7: முத்து, நீ இந்த ராத்திரியும் பகலுமா உழைக்கிற, ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா? இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க, ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான், ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான். எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்பா. முத்து, உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, தேரை இருக்கே தேரை, அது தெரியுமா?
0: கல்லுக்குள்ள இருக்கவே அதானே?
7: அதேதான். அது எங்க போய் உழைக்குது, எப்படி சாப்பிடுது? ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மள எல்லாம் சும்மா விட்டுருவானாப்பா. என்ன, ஒரு கை போட்டுமா?
0: சரி போடுங்கல.
7: இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க.
5: ஏயா, காலம் காத்தாலும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன சாவடியா சத்திரமா? சீட்டு விளையாடுறதுக்கு போங்கயா. நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா?
6: இவர கூப்பிட்டாரே,
5: போடப்பா.
7: நேற்று விட்டகாத்த பிடிக்கலன்னா அதுக்குள்ள கருதிட்டியாடி.
5: ஆமா, இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும். ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிறேன். இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா, கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, போகலையா?
7: போறேன், ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து
5: பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? நாளைக்கு நானே

0: இருந்தா கூட எனக்கு கொள்ளி வைக்கியா, நீ கூலி கேப்பையா?
1: ஆடி போடி, எங்க அப்பா சத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன். நீ என்னடி பிசாசு! யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு? நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுத்து எடுக்க போறாங்களா? ஐயோ மகா, நீயா? உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா, பைய கூடு மகா. கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த?
0: அம்மா எங்கப்பா?
1: அவன் ஆபீஸ்க்கா போவா? அடுப்படிதான் கிடப்பா, போய் பாரு. ஐயோ என்னமோ மாதிரி இருக்குது, இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா?
0: அம்மா சாசாத்தி, என் கண்ணே எப்படிமா இருக்க?
2: அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஊர்ல இருந்து வரேன் தெரியும்ல, ஏன் வண்டி அனுப்பல?
0: இருந்தது ஒரே வண்டி, அதையும் உங்க அப்பா முத்தி குடிச்சிட்டாரு. நான் என்னமா செய்யறது?
2: மாமா கிட்ட சொல்லிருந்து அவராவது அனுப்பிச்சிருப்பாருல.
1: அதான் வந்துட்டியல்லம்மா, அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிளங்க எடுத்துட்டு இருக்கிற? ஏங்க அண்ணே, நீ வரும்போதே பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்திருக்கியா?
2: வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, இதோ இந்தாங்க.
1: அடேங்க அப்பா, இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சுட்ட ஜீவன் நீ ஒருத்தி தாமா? அப்பா அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட. டேய், ஏத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா, அதோ சாடுறா. அட குடுப்பா, டேய் குடுப்பா. அப்பா குடு. டேய் புறா, விழப்புற இல்லையா? டேய், பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கட்டு போயிரா. நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன், நடக்கிற கதையே வேற. வா வந்து வா.
0: நீங்களும் ஒரு அப்புறம் பிள்ளையா? வந்த புள்ளி எப்படி இருக்க? பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல?
1: பாத்தியாமா, ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா? ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு
2: இருக்க? ஐயோ அப்பா, ஆரம்பிச்சீங்களா? உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும், நான் போய் மாமாவும் பாட்டியும் பாத்துட்டு வரேன்.
1: ஒரு கை போறே, கழிச்சு போற. ஐயோ ஐயோ, என்ன காப்பாத்துங்களே, நாலு திட்டு பசங்கிட்டு வரானுங்களே. ஐயோ ஐயோ, ஏடா படத்தை
3: தர மாட்டேடா,
1: தர மாட்டேன்,
3: கொடுக்க மாட்டேடா.
1: டேய் மரியாதை படத்தை கொடுத்துரு.
3: டேய், என் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன்டா.
1: கத்துல குத்திடுவேன்,
3: குத்துல கத்திடுவேன். ஓடுங்க ஓடுங்க, நல்லா ஓடுங்க.
1: சண்ட பக்கம் வாங்கடா, உங்களை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க தம்பி.
4: ஏன் பெரியவர, அவங்க ஏன் உங்களுக்கு கொலை பண்ண வந்தாங்க?
1: அது ஏன் கேக்குற தம்பி? சண்டையில வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தனா, என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்த எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு கொடுத்துன்னு வந்தானுங்க. நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன். நம்ம நொண்டி முனீஸ்வரம் கோயிலாண்ட வரும்போது இந்த செனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் நானே, அவன் டப்புன்னு என் புரட்டியில தட்டினான். தம்பி, உன் வயசுன்னா என் வயசுன்னா என்கிட்டலாம் தமாஸ் பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கத்திய காட்டி எல்லா பண்ண.
4: ஐயோ,
1: அப்பத்தான் இந்த மரமண்டைக்கே புரிஞ்சுது, ஆஹா, நம்ம மொத்த பணத்துக்கும் ஆபத்து வந்துச்சுன்னு. ஆனாலும் சுதாரிச்சுக்கின்னு ஒரு கையில பணத்தை புடிச்சுன்னு விட்டே ஓட்டோம். அப்படி இருந்து மடிக்கிட்டாங்க தம்பி, நீ மட்டும் வரல, மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு இருப்பானுங்க.
4: ஏன் பெரியவர, நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலாமா? ஆமா, எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க?
1: 9 ரூபாய் தம்பி.
4: 9 ரூபாயா?
1: ஆமா தம்பி.
4: ஏங்க, இதுக்கு போயா இவ்வளவு தூரம் போராடினீங்க? அவங்க கத்தியில குத்திதான் என்ன ஆகுது?
1: தம்பி, நம்ம மட்டும் பணமா இருந்தா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழியை கொடுத்து வித்து கொடுக்க சொன்னான். வித்த காசை நானியமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி? வழியில யாரோ பறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா தம்பி? எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லு சொல்லிட்டா தாங்கா தம்பி? மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம்.
4: ஏன் பெரியவர, நீங்க எங்க போறோம்?
1: மேட்டுப்பட்டிங்க தம்பி.
4: போற வழிதான், நான் இறக்கி விடுறேன், வாங்க.
1: ஐயோ, இந்த மாதிரி வண்டியில முன்ன பின்ன நமக்கு பழக்கம் கிடையாது, நீங்க போங்க, நான் நடந்து வந்துடுறேன்.
4: உட்காருங்க, நான் இறக்கி விடுறேன், வாங்க உட்காருங்க. நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, ஒண்ணும் ஆகாது.
1: ஆமா, அர்த்தம்பட்டியில தம்பி யார் வீடு?
4: அதுல பிரசிடண்ட் இருந்தாரு, அவரோட புள்ள.
1: அப்படின்னா தம்பி தான் இப்பதான் பிரசிடண்ட் சொல்லுங்க.
4: ஆமாங்க
1: தம்பி. நிறுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்து.
4: நிறுத்து
1: தம்பி, வாழைப்பழம் இருக்குதா?

0: சாப்பாடு. வந்து மோர் சாப்பிட்டு போங்க. வாங்க பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன். பார்த்து போங்க. என்ன மாப்பிள, பக்கத்து ஒரு பிரசன்ன வண்டியில வந்து இறக்குறாப்புல இருக்கு.
1: அவர் நம்ம ஃப்ரெண்ட் தான் மச்சான்.
0: ஓ ஃப்ரெண்டா?
2: ஹலோ மாம், ஹவ் ஆர் யூ?
3: ஆட பாடி, எப்ப வந்த?
2: ஜஸ்ட் நவ.
3: பரீட்சையில எப்படி எழுதிருக்க?
2: ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன் மாமா.
3: ரிசல்ட் வந்தா தான தெரியும். ஆமா, இது என்ன ட்ரெஸ்? படிப்பு ஏற ஏற இது ஏறிட்டே போகுது.
2: இதுதான் மாமா லேட்டஸ்ட் ஃபேஷன். இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? இந்த வேஷ்டி சட்டை விட்டா உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து சேர்ந்து நீங்களும் சுத்தா பட்டிக்காடாயிட்டீங்க.
3: இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தாண்டி நடந்துக்கணும், அதாண்டி பண்பு.
2: அப்புறம் இதே இருக்கு, கோபுரத்தை கட்டிக்கிங்க, வசதியா இருக்கும்.
3: என்னடி
2: சொன்ன? அப்பா, நீ குட்டி கரண போட்டாலும் கதவை திறக்க மாட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவரா இப்ப வர?
3: இல்ல, நான் வந்து
2: சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். பெரிய பிரசிடண்டா? பிரசிடண்ட் அவருக்கு மாடு வாங்கி குடுக்கறேன், மாடு வாங்கி குடுக்கறேன்னு நேரம் காலம் தெரியாம சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாளைக்கு உடம்பு முடியலன்னு படுத்துட்டேன், அவரே வந்து பாக்க போறாரு.
3: எங்க, நான் உங்க அப்பா இல்லீங்க, பக்கத்து ஊரு பிரசிடண்ட்.
4: இல்ல, நான் எங்க அப்பான்னு நினைச்சு.
3: பரவாயில்லைங்க, உங்க அப்பா எப்ப வருவாரு?
4: உங்களுக்கு மாடு வாங்குற விஷயமா தான் கோனார் வீடு வரைக்கும் போயிருக்காரு. இதோ வந்துருவாரு, வாங்க உட்காருங்க. ஒண்ணு ஆகாது, உட்காருங்க.
5: அடடே, வாங்க தம்பி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. போனாரு சீக்கிரத்துல படிய மாட்டேன்னுட்டான், பேஜார் பண்ணிட்டான். அப்புறம் எப்படி அச்சு புச்சு பேசி மூன்றை முடிச்சிட்டேன். நீங்க ஒரு எட்டு மாட்டை வந்து பாத்துட்டீங்கன்னா போதும்.
3: உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதாங்க, அப்புறம் நான் வேற இதுக்கு. இந்தாங்க இந்த பணத்தை, நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. நாளைக்கு ஆள் அனுப்புறேன், மாட்டை புடிச்சு
5: கொடுத்துருங்க. ஆள் எதுக்கு? நானே கொண்டாந்து கட்டிடுறேன்.
3: ஓ, மறந்தே போயிட்டேன். இந்தாங்க இத நீங்க வச்சுக்கங்க.
5: என்ன தம்பி இது? காசு பணத்துல எதிர்பார்த்தாத நான் செஞ்சேன், நீங்க வைங்க.
3: பரவாயில்ல, வச்சுக்கங்க.
5: நீங்க ஃபைல வைங்க தம்பி.
3: அப்ப நான் புறப்படுங்களா?
5: அட, முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் போறதா? அம்மாடி, வழக்கமா மணக்க மணக்க சாம்பார் வைப்பிய, அதே மாதிரி வச்சு கூட கொஞ்சம் கருவாடு ஒருத்தர்.
3: ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க.
5: நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும்.
2: அப்பா, கொஞ்சம் உள்ள வாங்க.
5: என்னம்மா?
4: ஏப்பா, உனக்கு கொஞ்சம் மாதிரி யோசனை இருக்கா? நேத்தே பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கடன் வாங்கிதான் சோறாக்கின. இப்ப திடீர்னு வந்து சோறாக்கினா நான் என்ன பண்ணுவேன்?
5: என்னம்மா சொல்ற? நான் வேற அந்த தம்பிய சாப்பிட சொல்லிட்டேனம்மா.
4: கஞ்சிதான் ஆக்கி வச்சிருக்கேன், வேணா கொஞ்சம் துவையில அரைக்கிறேன்.
5: பெரிய இடத்து பிள்ளையாச்சும், சாப்பிடுமோ என்னமோன்னு தெரியலையே.
3: பெரியவர கொஞ்சம் வாங்க.
5: தம்பி என்னங்க தம்பி?
3: நான் வீட்டுக்கு போய் சாட்டுக்கிறேன்.
5: ஐயோ, பாதி சமையல் ஆகி போச்சு, இன்னும் கருவாடு தான் வறுக்கணும். அதுக்குள்ள போறேன்னா எப்படி?
3: அதுக்கு இல்லைங்க, நான் பத்தியம் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் சாப்பிடணும்.
5: அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அம்மாடிய, அந்த சாம்பார் கருவாடு எல்லாத்தையும் நிறுத்து, தம்பிக்கு கஞ்சியா போதுமா?
6: பத்திய விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதுதான் நல்லது.
3: எங்க, உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா?
5: ஆமாங்க தம்பி, ஒரே பொண்ணு தான். அந்த ஒண்ணிய எப்படியாவது கட்டி கொடுத்து கரை சேர்த்துலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. வர்றவங்களாம் பத்து சவரம் போடுறீங்களா, இருபது சவரம் போடுறீங்களாங்கிறான். போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான், சொந்தக்காரன் பையன் தான். போடுறத போடுங்க, கட்டிக்கிறான். என்ன, நானும் முடிச்சிடலான்னு பார்த்தேன். பச்சை நேரத்துல என் பொண்ணு வேணான்ட்டா.
3: ஏங்க?
4: நீங்களே சொல்லுங்க, வயசான காலத்துல இவரை தனியா விட்டுட்டு நான் இங்கேயோ கண்காணாத இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒண்ணுனா யாருங்க பாப்பா?
3: அவங்க சொல்றது சரிதானுங்களே?
5: அதெல்லாம் பார்த்தா நல்ல மாப்பிளாமீங்களா? ஏன் தம்பி, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பண்ணையில வேலை செய்யற பசங்கள ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்களேன், சொத்து சொகை இல்லைன்னா கூட பரவாயில்ல. மூணு வேலை கஞ்சி ஊத்தி என் பொண்ண கண் கலங்காம பாத்துக்கிட்டா சரி.
3: இருக்காங்க, பாத்து சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா?
5: சரி
3: வரேங்க.
4: சரிங்க
3: வரேங்க.
5: தம்பி, அப்படியே நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
7: என்ன
8: காத்தாயி? பதுங்குது நரி எதுக்கு ஊளையிடு?

0: கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா.
1: உங்க மாப்பிள்ள வராரு, உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உதப்பாரு, நான் ஓடிடுறேன்.
2: இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
0: காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு மாப்பிள.
2: எது நம்ம வாய்க்காதனை அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறது தண்ணி பாய்ச்சல் லட்சணமா?
0: எது இது நம்ம வயல் இல்ல?
2: அடைச்ச வாய மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியது யாரா?
0: என்ன பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள? இது சும்மா விடக்கூடாது, இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு.
2: உங்களுக்கு

0: கிடையாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யாராவ என் மாப்பிள்ள விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிளைக்கே துரோகம் பண்ணவன் வாங்கினாங்க. எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன். டேய், எவன் பணம்.
1: இந்த சமாளிக்கிற வேலையில என்கிட்ட வேணா மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்.
2: எதுக்கு மாப்பிள்ள போலீஸ்? நான் தான் செலவுக்கு பணம் இல்லன்னு வாங்கிட்டுங்க.
1: ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதா கொடுத்து தொலைக்கிறேன்ல. அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்ட தரமா நடந்துக்கிறீங்க? உன்ன இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிக்கல. ஏன் இங்க வர? உன சூடு சொன்ன கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற மாப்பிளா. இதோ பார், இன்னொரு தடவை உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் கூடி மாட்ட மரியாதை கேட்டு மாப்பிள பாத்தி அளந்து பேசு. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசிட்டீங்கல்ல. இருக்கட்டும், என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு
3: ஐயா. இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு, நாளைக்கு அவர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க அவ்வளவுதான், ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதுயா.
4: ஆமாங்கய்யா.
5: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
6: மாப்பிளை
1: உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேடினா
6: எப்படிங்க?
1: நானே உங்க பொண்ணை கட்டிக்கிறதா இருக்கேன்.
6: என்ன தம்பி சொல்றீங்க, நீங்க மாப்பிள்ளையா?
1: ஆமாங்க.
6: உங்க அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் ஒத்து வருங்களா?
1: இதோ பாருங்க, எனக்கு அந்தஸ்து முக்கியம், மனுஷன் முக்கியம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா வர ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க?
2: நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தம்பி? உங்க மூலியமா தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த முருகனே முடிவு பண்ணிருக்கான். அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு தம்பி?
0: இனிமே எவ்வளவு சொந்த பந்தம் சொல்லி எதிர் வீட்டுல கால் எடுத்து வச்சிங்க, வெட்டி போடுவோம் வெட்டி. இன்னைக்கு கூட எல்லா உறவும் அத்து போச்சு. இவனுக்கு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. பிராடு பசங்க, திருவிழாவில் நாரா குத்துற பசங்க, நம்ம வச்சு கால் தடுத்துட்டாருங்க.
7: இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை மட்டும் இருக்க வேண்டாம்.
0: நான் அப்படித்தான் எடுப்பேன். எதுக்காக உன் தம்பி என் பொண்ணு வேணாம்னா? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், அழகு இல்லையா, அறிவு இல்லையா, எதுவும் இல்ல.
7: சரிதான், நிறுத்துங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிறவன் பொண்ணு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்க மாட்டான், அந்த குடும்ப லட்சணத்தையும் பாப்பான்.
0: சரி, என் குடும்ப லட்சணம் தான் சரியில்லை. நீ சொந்த அக்கா, கூட ஒட்டிட்டு பிறந்த பொறப்பு, உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காகவாவது உன் பொண்ணை கட்டிக்கலாமல்ல.
7: அந்த பாசம் இருந்ததுனாலதான் இத்தனை வருஷமா பணம் காசுல இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கான். உன் பொண்ணை பட்டணத்தை வரைக்கும் அமைச்சு படிக்க வச்சிருக்கான். பாசம் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சிருப்பானா? நீயும் புள்ளியும் செஞ்ச அக்கிரமத்தை தாங்க முடியாம தான் அவன் மனசுடைஞ்சு வெளியில பொண்ணு எடுத்திருக்கான். நீங்க மட்டும் சரி இருந்திருந்தா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பேன். நீங்க சரியில்லை, நான் என்ன பண்றது?
1: ஏ லட்சுமி, நாம இன்னைக்கு ஊருக்கு போற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொன்னியா?

0: சொன்னங்க தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு
1: சொன்னாரு. அப்படியா? பண்ணையில வேற நிறைய வேலை இருக்க.
0: ஏங்க, தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இருக்கு, இருந்து தீபாவளியை முடிச்சுட்டு போயிடுவோமே.
1: பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசே வராத.
2: தீபாவளி வந்தாலும் வந்தது, இந்த பசங்க ஆளுங்களும் ரோட்ல நடக்கவே விட மாட்டேங்குதுங்க. அம்மா, என்ன தேய்க்கிறதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு, இப்படி கொட்டாத, இப்படி கொடு. இந்தா இதுல அரை கிலோ கறி இருக்கு, குழம்பு வச்சுடு.
1: மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியா ஈரல் வாங்கி வந்துருக்கேன், வருத்து போ.
2: மாப்பிள்ள இப்படி கிழக்கு பக்கமா திரும்புங்க.
1: அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே
2: இருங்க. அம்மா, அந்த சுடுதண்ணி எடுத்து வளாவே. மாப்பிள, நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க, போங்க.
3: மாமா, இனிமே நானே என்னை தேய்ச்சு குளிச்சுக்கிறேன்.
4: சாண்டி,
1: என்ன பழனி, நான் சொன்னது கிடைச்சதா?
4: உனக்காக நாலஞ்சு இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். தீபாவளி நேரம், எல்லா பையிலும் கைய பிரிச்சுட்டான்.
1: கடைசி நேரத்துல எப்படி பண்ணிட்டியே?
4: நான் இல்லப்பா செய்யறது, வேற எங்கேயாவது முயற்சி பண்ணிப்பாரு. நான் வரட்டுமா?
0: எதுக்குப்பா அவர்கிட்ட பணம் கேட்ட?
1: இது தலை தீபாவளிமா, முறப்படி மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு துணி மணி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். அவனை தாம நம்பி இருந்த கடைசி நேரத்துல கைய விரிச்சுட்டாமா.
0: அப்பா, நம்ம கஷ்டம் தெரிஞ்சு உங்க மாப்பிள்ளையே எல்லாருக்கும் துணி மணி பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு.
1: ஏமா, இதெல்லாம் நாம இல்லாம மாப்பிள்ளைக்கு செய்யணும். அவரே கொண்டாந்து அவரே போட்டுக்கிட்டா ஊர்ல நாலு பேர் என்னமா சொல்லுவாங்க?
5: நாலு பேர் என்னமா சொல்றது? அவங்களை கேட்டு அவங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லட்சுமி, அதை எடுத்துட்டு வா. மாமா, முறையெல்லாம் நம்மளா பார்த்து வச்சுக்கிறதா. கொண்டாமா, இந்தாங்க மாமா.
1: மாப்பிள்ள,
5: மாமா, தலை தீபாவளிக்கு மாமனார் தான் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும் இல்ல, மாப்பிள்ளையும் மாமனாருக்கு மோதிரம் போடலாம். இந்த தீபாவளிக்கு நான் உங்களுக்கு மோதிரம் போட போறேன். கொண்டாங்கய்யா. வெரி குட். எப்படி இருக்க, நல்லா இருக்குல்ல?

0: யார் அது முக்கா மூஞ்சோட ஒருத்தர் இறங்குறானே?
1: அவன் தான் என் பொண்ணோட அப்பன் தரவக்கார.
0: ஓ, இவன் தான் அந்த புரோக்கர் பயலா?
2: தம்பி,
3: லக்ஷ்மி, இவங்க தான் எங்க அக்கா.
4: வணக்கம்.
3: வணக்கங்க.
0: ஹே, நெல்லி, ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா? அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ?
2: கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல. இது கூட நான் செய்யக்கூடாது. இருந்து போற சொன்னா கேக்குறியா? போற போற நடம் பிடிக்கிறியா? இந்த இதையும் வச்சுக்க, சுடுதண்ணில கலந்து சாப்பிடு.
4: ஏமா, ஏற்கனவே பழம்லாம் வேற கொடுத்துருக்க, இது எனக்கு எதுக்குமா? சீக்காளிங்க சாப்பிடுறத நீயே வச்சுக்க.
2: இருக்கட்டும் பா, எடுத்துட்டு போ. சந்த கிந்தன சுத்தி வேலை வலிக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. இந்த 300 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க.
4: எதுக்குமா இதெல்லாம்
2: வச்சுக்க? உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா பக்கத்து வீட்டு பழனி மாமா கிட்ட சொல்லி அனுப்பு.
4: சரிம்மா.
2: வாரத்துக்கு 2 தடவையாவது வந்துட்டு போப்பா.
4: வரமா? மாப்பிள்ளைய வந்துட்டார. வாங்க மாப்பிள, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
3: என்ன விஷயம்?
4: நான் ஊருக்கு புறப்படுறேன்.
3: என்னது, ஊருக்கு கிளம்புறீங்களா? ஏமாமா, இங்கே உன்னோட ஒண்ணா சந்தோஷமா இருந்துட்டு போறது விட்டுட்டு ஊர்ல போய் தானே கஷ்டப்பட போறீங்களா? இங்க உங்களுக்கு தனியா போய் வைக்க போறோம். ஏலட்சுமி, நான் சொன்னது சொல்லையா?
2: சொன்னங்க. அவர் தான் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு.
3: அவர் பிடிவாதம் பிடிச்சா விட்டுறதா? இந்த இதை கொண்டு போய் முதல்ல உள்ள போய்.
4: மாப்பிள, நான் ஊருக்கு போனா மட்டும் அங்கேயே வரதுல போறேன், அடிக்கடி வந்துதானே போவேன்.
3: மாமா, இந்த மாப்பிள உங்களுக்கு முக்கியம்னா நீங்க இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது, இதே வீட்டுல தான் இருக்கணும்.
4: என்னம்மா அது, மாப்பிள்ள எப்படி சொல்றாரு? அப்படியே மீறி போனாலும் கோச்சுக்குவாரு. சரி, என் கடைசி காலத்தை இங்கதான் தள்ளணும்னு இருக்குது போல் இருக்கு. இருந்துடுறேன்.

0: மா, வா மா, வா, உக்கார். பரவாயில்லை இருக்கட்டும் மா, இதை வாங்கிக்கங்க.
1: எதுக்கும்மா இதெல்லாம்?
0: வீட்டில் கஷ்டம்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? எப்பவும் போல உங்க தம்பி வீட்டில் வந்து எடுத்துக்க வேண்டியதானே?
1: இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம் சரி, இனிமே எடுத்துட்டு வர்றது முறை இல்லம்மா.
0: ஏம்மா, நான் ஒருத்தி வந்துட்டேங்கிறதுனால தானே இப்படி சொல்றீங்க? இதுவே உங்க பொண்ணா இருந்தா வந்து எடுத்துட்டு போக மாட்டீங்களா? யோசிக்காதீங்கம்மா, இந்தாங்க வாங்கிக்கிங்க. நான் தாயில்லாத பொண்ணு, என்ன உங்க மகளா நினைச்சு வாங்கிக்கிங்கம்மா.
2: ராஜாதி, சும்மா இருமா.
0: ஏண்டி, என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம இப்ப எங்களுக்கே பிச்சை போட வந்துட்டியா? சாரி, வெளியே
2: ராஜாதி. விடுமா, இவளை பத்தி உனக்கு தெரியாது. மாமா என்ன எவ்வளவு பாசத்தோட வளர்த்துச்சு, என் மேல உசிரியை வச்சிருந்துச்சு. இவன் கெடுத்துட்டாமா? இவங்க அப்பா மாமா போ.

0: கழுத புத்தி இல்லாம செஞ்சுட்டா. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா.
1: பரவாயில்லம்மா, நான் வரேன்.
2: ஏண்டி போகும்போதே கூப்பிடுற?
1: இல்லம்மா, நீங்க இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துட்டு கழனி காட்டுக்கு போலாமா? ஏகிட்ட கொடுங்க, நான் கொண்டு போறேன்.
2: பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், எங்க வீட்டுக்காரருக்கு என் கையாலேயே பரிமாறணும். நானே எடுத்துட்டு போறேன்.
1: சரிம்மா.
2: ஆ, வீட்டை பாத்துக்கோ.
3: டேய், அங்க என்ன நியாயம் பேசிட்டே மடமண்டு வேலையை பாருங்கடா. கன்சாமி உன்னத்தான்.
4: என்னமாமா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க?
3: அது ஏன் கேக்குற மாப்பிள? இவங்களை கட்டிக்கிட்டு மாறடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருது.
4: ஆமா, கிணத்து வேலை எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு?
3: திட்டுக்கு கீழே 10 அடி இறக்கிட்டேன், இன்னொரு 10 அடி இறக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம கிணறு அடிக்கிறதுக்கு வேற கிணறே கிடையாது.
5: ஐயா, கிணத்துல வெளியூருக்கு போறோம், ஒரு பக்கமா போயிடுங்க.
3: மாப்பிள வெடி வச்சுக்கிறாங்களா? இந்த பக்கமா வந்துரு, வந்துரு, வெடி வச்சிருக்கேன். வர்றது நம்ம லட்சுமி மாதிரி இல்ல,

0: லட்சுமி லட்சுமி லட்சுமி மாமா லட்சுமி சீக்கிரம் வண்டி போட்டுக்க வைத்தியர் கூட்டு வாயா லட்சுமி
1: படிக்க மாட்டேங்க
0: லட்சுமி அப்படி இல்ல சொல்லுங்க உனக்கு ஒண்ணு ஆகுதுமா நீ படிச்சுக்கோ
1: லட்சுமி
2: முதல்ல நீங்க ஆரம்பிங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் மாமியார் புரோக்கர் வந்துட்டான் வந்துட்டான்
3: இது என்ன சத்திரமா சாவடியா வந்தவனுக்கு எல்லாம் அடிச்சு போட்டதுக்கு மாப்பிள்ள இந்த குடிய கிட்டத்தவன் ஏன் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான்
2: மாமியார பொண்ணை கொடுத்து சொத்தை சூட்டிட்டு போறான்னு பார்த்தான் அது நடக்கல மாப்பிளைக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு கொண்டுட்டு மொத்த சொத்தையும் தட்டிட்டு போறான்னு பாக்குறான் இதுதான் அவன் ஐடியா மாமியார புரோக்கர் பையலுக்கு ரோசம் போ திட்டு வந்துருச்சு
3: எப்படியோ சனியன் தொலைஞ்சான சார்தான்
2: சோத்த நீ தின்ற காதாயி
1: ஐயா
2: இத கொண்டு போய் பெரியவர்கிட்ட கொடுத்த உள்ள வைக்க சொல்லு
1: அவர் வீட்டுல இல்லீங்கய்யா
2: எங்க போயிருக்காரு
1: துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கே போயிட்டாருங்கய்யா
2: ஊருக்கு போயிட்டாரு
3: இதென்னடா கேள்வி சட்டை சுட்டுதோ கை விட்டவன் மாதிரி பொண்ணே போயிட்டாளே நமக்கு நாங்க வேலைன்னு புறப்பட்டுட்டான்
2: ஏமா நீயாவது போக வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல
3: நான் எவ்வளவோ சொன்னேப்பா கேட்டா தானே நீ எக்கடு கட்டு போனா அவனுக்கு என்ன இதே மாக்களா இருந்தா இப்படி உன அனாதையா விட்டுட்டு போயிருப்பாளா பொண்ண கட்டுனாலும் கட்டாத

0: நானும் அவரத்தம் தானே துடிக்கும். என்னமோ இனிமேலாவது தெரிஞ்சு நடந்துகிட்டா சரிதான்.
1: சும்மாருமா, கொஞ்சம் விட்டா லொட லொட ஆரம்பிச்சிருவேன்.
0: அந்த தரகக்கார பாவி பேச்சு எடுத்தாலே இப்படி எரிஞ்சு விழுவுறானே.
1: ஏ மாமா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் சொல்லாம வீட்டு விட்டு வந்தீங்க? உங்களை யாராவது திட்டாங்களா?
2: யாரும் திட்டல மாப்ள, நானா தான் வந்தேன்.
1: ஏன் வந்தீங்க?
2: லட்சுமி போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அங்க இருக்கணும்?
1: ஓஹோ, உங்க பொண்ணு செத்ததுனால உறவே அத்து போச்சுன்னு அர்த்தமா? உங்க பொண்ணு இல்லைன்னா நான் இல்ல? இத பாருங்க, உங்க பொண்ணை பார்த்து நான் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணல, உங்களை பார்த்துதான் உங்க பொண்ணையே நான் கட்டிட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாங்க
2: இருங்க மாப்ள, நான் வராம எங்க போயிடுவேன்? கண்டிப்பா வர்றேன். அதுக்கு முன்ன நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும்.
1: என்ன செய்யணும்?
2: உங்க அக்கா பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: ஏ மாமா, நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு இன்னொரு கல்யாணம் அவசியமா?
2: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா இருந்தா தானே அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருக்க முடியும்.
1: மாமா, நீங்க சொல்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேன். அது அது எனக்கு ஒத்து வராது
2: மாப்ள. நீர் அடிச்சு நீர் விலகிடாது. உன் மாமா மச்சான் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக கூட பிறந்த அக்கால ஒதுக்கிட கூடாது. பிறந்த பொண்ணு மனசு நோகடிச்சா குடும்பம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதானோ என்னமோ தெரியல என் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. மாப்ள, நான் சொல்றேன், நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு, நீ ரொம்ப நல்லா இருப்ப. என்ன மாப்ள யோசிக்கிற? என் மேல உனக்கு மரியாதை இருக்கிறது உண்மைன்னா அடுத்த பயணம் வரும்போது நீ கல்யாணம் பத்திரிகையோட தான் வர சொல்லிட்டேன். ஆமா,
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
0: இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சா மாப்ள?
1: எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.
0: என்னது, எல்லாம் கை கூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடிய மாப்ள?
1: உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறேன்பா, நினைச்சா வேண்டாம்பா. என் பொண்ணு என்ன தெருவிலே கிடக்கிறான்? இந்த பாரு மாமியாரே, மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும்.
0: சொத்து எங்க போயிட போதுமா?
1: டோன்ட் டாக் மாமியார, இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாணம் சத்திரம்.
0: அட போயா, என்னமா பெத்த அப்பராச்சின மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் இது பண்ணிக்கிறிய? நீ இல்ல நான் பேச்சு கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தையா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் இல்லையா பாரு.
4: அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி, நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திடும், அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும்.
2: கல்யாண பத்திரிகையா? எனக்கு தெரியும் என் பேச்ச நீங்க தட்ட மாட்டீங்கன்னு.
1: மாப்பிள, என் பேரை போட்டிருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு நீங்க தானே பெரியவர், உங்க பேரை போடாம வேற யார் பேர் போடுறது?
2: அதுக்கு இல்ல மாப்பிள, நான் ஒரு சாதாரண தரவுக்காரன். பத்திரிகையில என் பேரை பார்த்தா மிட்டாம் ராசு பண்ணியாருங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வருவாங்களா?
1: யார் வராங்களோ இல்லையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க ஒருத்தர் வந்தா போதும்.
2: மாப்பிள, பொண்ணா பெற்றுட்டுமே, நமக்கு புள்ள இல்லாம போச்சேன்னு நான் அடிக்கடி வேதனைப்பட்டது உண்டு. ஆனா இப்ப சொல்றேன், நான் 1000 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கு இந்த மரியாதை கிடைச்சிருக்காது மாப்பிள. குப்பமேட்டில இருந்த என்ன கொண்டு போய் கோபுரத்துல வச்சுட்டீங்களே, உங்க வசந்த மனசை பார்க்கும் போது மாப்பிள்ளன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அச்சமா இருக்கு. நீங்க என் மாப்பிள்ள இல்ல, என் தெய்வம் மாப்பிள. எனக்காக இன்னொன்று செய்வீங்களா? நான் செத்த உங்க கையாலே எடுத்து போட்டு எனக்கு ஒரு கொள்ளைய வச்சிருங்க
1: மாமா.
2: அது ஒண்ணு எனக்கு போதும்
1: மாமா.

0: சுமாருங்க. இந்த பந்தலுக்கு எவ்வளவு? 500 ரூபா தானே?
1: ஆமாங்க.
0: ஏற்கனவே 2000 ரூபா கொடுத்துருக்கேன்.
1: ஆமாங்க.
0: நீ என்னப்பா?
1: மேடங்க 750ங்க.
0: நேற்று தான் 400 ரூபா கொடுத்துருக்கேன். டேய், இந்த பூக்காரனே சமயக்காரனே நாளைக்கு என்ன வந்து பார்க்க
1: சொல்லுங்க. மாப்பிள, எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சதே, நான் ஊருக்கு புறப்படுறேன்.
0: ஏமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கல்யாணம் முடியட்டும், வீட்டோட வந்து இருந்துறேன்னு தான் சொன்னீங்க. இப்ப திடீர்னு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக கூடாது, கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும்.

0: இனிமே இந்த வீடு வயலு தோட்டம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பீரோ சாவி நீங்க தான் வச்சுக்கணும். புடிங்க
1: மாப்பிள்ள, நான் வேணா இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, ஆனா இந்த சாவி பொறுப்பு மட்டும் என்கிட்ட வேண்டாம் மாப்பிள்ள. சாசாத்தி இருக்குது, உங்க அம்மா இருக்குது, அவங்க யாருக்கிட்டயாவது கொடுங்க மாப்பிள்ள.
0: மாமா, மத்தவங்க கிட்ட கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல, உங்ககிட்ட இருந்தா பொறுப்பா இருக்குமே நினைக்கிறேன். குடிங்க.
1: வேண்டாம் மாப்பிள்ள,
0: குடிங்க மாமா.
1: பரவாயில்ல,
0: வாங்கிக்கோங்க.
2: இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடச்சிருவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா.
1: மாமியார, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியார.
3: என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் எப்படி போறேன்?
4: தனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே, இழவு இருந்து எங்க கழுத்து அடுப்ப. போ உள்ள. இருக்கிற பிரச்சனை இதுவேற.
5: இப்படி திண்ணில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணிலேயே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன்.
6: அண்ணே, யாராருக்கு
7: என்ன தாண்டவராயா? ரெண்டு மூணு நாள் திண்ணில உட்கார்ந்துருக்கிற.
5: அது ஒண்ணு இல்ல கோனார, இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்கார்ந்து காவ காக்குறேன்.
7: இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க.
5: என்ன பேசிக்கிட்டாங்க?
7: உங்க மாப்பிள உங்க கழுத்து பிடிச்சு வெளிதளிட்டாரமே.
5: உள்ள வந்தா கைய கால வெட்டிடுவேன் வேற சொன்னாரமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏடா வந்து உயிர் எடுக்கறீங்க? போங்கடா. ஏண்டி வரவும் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி? எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு.
4: இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும், இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகைச்சுக்க நான் தயாரா இல்ல.
6: ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போறீங்க.
0: மாப்ள நிலுங்க மாப்ள, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நானும் ரெண்டு மூணு நாளா பாக்குறேன், வயசு பொண்ண தனியா விட்டு நீங்க மேல போய் படுக்கிறீங்களா? என்ன அர்த்தம்?
2: இல்ல மாமா, உள்ள காத்து வரல. அதான்
0: இந்த சமாதானம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க எதுக்காக இப்படி செய்யறீங்கன்னு தெரியும் மாப்ள. லட்சுமி போய் சேர்க்கறதுக்காக நானும் கூட செத்து போயிட்டேன். ஏதோ நம்ம குடுத்து வச்சது அவ்வளவுதான் மனசு தேத்திக்கிட்டு இல்ல. நீ லட்சுமி நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வெறுத்து ஒதுக்கிறது நியாயம் இல்ல. அது மட்டும் யாரு, என் பொண்ணு மாதிரி தானே, அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுவும் சின்னஞ்சிறு தானே, அதுக்கு மட்டும் ஆசை பாசம் இருக்காது
2: மாமா?
0: அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்சுக்கன்னா பேசாம உள்ள போய் படுங்க.
4: அப்பா, அப்பா.
0: என்னம்மா?
4: உங்களை இல்ல, அவரை. அப்பா.
0: என்னம்மா?
4: டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா?
0: வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிற.
4: சரிப்பா.
6: ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா உதவி போச்சா? பேஸ் என்னண்ணா தச்சுக்கிட்டு இருக்கீங்க?
5: என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன்.
6: ஓஹோ,
4: இந்தாங்கய்யா.
5: என்னடி இது?
4: பழையது.
5: ஏண்டி, காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது, எல்லாத்தையும் உள்ள வச்சு நீக்கி

0: எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க, நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்து போடு.
1: என்ன விட்டா எதுவும் கிடைக்காதே?
0: ஆமாப்பா.
1: என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல?
2: எனக்கு தான் ஒன் பாட்டி ஒரு போட்டாங்களேப்பா, நான் தான் உள்ள போக கூடாது.
1: உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க.
2: அப்படியே சொல்றேன். காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா துடைச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா.
1: என்ன மிரட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டாப்புல யாரே உங்களை மிரட்டிட்டு போறாருனே?
2: என்னைவா
1: பின்ன யார? ஒழுங்கா பைக்க துடைச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க.
3: இப்பதான் பாருங்க, ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ, என் கண்ணே பட்டுட்டு போல இருக்க, வாங்க பசதி பண்றேன்.

0: ಆಟ ಅಂತ ಮಗ ಹೊಟ್ರ என்னது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு குழந்தைய விட்டுட்டு காத்தா எங்க போயிட்டா மாயராஜா வா வா வா வா ஆமா
1: ஏன் பிள்ள உனக்கு அறிவு இருக்கா நீ கல்யாணம் ஆனவ கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் வெட்டி பொலி போட்டுவார்
2: இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா அவர்தான் ஏ புள்ள உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான் உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா நீ என்ன வச்சுக்கோ உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் வாங்கி தரேன்னு சொன்னாரியா
0: அடி பைத்தியக்காரி அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல அவனை நம்பி நீ ஏமாந்துடாத அவன் ஒரு டுபாக்கூரு
3: மாப்பிள அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள மாப்பிள இது இன்னைக்கு நேத்து இல்லீங்க ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு ஆள பாருங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அட்ரஸ் போட்டிருக்கான் பட்டு வேட்டி பட்டு சட்டை செண்டு கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு வாசனை மூக்க துளைக்குது ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோட மா ஆனாமா
1: அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஓ யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும் ஓ வேலையை பார்த்துட்டு போ
3: ஏதோ சொல்ல வேண்டிய கடமைய சொன்ன அதுக்கு
4: அடுத்த வாரம் தைப்பூசம் வருது திருவிழா கடையில ஆரம்பிச்சிடலாங்களா
1: இதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு வழக்கமா என்ன செய்வீங்களோ செஞ்சிட வேண்டியதானே
5: அப்போ பத்திரிகையில அடிச்சிடலாங்களா
1: பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது இந்த வருஷம் பால் காவடியும் அடுக்க முடியாது ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நம்ம மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும்
5: தம்பி வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும்
4: ஆமா
1: அட நான் எடுக்கல என்னங்க என் மாமனார் இருக்காரு அவர் எடுக்கிறாரு
3: என் மாப்பிள ஒரு மாமனார் கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியா நேரத்துல கொடுத்திருக்காரு இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிறது அடிக்கிறீங்க என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க கோயில் காசு தானே
5: அப்போ தாண்டவராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்களா
1: ஐயா நான் அவரை சொல்லிங்க என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன்
5: சொல்றேன்னு தப்பா எடுக்க கூடாது என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா
1: அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது என்னைக்கு அவர் என் மாமனார்னு ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர் அவர்தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார்
3: தம்பி சொல்ற நியாயம் தான் காவடி எடுக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டாங்களா
6: இங்க பாருங்க தரவக்காரன் காவடி எடுத்தா அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது

0: தொடர்வது நான் பிடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: என்னப்பா
2: கலத்து மேட்ல நெல் அரிச்சு போட்டுருக்கு, நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன், மாப்பிள்ள வந்தா சொல்லிடு.
1: சரிப்பா.
2: ஏகப்பட்ட வேலை இருக்கு, தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன்.
3: ஐயோ அண்ணே கொலையா?

0: சம்பவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா.
1: என்ன அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா?
0: யார் ராம கத்தியில குத்துனா ஊரை கூட்டிடுவான்டா. பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம்.
1: அப்ப இங்க ஒரு நல்ல கல்ல பாப்பா.
0: ஏன் அங்க கல்லு கிடைக்காதா?
1: அவசரத்து கிடைக்காதே.
0: சரி தேடுறா.
2: யார் ராவ சொல்றா வந்தா தூக்கி போட்டு மீச்சிருவோம் அப்படியே.
3: மாமா நான் தான்
2: மாப்பிள. நீங்களா? நான் யாரோ திட்டு பயந்து நினைச்சிட்டேன்.
3: ஆமா நீங்க இங்க படுத்துருக்கீங்க?
2: பஞ்சாமி வேற உடம்பு சரியில்லையா? மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்டில் வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன்.
3: நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க.
2: அட நீங்க ஒண்ணு ராசாஜி தனியா இருக்க வீட்டுக்கு போங்க.
3: இல்ல மாமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேன்.
2: அப்படியா சமாசாரம்? சரி நானே போறேன்.
3: சரி
4: நல்ல அசந்து தூங்குறான் போட்டுட்டுமா? இருங்க அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டுக்கானான்னு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பார்க்கட்டும். காரியத்தை கெடுத்துரு போட்டுருக்கேன்.
5: என்ன அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை?
4: இதான் தலை. டே சும்மாடா, அவன் மண்டை பெருசு, இதான் தலை. போட்டுட்டுமா?
1: இதுல ஒன்று போடுங்க.
4: போட்டுட்டா
1: போடுங்க.
4: ஒரு கை போடுங்க.

0: தான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. என்னடா எல்லாம் தப்ப தப்பான ஓடுறீங்க?
1: நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா.
2: இதே கால்ல போட்ட கல்ல தரமேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்?
1: மாப்பிள்ள மேல கள்ள தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும்.
0: போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க, அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும்.
3: மாப்பிள்ள மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல.
4: ஆனா சும்மா இருக்கியா? கூட இருந்த எனக்கே தலை சுத்துது, எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சு அவருக்கு இருக்காதா?
3: எப்பல என்ன வாண்டி எடுக்கிற?
5: அது வந்து பித்த வாண்டிங்க.
3: பித்த வாண்டியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு.
5: அது வந்து
3: தாண்டவராய வேலை தானே?
5: நான்
3: அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுப்பா கூட அவனை நம்பாதேன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இப்படி வா.
6: இத உன் காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உயிரே போனாலும் இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரையும் வெட்டி பொலி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலைச்சிடு. யோசிக்காத புள்ள, இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. தபார், நீ 10 நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீ போ, யாருக்கிட்டையும் சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும்.
0: அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க.
7: தம்பி, அது என்ன நாங்க சொல்றாங்க, மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்காக அவர் தலையில தூக்கி வச்சு ஆரம்பாதுங்க. அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் கூட கேவலப்படுத்துற அளவுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு.
0: அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? புருஷன் இல்லாதவனை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்னங்க செய்யணும்?
6: ஐயோ மாப்ள, நான் அப்படி ஒண்ணு செய்யல.
0: அதான் விசாரிக்கிறாரல்ல. யோ சும்மாரியா, ஏய் காதாயி, நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன்.
5: இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடண்ட் ஐயாக்கு தெரிஞ்ச வம்பா போயிடும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க, இவருதாங்க கேக்கல. ஏய், வீட்டு பொறுப்பை என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீனா

0: நிலமும் மச்சி வீடு வாங்கி தரேன்னு காசு கட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி பாவி நானே ஏன் வந்துட்டேங்க.
1: பேசிட்டு இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா இவர் தான் தப்பு செஞ்சாரு, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய் வாய் மூடி, அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என்ன சத்தியம் பண்ணணும்?
0: தம்பி இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன்.
1: எங்கடி அந்த மோதிரம்?

0: எவ்வளவு மரியாதை வச்சிருந்த. பெத்த அப்பனோட ஒரு படி மேல மதிச்ச, அதுக்கெல்லாம் நீ காட்டின மரியாதை இதானா?
1: மாப்பிள்ள,
0: இனிமே என் முகத்திலே முடிக்காத, இங்கிருந்து போயிடு.
1: மாப்பிள்ள, நான் தப்பல்ல மாப்பிள்ள.
2: இருடா, அத அவரே போன் சொல்றாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ள தோப்பல போட
1: மாப்பிள்ள.
0: நல்ல மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி சில பேர் வந்து சேர்ந்துறாங்க. எல்லாம் ஒரு மனுஷன்
3: போன மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு.
0: அதுக்கு தாயா நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க.
4: அவர் என்ன பண்ணுவாரு? நம்பி ஏமாந்துட்டாரியா?

பிச்சாண்டி, இப்பதான் ஊர்ல இருந்து வர்றியா? மாப்பிள்ளை எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? நானே உன்னை அங்க பாக்க வரலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. நாளைக்கு எங்க அண்ணன் பையனுக்கு நிச்சயதார்த்தம், இங்க தானே இருப்ப. போயிட்டு வந்துடலாமா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு உடம்பு சரியில்லையா?

0: மாடு, உனக்கு அப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு மாப்பிள ஒருத்தர் தான் இருந்தார். அவரு என்ன மூஞ்சில முடிக்காத போயிருன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அவரு ஏதோ கோபத்துல சொல்லிட்டார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு போதும்.
1: எங்க பிடிஞ்சு பிடியாததுமா எங்க புறப்பட்டுட்டீங்க?
2: எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. மேட்டுப்பட்டி வரைக்கும் போய் பெரியவரை பார்த்துட்டு வந்துறேன்.
1: எங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த தரவுக்காரர் மேல அபண்டமா பழிய போட்டுட்டேன். எப்பங்க 5 ஏக்கர் நிலமும் வீடு எழுதி வைக்க போறீங்க?
3: உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்னமோ நான் தான் தகப்பேன். அதுக்காக 5 ஏக்கர் எல்லாம் எழுதி வைக்க முடியாதுமா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுன்னா அப்பி போடு அப்பி. ஏதோ 50 ஊர உள்ள வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினாயே
1: அடப்பாவி. கடை
3: நன்றி கேட்ட நாயே, உன்னை உயிரோட உடனே தப்புடா.
4: அம்மா

0: தம்பி, நான் இவங்களோட சேர்ந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன்.
1: ஆமாப்பா.
2: பேசாதீங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தி அவமானப்படுத்தீங்க. நீங்க உருப்பிட மாட்டீங்க. நான் திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது. எங்கேயாவது தொலைஞ்சு போங்க.

0: அது இருக்கட்டும், முதல்ல இவர் மாப்பிளைக்கு ஆள் அனுப்புவோம். அவரே வந்துட்டாரு.
1: ஐயா பிச்சாண்டி செத்துட்டாயா?

0: ஐயா, எப்ப வந்தாலும் எல்லாருக்கும் கலகலன்னு பேசிட்டு தான் போய் படுப்பா. நேத்துக்கு மட்டும் என்னமா தெரியல, யாருக்கிட்டையும் பேசாம போய் படுத்துட்டான். விடிஞ்சு பார்த்தா புலமா கிடக்குறாயா? என்ன மன கஷ்டமோ தெரியலையே.
1: தப்பு பண்ணிட்ட பாபா, தப்பு பண்ணிட்ட. உங்க நல்ல மனச புரிஞ்சிக்காம நான் முட்டாள் தரம் பண்ணிட்டேன்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது

லட்சுமி மூவி கம்பெனிஸ் வழங்கிய நான் புடிச்ச மாப்பிள்ளை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ஜனகராஜ், நிழல்கள் ரவி, கவுண்டமணி, செந்தல், சரண்யா, சுமித்ரா, ஐஸ்வர்யா மற்றும் பலர். இசை சந்திரபோஸ். கதை வசனம் இயக்கம் வி. சேகர்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5 மணி. பொன்மாலை பொழுது. ஆம் நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மாலை என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எப்படி காலை அந்த உதய நிலவுகள் எப்படி உதயமாகிறதோ, அதுபோல நிலவு உதயமாவதற்கு இந்த மாலை பொழுது ஒவ்வொரு நாளும் தேவைப்படுகிறது. பறவைகள் தன்னுடைய இருப்பிடத்தை தேடி நகரக்கூடிய அந்த நிகழ்வுதான் அந்த மாலை பொழுது. அதிலும் பொன்னிறமாக

ஒளி வீசக்கூடிய அந்த சூரியன் மறையும் தருணம் அது பொன்மாலை பொழுது. அந்த பொன்மாலை பொழுதிலே இன்று நாம் மாலை என தொடங்கும் பாடலை தான் கேட்டு மகிழவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் ஒலிக்கிறது பி. உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி, எஸ். என். சுரேந்தர் குரல்களில். சேது படத்திற்காக

மாலை பொழுது என்றாலே ஆயிரம் ஆயிரம் தாளங்களும் ராகங்களும் மெட்டிசைக்க வருகிறது. அதுபோல் மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூத்தது மோகம் வந்ததோ மௌனம் வந்ததோ என்று பாடல் உழைக்கிறது.

பொன் மாலை பொழுது. ஆம் நேர்களே, இரவாடிகளெல்லாம் இரவோடு உறவாடும் இனிய தருணம் இந்த நேரம். ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும், வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும்.

நேரம் இப்போது 5:16. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மாலை என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

இந்த மாலை பொழுதுக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? தலைவியை காண முடியாமல் தலைவனும், தலைவனை காண முடியாமல் தலைவியும் இயங்கும் இந்த தருணம் இந்த மாலை பொழுது. இரவில் வரும் கனவிலாவது கண்டுவிட முடியாதா என்ற இயக்கத்தோடு தொடர்கிறது.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இதுவரை மாலை என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக தர்மதுரை படத்திற்காக செந்தில்தாஸ் சுர்முகிராமன் பாடிய பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3 தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்

0: விருதுகளை இன்று வழங்கினார். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 செவிலியர்களுக்கு இந்த விருதினை அவர் வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலமின்றி மருத்துவ சேவையில் ஈடுபடும் செவிலியர்களின் பணி இன்றியமையாதது என்று தெரிவித்தார். நோயாளிகளை கருணையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இவ்விழாவில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிர்களை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றும் செவிலியர்கள் சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்துவதோடு மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்தில் பங்காற்றுவதாகவும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலக செவிலியர்கள் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினமான மே 12 ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை 6 பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, இத்தாலி, ஸ்வீடன் மற்றும் நார்வே நாடுகளுக்கு பிரதமர் பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் பிரதமர் அங்கு அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேசுகிறார். அப்போது எரிசக்தி, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் உள்ளிட்ட இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு மன்னர் வில்லம் அலெக்சாண்டர் மற்றும் ராணி மேக்சிமாவை சந்தித்து பேசுகிறார். மேலும் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடனும் பாதுகாப்பு, புதுமை, பசுமை, நைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார்.
0: அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டது. அம்மாநிலத்தின் முதலமைச்சராக திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா 2வது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். குவஹாத்தியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் 4 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 126 உறுப்பினர்களை கொண்ட அஸ்ஸாம் சட்டமன்றத்தில் 102 இடங்களை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் இம்மாதம் 3 நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீணாத்தால் வெளியான குற்றச்சாட்டு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், ஏற்கனவே பதிவு செய்த தகவல்களே எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மேற்காசிய மோதலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு 36,000 டன் என்ற அளவிலிருந்து 54,000 டன்னாக உயர்த்தியுள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த சில மாதங்களாக பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் எரிவாயுவின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதோடு எரிபொருள் பற்றாக்குறையும் அந்நாடுகள் எதிர்கொள்வதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் இந்தியாவில் இதன் விலை சீராக இருக்கிறது என்றும், பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார். கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு 60 சமையல் எரிவாயு 45 கையிருப்பில் உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். மேலும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு மாற்று எரிசக்தியை பயன்படுத்த தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு

0: கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: முதலமைச்சருடன் 5 அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை காலை 9:47 நடைபெறும் இந்த பதவியேற்பு விழாவில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன், மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, பிஜேபி மேலிட பொறுப்பாளர் திரு நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பிஜேபி 4 தொகுதிகளிலும்

0: சங்கர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் வாழ்த்து பேசினர். இதற்கிடையே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழிலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளை குறைக்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்த அரசு விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தொழிலாளர் சீர்திருத்தங்கள் குறித்த வருடாந்திர உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், 10 ஆண்டுகளுக்கு முன்பு 29 கோடி மக்களுக்கு கிடைத்த சமூக பாதுகாப்பு தற்போது 94 கோடி மக்களுக்கானதாக அதிகரித்துள்ளது என்றார். புதிய தொழிலாளர் சட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், இதன் மூலம் தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். பொதுத்துறை வங்கிகள் 2025-26 நிதியாண்டில் 198,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அதிகபட்ச நிகர லாபத்தை பெற்றுள்ளன. தொடர்ந்து 4வது ஆண்டாக பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் அதிகரித்து வருகிறது. வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் நிலையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை பொதுத்துறை வங்கிகள் மேற்கொண்டு வருவதையே இந்த நிகர லாபம் உணர்த்துவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டு நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளின் மொத்த பண பரிவர்த்தனை 283 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டை விட 12.8% அதிகமாகும். வங்கிகளின் மொத்த வைப்புத் தொகையும் 10.6% உயர்ந்து 156 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது வங்கிகளின் மேல் வாடிக்கையாளர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையையும் வங்கிகளின் வலுவான நிதி திரட்டும் திறமையையும் பிரதிபலிப்பதாகவும் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகளின் சொத்துக்களின் மதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதோடு மொத்த வாராக்கடன் 1.93% குறைந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் பொதுத்துறை வங்கிகள் போதுமான மூலதனத்துடன் லாபகரமாக இயங்குவதோடு வலிமையான அமைப்பாக திகழ்கிறது என்றும் தெரிவித்துள்ள நிதியமைச்சகம், வரும் 2047 ஆண்டிற்குள் விக்சித் பாரத் எனும் தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் பொதுத்துறை வங்கிகள் அர்த்தமுள பங்களிப்பை வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இத்தாலி உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற இளங்கலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1115 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நேரம் இப்போது 6:20. மனோரஞ்சிதம், பக்தி மனம் வீசிக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக கந்தா வந்தருள் என தொடங்கும் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:26. காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சித நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீயே சரண் சண்முகா என தொடங்கும் பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:37 40 நொடி. காற்றலைகள் மிதந்து பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் மனோரஞ்சித நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஆனந்த நடனம் என தொடங்கும் என் சி வசந்த கோகிலம் அவர்கள் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

இதுவரை காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் இப்போது 6:50. நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் நமது முதன்மை அலைவரிசையில், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு கிராம உழவர் கே ஜெயக்குடி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும்

நிறைவுபெறும். இதனிடையே இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இயற்கை பூச்சி விரட்டிகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள். சென்னையஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். நாளை காலை 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழமுது. தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் பே மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய்வாடு. குழந்தைகளுக்கு வரும் டலசீமியா நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9 மணிக்கு அரங்கிசை. காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை. சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். டிவி வாசன் அவர்கள் கிடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு கோடைக்கால சுற்றுலா. பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். தச்சு வேலை செய்யும் ஏ ராஜசேகர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்துடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அனுசாமி மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் நீலம் அருட்செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஜோ. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு. மாலை 4:00 சொர்க்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். தயாரிப்பு டி ஆர் சக்கரவர்த்தி. இயக்கம் ராமண்ணா.

நாளை மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது மனம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகாஷ் நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் வேளாண்மையில் இளைஞர்களின் பங்களிப்பு வளர்கிறதா தேய்கிறதா என்ற தலைப்பில் விவாத நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மடை, 11 மணிக்கு நிகழ்ச்சி

11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, நண்பகல் 2 மணி பிற்பகல் 3:05, இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தஞ்சல் ஆகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தஞ்சல் ஆகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.

102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நாளை பிற்பகல் 1:02 ஹை சிநேகிதியே. அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அன்னுசாமி மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் நீலம் அருட்செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற காணுங்கள். 3:00 ஹலோ டாக்டர். நேரலையில் இணைகிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் பேராசிரியர் மூத்த இருதய மார்பக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் நாச்சியப்பன் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த்குமார். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பிற்பகல் 1:00 வரை மணிக்கூறு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7:00. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக தென்மேற்கு பருவக்காற்று படத்திற்காக விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண

பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும், இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு

58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமைய உள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825ஆக உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள்

0: விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். NCERT மற்றும் CBSE பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம் இப்போது 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். திரவ உயிர் உரம் ஒரு அறிமுகம். உயிர் உரங்கள் என்பன பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்டு உயிரியல் தயாரிப்புகளாகும். இவை பயிர்களுக்கு கிட்டா நிலையில் உள்ள பேரூட்ட, இணையூட்ட மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை எளிதில் கிட்டும் நிலைக்கு மாற்றி அமைப்பு ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து பயிர் உற்பத்தி திறனை அதிகரிப்பதே இதன் வேலையாகும். பரிந்துரை செய்யப்படும் அளவு விதை நேர்த்தி 50 மில்லி ஏக்கருக்கு, நாற்று நனைத்தல் 150 மில்லி ஏக்கருக்கு, நேரடியாக வயலில் இடுதல் 200 மில்லி ஏக்கருக்கு என்ற அளவில் இருக்க வேண்டும். திரவ உயிருரங்கள் உபயோகிக்கும் முறை விதை நேர்த்தி முறையில் 50 மில்லி திரவ உயிருரத்தை தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியுடன் 1 ஏக்கருக்கான விதையுடன் கலந்து 30 நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பின்னர் விதைக்க வேண்டும். நாற்று நனைத்தல் முறை 1 ஏக்கருக்கு 150 மில்லி திரவ உயிருரத்தை 40 லிட்டர் நீரில் கலந்து நாற்றின் வேர்கள் நன்கு நனையுமாறு 30 நிமிடங்கள் வைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும். நேரடியாக வயலில் இடுதல் முறை 1 ஏக்கருக்கு 200 மில்லி திரவ உயிருரத்தை 20 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்பு வயலில் இட வேண்டும். நீர்வழி

உரமிடுதல் முறை. ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி திரவ உயிர் உரத்தை விதிப்பு செய்யப்பட்ட நாளிலிருந்து 15 மற்றும் 30 மற்றும் 45 நாட்களில் உபயோகிக்க வேண்டும். திரவ உயிர் உரங்களால் ஏற்படும் நன்மைகள்: மண்ணில் கட்டுண்டு கிடக்கும் சாம்பல் சத்தினை கரைத்து எளிதில் பயிர்களுக்கு கிடைக்க உதவுகிறது. பயிர் வளர்ச்சியினை தூண்டும் வளர்ச்சி ஊக்கிகள் உயிர் உரங்கள் மூலம் கிடைக்கின்றன. உயிர் உரங்கள் மகசூலை சராசரியாக 10 முதல் 20% அதிகரிக்கின்றன. உயிர் உரங்கள் சாகுபடி செலவை குறைப்பதோடு இரசாயன உரங்களின் பயன்பாட்டையும் குறைக்கிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்களிலிருந்து பயிரை காக்கிறது. பயிர்களின் வேர்பகுதியில் பிற நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தை ஊக்குவிக்கின்றன. மண்ணில் மக்கின் அளவை சீராக பராமரிப்பதால் மண்ணின் நயம் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்கின்றது. இயற்கையுடன் ஒன்றி வாழக்கூடிய ஆதலால் சுற்றுப்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்த உதவுகிறது. திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை: பூச்சி மற்றும் பூஞ்சாணுக்குள்ளி பயன்படுத்தி விதைநிறுத்தி செய்யப்பட்ட விதைகளை 24 மணி நேரம் கழித்து உயிர் உரத்தை கொண்டு விதைநிறுத்தி செய்ய வேண்டும். கலனை திறந்தவுடனே முழுமையாக பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்களை இரசாயன உரங்களோடு அல்லது வேறு மருந்துகளுடனோ கலந்து உபயோகிக்கக்கூடாது. உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது ஈரம் மற்றும் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். உயிர் உரங்களை காலாவதி தேதிக்கு முன்பு பயன்படுத்த வேண்டும். 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமிப்பது நல்லது. பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது: கிளரிசிடியா வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செஃபியம், கிளரிசிடியா மெகுலேடா என 2 வகை உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஏக்கர் நிலத்திற்கு போதுமானதாக அமைகிறது. அது மட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. இதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமைகிறது என்று விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7:30.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்மொழிக்கிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே. நாளும்
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பும், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் உழவருடன் சந்திப்பில் கடலூர் நடுவீரப்பட்டு கிராம உழவர் கே ஜெயக்கொடி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: நீங்க ஒரு பாரம்பரிய விவசாயிங்களா?
2: பாரம்பரிய விவசாயி. இப்ப விவசாயிகள் மகள், விவசாயியும் கூட. இப்ப எனக்கு தெரிஞ்சு, கருத்து தெரிஞ்சு, எனக்கு வந்து 64 வயசு. இப்போ இதுவரையிலுமே எங்கள் தாத்தா பண்ணாங்க, அடுத்தது அப்பா பண்ணாங்க, இப்போ என் கணவரும் விவசாயி தான். அதனால வந்து நாங்கள் எப்பவுமே விவசாய குடும்பம் தான்.
1: நீங்கள் மட்டும் குறைஞ்சது எத்தனை வருஷமா விவசாயம் பார்த்துட்டு வரீங்க?
2: இப்போ நான் வந்து

0: 30 வருஷமா நான் வந்து கொல்லியில் இறங்கி எல்லா வேலையுமே பார்க்கறது என்னுடைய வேலை. எல்லா பயிரும் வைப்போம். இதில் வந்து மணல் பகுதியான இடம் எங்களது வந்து.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
0: 1 ஏக்கர் இருக்கு சார்.
1: 1 ஏக்கர். என்னென்னலாம் பயிரிடுறீங்க இப்போ?
0: எங்கள் பகுதி அப்படின்னு எடுத்துக்கினாலே வந்து கரும்பு, மரவள்ளி, முந்திரி, பலா, அதே மாதிரி வந்து நெல்லும் பயிர் வைக்கிறோம். மரவள்ளி மல்லாட்டை தான் எங்களுக்கு வந்து மணல் பகுதியான இடம், அந்த மலை ஓரமாக இருக்கிறதால சிம்மண்ணாக இருக்கும், நல்ல ஒரு எங்களுக்கு விளைச்சலும் நல்லா கொடுக்கும். இதில் நாங்கள் அதிகமாக வந்து மரவள்ளியும் மணிலாவும் தான் வந்து பயிரிடுறோம்.
1: இப்போ ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற பயிர்னு சொல்லுவாங்க, அதுபோல் உங்கள் ஊரினுடைய அமைப்பு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் என்னென்னலாம் விவசாயம் பண்ணுறாங்க, என்னென்னலாம் பயிரிடுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ எங்கள் ஊர் வந்து பக்கத்திலே நாங்கள் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து தொடர்ந்து அப்படியே போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து கெடிலம் ஆறு இருக்குது.
1: உங்கள் ஊர் பக்கத்தில்
0: கெடிலம் ஆறு,
1: பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது.
0: காய்கறி ஆராய்ச்சி நிலையம், அதுக்கு பக்கத்தில் கெடிலம் ஆறு இருக்குது. நிறைய ஓடைகள் வந்து எங்களுக்கு இருக்குது. அதில் வந்து நரியன் ஓடை நிறைய வந்து பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு நிறைய ஓடைகள் வந்து இருந்து, அது வந்து மறுபடியும் அந்த கெடிலம் வந்து பெண்ணையாத்துல கடலூர்லேயும் கலக்குது. அப்போ கலக்கும் போது எங்களுக்கு வந்து நீர் ஓட்டம் வந்து நல்லாவே எப்பயுமே இருக்கும். எல்லா பயிரும் எங்கள் பகுதியில் பண்ணுறோம். மலையிலேருந்து தண்ணி வரதால எங்களுக்கு ஓடைகள் வந்து சுற்றி சுற்றி நிறைய ஓடைகள் இருக்குது. அதில் வந்து பொதுப்பணித்துறையிலேருந்து வந்து இந்த தடுப்பணைகளும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். எங்களுக்கு குள்ளியை சுற்றி பலா வச்சுக்குவோம், வரப்பு ஓரத்தில் முந்திரியை போட்டுக்குவோம். கொல்லிக்குள்ளேயும் ஊடு பயிராக மணிலா மரவள்ளி போடும்போது வாக்கியா பூஞ்சில்லாம் வந்து நாங்கள் தட்டைப்பயிர். சமயத்தில் வந்து எனக்கு ஒரு கடலூர் விவசாய ஆஃபீஸில் வந்து இந்த கருப்பு கொண்டைக்கடலை கொடுத்தாங்க, போட்டு பாருங்கள் வருதா பார்ப்போம் அப்படின்னு. அதேமாதிரி நாங்கள் போட்டோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஈல்டு எடுத்தோம் நான் அதில், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாதிரி மக்காசோளம் நடுவோம் சமயத்தில் நாங்கள். அது மாதிரி எல்லா பயிருமே எல்லா பயிருக்குமே ஏற்ற இடம் அந்த கெடில மாத்துக்கு பக்கமாக இருக்கிற இதில் வந்து நெல் நடுவோம். அது தாண்டி அந்த மலை ஓரம் இருக்கிறது தான் இந்த மரவள்ளி மல்லாட்டை. எங்களுக்கு வந்து வருஷம் பூராவே வருமானம் கிடைக்கிற மாதிரி அந்த பலா முந்திரி அது எல்லாமே எங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். ரெண்டாவது, நாங்கள் வருஷம் வருமானம் எடுக்கிறது இல்லாமல் எங்களை தாண்டி எங்கள் குழந்தைங்களுக்கு கட்டல் பீரோ செய்யறதுக்கு அது மாதிரி இந்த தேக்கு அதுவும் உரத்தில் போட்டுருவோம். மண் வந்து செம்மண் மணலாக இருக்கிறதால எல்லாமே நல்லா வரும். அதே மாதிரி பண்ரூட்டி முந்திரி, பண்ரூட்டி பழம்னாலே டேஸ்ட் வந்து கூட கலரும் கூட. அதில் வந்து இப்போ நிறைய வெரைட்டி இருக்குது. முந்திரியும் பழாவுமே பேர் போன இடம். அதே மாதிரி பெண்களும் வந்து நிறையா வெளியூர் போய் வேறு ஒருத்தட்ட போய் வேலை கேட்டு தேடுறாத இப்போ வந்து இந்த முந்திரி பதப்படுத்துறது வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய ஆமாம், நிறைய கம்பெனிகள் இருக்குது. கம்பெனி மாதிரி ஏற்றுமதி இடமும் இருக்குது.
1: முந்திரி பருப்பு
0: அதில் வந்து தரம் பிரிக்கிறது, அந்த மேல் தோல் நீக்கிறது, இதில் வந்து மர செய்வதுன்னு சொல்லுவாங்க, அதை மேல் தோல் செய்வது. அப்புறம் வந்து முந்திரி கொட்டையை உடைக்கிறது. இப்போ பெண்கள் வந்து நாங்கள் வீட்லேயே ஒரு குழுவுலேயே கூட ஒரு 5000-4000 எடுத்து மிஷின் வாங்கி வீட்டில் போட்டு நாங்கள் அதை பண்ணிட்டுக்கிறோம். இப்போ அதுதான் நிறைய பிரதான தொழில். இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய அது வந்து நல்ல விதமாக கை கொடுக்குது.
1: உங்கள் பகுதி வாழ் மக்களுக்கு நல்ல ஒரு
0: நல்ல கை கொடுக்குது. ஆமாம், நல்ல வருமானம். ஆண்களையே சார்ந்து இருக்க வேண்டாம். பெண்களும் தனித்துவமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணுறது, ஒரு குழந்தைக்கு ஏதாவது பண்ணுறது, ஒரு படிக்கிறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி பெண்களுக்கு நல்ல வருமானம். ஒரு வருமானன்றதை விட நல்ல வருமானம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு கொட்டை உடைச்சிருவாங்க. முந்திரியை வந்து மேல் தோல் எடுக்கிற கொட்டை, முந்திரி கொட்டை உடைக்கிறதுன்னு சொல்கிறது. அதில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு மூட்டை உடைச்சா 350 ரூபா 400 ரூபா கொடுக்குறாங்க. வியாபாரி கொண்டாந்து வீட்லேயே போட்டுருவாங்க. வீட்லேயே வந்து தோல் தனியாக, பருப்பு தனியாக எடுத்துன்னு போடுவாங்க. அந்த பருப்பை ஒரு 20-30 பெண்களை சேர்த்து ஒரு கம்பெனி மாதிரி வச்சு அதில் வந்து அந்த மரசி வருது, அதில் தான் வந்து முழு பயிர், பத்தை பயிர் அந்த மாதிரி அதை எடுக்கிறதும். அதனால் வந்து பெண்களுக்கு எந்த எல்லா நேரங்கள்லையும் வேலைகளும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழலும் வந்து அமைஞ்சது எங்கள் பகுதி.
1: ஆறு, குளம், இந்த நீர் இல்லாமல் நீர் மோட்டரும் போட்டிருக்காங்களா?
0: நீர் மோட்டரும் இப்போ போட்டிருக்காங்க.
1: தண்ணி கிடைக்குதா?
0: தண்ணி கிடைக்குது. அது தண்ணிக்கு வந்து எங்கள் பகுதியில் எந்த இதுவும் இல்லை, நல்லாவே தண்ணி கிடைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் விருதாச்சலம் கேவிக்கு இருக்குது,
1: வேளாண்மை
0: அறிவியல் நிலையம். இப்போ எங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இந்த பக்கம் இப்படி வந்து பாலூரில் காய்கறி ஆராய்ச்சி பண்ணையில் வந்து அந்த ஒரு 3-2 மாதம் சும்மா இருக்கும்போது கொஞ்சம் மிளகா நடுவோம், கத்திரி போடுவோம். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் வந்து எங்களுக்கு ஏதாவது சந்தேகம், திருப்தியான விதை வேணும், நாற்று வேணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட பாலூர் அறைய எந்த நேரத்தில் போனாலும் அங்கே அதிகாரி வந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அதில் தான் நானே எங்கள் கொல்லியில் பண்ரூட்டி பலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து தான் ஒரு பலா கண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெருசாக திரட்சியான பழமும், முதல்ல வந்து டேஸ்ட் இருக்கணும், ஈர் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலதில் வந்து கொட்டை பெருசாக இருக்கும்.

0: பழம் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் நல்லா தேர்வு பண்ணி கண்ணுகளை வாங்கிட்டு வந்து நடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அது. அதே மாதிரி முந்திரி பழம் வந்து நாங்கள் கேவிகேவுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டோன்னா அவங்க வந்து என்ன மாதிரி வந்து மரங்களை வந்து கழிச்சு விடுறது, ஒரு 5 வருஷம் சென்றால் தான் ஒரு மரம் வந்து காய்க்கணும். அப்போ 3 வருஷத்துல அது விட்டா கூட அதை விடக்கூடாது, ஏன்னா பிஞ்சிலேயே வச்சிடும் அப்படின்றது பெண்கள் மாதிரி தான் மரமும்.
1: இப்போ முந்திரியில் கூட பழம் என்ன பண்ணுறீங்க, விதையை பிரித்து எடுக்கிறாங்க, அது விற்பனை பண்ணுறாங்க.
0: ஆமாம்,
1: பழம் என்ன பண்ணுறீங்க?
0: முந்திரி பழம் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு பார்த்துட்ருக்குறோம். அதே மாதிரி அந்த பலா சொலையில் வந்து பகோடா பண்ணுறது, பலா அந்த
1: மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்,
0: மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக நாங்கள் அதை செய்கிறதுக்கு இப்போ பெண்கள் வந்து தயாராகிட்டாங்க. அதில் வந்து அல்வா பண்ணுறோம், பிரியாணியே பண்ணலாம். ஒரு கறி எடுத்தால் 200 ரூபா 300 ரூபாய்க்கு எடுக்கிறத இந்த பலா பிஞ்சியை வச்சு பிரியாணியே பண்ணுறோம் நாங்கள். அந்த பலா பிஞ்சு எங்களுக்கு கொல்லியிலே கிடைக்குது, பக்கத்து கொல்லியில் கூட. இப்போ நானே என்கிட்ட இல்லை அந்த சீசன்னா கூட அடுத்த கொல்லியில் கொடுப்பாங்க. அதே மாதிரி முந்திரி பழம் வந்து நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் அதில் ஊறுகாய் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதுவும் பண்ணிட்டோம்னாக்கா இப்போ வந்து முந்திரி பழத்தை வேஸ்ட்டுக்குறதுல. ரெண்டாவது, இப்போ நம்ம ஒரு வாழ்வியல் முறையே வந்து ஒன்று சார்ந்து ஒன்று, கோழி இருக்குதுன்னா அதுக்கு தீவனம் ஒரு விஷயம், அந்த மாதிரி இது வந்து வாழ்வியல் சார்ந்து இப்போ வந்து அது மாட்டுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நாங்கள் குழம்பு வைப்போம் சமயத்தில் காய்கறி மாதிரி அந்த பழம் அந்த முந்திரி காயை போட்டு, திட்டமான காய், ரொம்ப தொட தொடன்னு ஆகிற அளவுக்கு இல்லாமல் திட்டமான காய் போட்டு சமயத்தில் குழம்பு வச்சு ஆளுங்களுக்கு கொல்லிக்கு எடுத்துகிட்டு போவோம். நாங்களும் சாப்பிடுவோம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதை. அது மாதிரி அது வந்து கூட்டு மாதிரியும் வைக்கலாம், கறியாகவும் பண்ணலாம் வந்து. அதை வந்து வீணாக்கிறதுல அதே மாதிரி ஆடு மாடு பசி ஆறுது, அதில் ரொம்ப தேவையில்லாத நசுங்கின பழம் அந்த மண்ணு பிடிச்சிது அந்த மாதிரி இருக்கும்போது அள்ளி கொண்டு போய் கொட்டினா பண்ணி மேய்க்கிறவங்க வந்து அள்ளின்னு போடுவாங்க. எதுவுமே வேஸ்ட் இல்லை, ஒன்று சார்ந்து ஒன்று ஒன்று அப்படின்னும் போது அது சுயேட்சையாக போயிட்டு இருக்குது.
1: உங்க ஊர் மக்களுக்கு நல்ல ஒரு விவசாயத்தில் வருமானம்,
0: நல்ல வருமானம்.
1: இப்போ நீங்கள் வந்து மணிலா மரவள்ளி இதெல்லாம் பயிரிடுறா சொன்னீங்க.
0: ஆமாங்க சார்.
1: மரவள்ளியில் நிலத்தை எப்படி தேர்வு பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். கரணெல்லாம் எங்கே வாங்குறீங்க? அந்த மரவள்ளி கிழங்கு குச்சி அதெல்லாம்
0: மரவள்ளி வந்து எப்பயுமே விதை இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு விதைன்னு நான் பார்த்ததில்லை, குச்சி தான் அது. முதல்ல இந்த வருஷம் நான் பயிரிடுறேன்னா அடுத்த வருஷத்துக்கு நான் வந்து மரவள்ளி பிடுங்கும் போதே நல்லா தேர்ச்சியான குச்சியாக பருவம் அதிகம் இருக்கணும். தேர்ச்சின்னா இடைவெளி இல்லாமல் பருவம் இருக்கிற குச்சியாக பார்த்து நாங்கள் ஆள் வச்சு அடியும் நுனியும் நறுக்கிடுவோம்.
1: எங்கே வாங்கினீங்க? உங்கள் ஊரில் இருக்குமா இல்லை வெளியில் போய்?
0: பக்கத்து விவசாயிட்டு பக்கத்தில் வாங்கலாம். ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறான், சரி இந்த கொல்லியில் நல்லா இருக்குது, பூச்சிலாம் விழாமல் நல்லா திரட்சியாக இருக்குது கழின்னு பார்த்துட்டோன்னா அந்த விவசாயிகிட்ட போய் கேட்போம், நீங்கள் பிடுங்கும் போது எங்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு எங்களுக்கு கழி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை வந்து கட்டு கணக்கு எண்ணி கொடுக்குறதில்ல. ஆமாம், அந்த பூட்டாங்க ஒரு மாதிரி ஒரு நம்ம 2 முழம் இப்போ என் கையளவு இப்படி வச்சு அந்த கவுத்தில் வந்து வாரி வச்சு அப்படியே ஒரு கட்டு
1: கொடுப்பாங்க.
0: பரு உடையாம, பரு உடையாது அந்த அளவுக்கு கட்டி கொடுப்பாங்க. 2 கட்டு 2 பக்கம் போட்டோம்னா பரு அந்தாண்ட உடையாது. அது அப்படியே வண்டியில் ஏற்றின்னு வந்தாலும் அதை மாதிரி எடுத்துன்னு வந்து 1 ஏக்கருக்கு 30 கட்டு அப்படி இருந்தால் போகிறோம். முதல்ல வந்து நிலம் வந்து மண் பரிசோதனை நாங்கள் வருஷம் 1 தடவை பண்ணுறது. இப்போ அதில் வந்து எங்கள் நிலத்துக்கு வந்து எவ்வளோ உரம் போடணும், எவ்வளோ தண்ணி இருக்கணும்னு கொஞ்சம் விவசாய அலுவலகம் எங்களுக்கு வந்து அடிக்கடி சொல்லுவாங்க.
1: பொதுவாக மரவள்ளி சாகுபடிக்கு ஏற்ற பருவம் என்ன?
0: பருவம் வந்து கார்த்தியில் போடுவோம் சார் நாங்கள். எதுக்குன்னா கார்த்தி வந்து தீபம் கொண்டு போகிறது தான் எங்கள் மாமியார் மாமனார்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எப்படின்னா அப்போ நிறைய மழை பெஞ்சதுன்னா மணிலாவும் மரவள்ளியும் கொஞ்சம் அந்த அழுகல் தன்மை வந்துடும். அதனால் வந்து கார்த்தி இந்த தீபத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டுருவோம். கார்த்திகை மாதம் கண்டிப்பாக வந்து மல்லாட்ட போகிறதுக்கு. இப்போ அதுக்கு நாங்கள் வந்து முதல்ல நிலத்தை வந்து 3 தடவை உழுவோம்.
1: மாடு வச்சு உழுவீங்களா?
0: மாடு இல்லை, மாடுலாம் இப்போ குறைஞ்சி போச்சுங்க சார். இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி ஏறு இருந்தது, நாங்கள் போய் சொல்லிட்டு வந்தால் வந்து ஓட்டிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட இருந்து அந்த பில்லெல்லாம் சுற்றி பறஞ்சு போகிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். இப்போ வந்து டிராக்டர் வச்சு ஓட்டுறதால பில்லு வந்து அதில் மறைஞ்சி போகுது. ரொட்டேட்டர் வச்சு வேறு அது சமமாக பண்ணி
1: கொடுத்துருக்காங்க.
0: அது 3 உழவு ஓட்டணுங்க சார். அதில் வந்து முதல் உழவு வந்து சும்மாவே நிலத்தை ஓட்டிடுவோம். 2வது உழவு ஓட்டும் போது தொழு உரம்,
1: அதில் உரம் எடுவீங்க?
0: தொழு உரம் போட்டுவோம். தொழு உரம் போட்டு மறுபடியும் அது கிளறும் போது அடி மண் மேல் மண் தொழு உரம் எல்லாமே ஒன்றாகி மண் வந்து கொஞ்சம் அந்த பசப்பசப்பு கொடுத்துரும்.
1: மண் எப்படி இருக்கும்? பொல பொலன்னு
0: எல்லாமே சேர்ந்த மாதிரி, எல்லாம் சேர்ந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் எங்களுதெல்லாம் வந்து நல்லா
1: கெட்டியாகவும் இருக்கக்கூடாது,
0: கெட்டியாகவும் இருக்காது, இருக்கக்கூடாது,
1: புட்டு பழக்கூடாது,
0: அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஈரத்தன்மையோட கொஞ்சம் ஈரமும் இருக்கும். ஆனால் தண்ணி வைக்க மாட்டோம். எப்படின்னா முதல்ல அந்த மரவள்ளி பிடுங்கிட்டு அந்த செத்த சனாரெலாம் கிடக்கு இல்லைங்களா, அதில் வந்து அதை அப்படியே அந்த மூடாக்கு போட்ட மாதிரி நிலத்து மேலே அது ஈரத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால் வந்து நாங்கள் அந்த ஏறு விழும்போது அந்த ஈரத்தன்மை எல்லாமே சேர்ந்த மாதிரி அதில் இதுவாகும். ரெண்டாவது வந்து முதல்ல 1 உழவு ஓட்டாச்சு, 2வது உழவு தொழு உரம் போட்டு ஓட்டியாச்சு, 3

0: மூணாவது வந்து சிப்சம், யூரியா, பொட்டாஷ் இது மூணும் கலந்து போட்டுட்டு திருப்ப மூணாவது உழவு ஓட்டிட்டு, உழவு ஓட்டி முடித்ததும் அண்டை கழிப்போம். ஏன்னா வரப்பில் இருக்கிற புல்லு வந்து இந்த உரத்துக்காக ஈஸியாக உள்ளே வந்துடும்ன்றதால முதல்ல ஆள் வச்சு அண்டை கழிப்போம். அண்டை கழித்து ரெண்டாவது தண்ணி கட்டினா நிற்கணுன்றதுக்காக வரப்பை வந்து தூக்கி கட்டுவோம். முதல்ல வரப்பை தூக்கி கட்டுறது தான் அண்டை கழிக்கிறது. அங்கே இருக்கிற புல்லையும் செத்து எடுத்து இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வாய்க்கா பூஞ்சி போடுவோம். வாய்க்கா பூஞ்சி போட்டுட்டு இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் தனி மரவள்ளி போடுறதில்ல. ஏன்னா அதுக்குள்ளே அந்த 90 நாளில் ஒரு மணிலா ஊடு பயிரா பண்ணிக்கலாம் அப்படின்றதால அது ரெண்டுமே சமமான பயிர் தான். இப்ப நாங்க அந்த 90 நாள் கழிச்சுதான் மரவள்ளி வந்து ஃப்ரீயா விடுவோம்.
1: குச்சி நட்டுட்டு பண்ணுவீங்களா?
0: இல்ல, அது வந்து கருணை சார், கட்டு கழி வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா, அதை வந்து நறுக்கிறதுக்கே கத்திரி இருக்கு. அதை ஒரு விவசாயி வச்சிருப்பாங்க, ஒருத்தர் அப்புறம் வாடகை நாங்கள் பணம் கொடுத்துட்டு
1: எடுத்துருவோம்.
0: ஒரு கருணை வந்து ஒரு
1: 25 சென்டிமீட்டர்
0: இருக்கும். 25 சென்டிமீட்டர்னா ரொம்ப கழிப்பான இடத்துக்கு 25 வேணும். ஏன்னா அதை அழுத்தி அடிக்கணும். ஒரு 1.5 சென்டிமீட்டர் அது உள்ளே இறங்கினாதான் வந்து குச்சி வந்து காக்கா உட்காந்தாலும் மறுபடியும் களை எடுக்கும்போது அந்த களைக்கட்டு பட்டு பொம்னட்டு கால் பட்டு உடஞ்சிரும். அதனால் ஒரு 1.5 இன்ச் உள்ளே இறங்குற மாதிரி அடிக்கணும். இல்லை சமயங்களில் வந்து நல்லா பொச பொசப்பான இடம் இருக்கும்போது நாங்கள் வந்து இப்போ செங்குத்தும் போடுவோம், படுக்கை வச்சும் போடுவோம். அவை என்னன்னு கேட்டால் செங்குத்தாக போடும்போது அந்த சுற்றி இருக்கிற பருவு ஒரு 4-5 வரும். படுக்கை வச்சு போடும்போது எத்தனை பருவு அந்த கருணையில் இருக்குதோ அத்தையும் ஓடிவரும். அப்போ வரும்போது எங்களுக்கு தேவைன்றதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாதது அப்படி லைட்டாக உடச்சி விட்டோம்னாக்கா வரும். ஆனால் ஒரு பருவு தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா அந்த ரெண்டாங்கலை கொத்தி மண் அணைச்ச பிறகு ஒரு பருவு இருந்தால் போகிறோம். அந்த ஒரு பருவு தான் நல்ல கிழங்கை வந்து பரப்பலாக விடும்.
1: இப்போ குச்சி நட்டுட்டு தண்ணி எத்தனை பாசம்?
0: அது முக்கியம் சார். அது தண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். வந்து மறுநாளே வச்சுருவோம். மறுநாள் வைக்கும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் விவசாய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் குழந்தை குட்டி விவசாயி எல்லாரும் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அதில் வேலை செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல தண்ணி விடும்போது இந்த மணல்லாம் இருக்கிறதால அப்படியே அறுத்து எடுத்துக்கிட்டு கரை புரண்ட வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கோம். அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஈர மண்ணை அள்ளி அள்ளி வாய்க்கா பூஞ்சி வந்து மடிப்போம். மடிக்கும் போது தான் எங்களுக்கு நிறைய ஆளும் தேவைப்படும், நாங்களும் எல்லாரும் அதில் வேலை செய்யணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மரவெளியும் மல்லாட்டையோடு விட மாட்டோம். அதில் வந்து அதுலேயும் ஒரு ஊடு பயிர் பண்ணுவோம். அதில் வந்து இந்த பெரும்பயிருன்னு சொல்லிட்டு தமாஷ் பயிருன்னு கூட விற்பாங்க, அந்த பயிர் போடுவோம். சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை கடலை போட்டோம், ஒரு தடவை வந்து கேழ்வரகும் உளுந்து நட்டுருவோம். அது சமயத்தில் ஒரு சில இடங்களில் வந்து வாய்க்கா பூஞ்சியில் வந்து எள்ளு வரைச்சி விட்ருவோம். இப்போ எள்ளு, மல்லாட்டை, மரவள்ளி, கேழ்வரகு எல்லாமே அதிலே கிடச்சிரும் எங்களுக்கு. அப்படின்னும் போது ஒரு வருஷத்துக்கு குடும்பத்துக்கு தேவையானது அதில் நாங்கள் எடுத்துருவோம். இப்போ அந்த பருப்பு வந்து சாம்பாருக்கு சுண்டல் எல்லாத்துக்குமே பண்ணிக்கிறது.
1: பொதுவாக மரவள்ளி எத்தனை நாட்கள் பயிர்?
0: ஒரு 8 to 10 மாதம்.
1: கருணை நட்டு எத்தனை நாள் செல்லுன்னு தூளி விடும்?
0: 20 நாள்லேயே வந்துடும். ஏன்னா முதல் வந்து தண்ணி வந்து ஒரு மறுநாளே தண்ணி வைக்கிறதால ஒரு 5 நாளில் வந்து மல்லாட்டை விடிக்கும். அப்போ வந்து காக்கா ஓடணும் நாங்கள் முக்கியமாக. இல்லைன்னா அது ஒரு பயிர் பிடுங்கினாலும் அந்த ஒரு பயிர் போச்சு, அந்த இடமே காலி ஆயிடுச்சு. அதில் வந்து நாங்கள் காக்கா ஓட்டுறதுக்கு முக்கியமாக ஒரு சின்னதாக ஒரு தட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு கொள்ளியை சுற்றி கூட்டுகிட்டு வருவோம் சாயந்தரமும் காலையிலையும். அப்போ அதுக்கப்புறமா என்னென்னா இந்த மரவள்ளியும் துளிர் வந்துடும். அது கூடவே தண்ணி வந்து 8 நாள் 10 நாள் அதுக்குள்ளே தண்ணி வச்சு ஆகணும்.
1: இப்போ நீங்கள் மரவள்ளியில் ஊடு பயிர் போடுறதால மரவள்ளியுடைய வளர்ச்சி பாதிக்காதா?
0: இல்லை சார், அது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு 90 நாள் வரலையும் தான் இது இருக்கும். 70 நாளில் உளுந்து எடுத்துருவோம். உளுந்து 70 நாளில் பழுத்துருவோம். அப்போ வந்து அதை பறித்து எடுத்துருவோம். இப்போ எல்லாமே தண்ணி பாய்ச்சிக்கிட்டு முதல் களை கொத்தி ரெண்டாவது களை கொத்தி மண் அணைச்சி சிப்சமும் இந்த உரம்லாம் போடும்போதே இந்த இதுவும் சேர்ந்து அது கூட வளரும். சர்ச்சையாகவும் இருக்கும் எல்லாமே. உளுந்து எடுத்துருவோம். அதே சமயத்தில் வந்து கேவரை கதிர் மேலோட அறுத்துருவோம், எள்ளை பிடுங்கிடுவோம். அடுத்தது மல்லாட்டை ரெடியாக இருக்கும்.
1: மரவள்ளி அறுவடைக்கு அப்புறமே நிறைய லாபம் பார்த்துருக்கு,
0: நிறைய லாபம். மல்லாட்டை 90 நாள்லாம் அது எடுத்துருவோம். 90, 95, 100 நாள்லாம் போனால் முளைச்சிரும் அதுக்கப்புறம். அதனால் வந்து அந்த 90 நாளில் எடுத்துருவோம் கண்டிப்பாக. எடுத்துட்டு மாசி பங்குனிலாம் அதை எடுத்துருவோம். எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் இவர் ராஜா மாதிரி கிளம்புவார் மரவள்ளி. அதுக்கப்புறம் அந்த முதல் களை
1: ஒன்று
0: களை வந்து களைக்கட்டாலை முதல்ல வந்து அடர்த்தியாக இருக்கும், அதனால் வந்து களைக்கட்டாலை எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த அரமம்டின்னு சொல்லிட்டு மம்டி இருக்குது, அது பெண்கள் நாங்களே கொத்திரும். ஜிப்சம்லாம் போட்டு மண் அணைச்சி விடுறது தான் மரவள்ளியில் வந்து அடுத்த கட்டம். மல்லாட்டை பிடுங்கி ஒரு 30 நாளில் 2 களை கொத்திருவோம். 2 களை கொத்தின உடனே அந்த 2வது களைக்கு வந்து மண் அணைச்சி விட்டுருவோம். அந்த மண் அணைச்சி எவ்வளோ மண் அணைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கிழங்கு வந்து பரவலாகவும் வெயிட்டாகவும் வர்றதுக்கு தான், அந்த வெயிட்டுக்காகவும் மாவு சத்து அதிகமாக வர்றதுக்கு தான் ஜிப்சம் போடுறோம்.
1: அதான் இப்போ சொன்னீங்க,
0: ஆமாம்,
1: கிழங்கு அதிகமாக வெயிட் வந்தால் தான் நம்ம விவசாயிகள்.
0: ஆமாம்
1: இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: அப்போ கிழங்கு அதிகமாக பிடிக்கிறதுக்கு அது என்ன நுணுக்க முறைகளை என்ன கையாளுறீங்களா?
0: நுண்ணூட்ட சத்து கொடுப்பாங்க சார். அதில் வந்து மணலில் கலந்து

0: ஊட்டச்சத்து வந்து
1: நல்லா
0: பெருசாக வரணும். அதே மாதிரி வந்து முதல்ல மண் அணைக்கிறது தான் ஃபஸ்ட்டு. இது முதல்ல வந்து மல்லாட்டையில் 40-35 நாளுக்குள்ள அந்த பூ வைக்கும. பூ வைக்கிறதுக்குள்ள மல்லாட்டையில் ஒரு தடவை மண் அணைப்போம், அப்போ தான் அது கண்ணி இறங்கும், நிறைய மல்லாட்டை ஈடு கொடுக்கும். அதே மாதிரி மரவள்ளிலையும் ரெண்டாவது களை கொத்தி மண் நிறைய அணைச்சிடணும். அப்போ அதனால் வந்து எங்களுக்கு இடைவெளி வந்து அதிகம் இருக்கணும். அப்படியே அதிகமாக இருந்தாலும் எடுத்துருவோம் நாங்கள். அப்படி இல்லை, அந்த கருணை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது அப்போவே அந்த கருணை எல்லாத்தையும் காலி பண்ண மாட்டோம். அது ஒரு 4-5 தட்டு பலாமரம் முந்திரி மரம் அதுக்கு இடையில வந்து நிழலில் வந்து மணல் கொட்டி கூட்டி விட்டு இந்த கட்டையை கொட்டி திருப்பி சுற்றி மணல் அணைச்சி விட்ருவோம். அணைச்சி விட்டு எப்போல்லாம் மல்லாட்டைக்கு மறுவழிக்கு தண்ணி பாயும் போதோ அப்போ அதுக்கும் தண்ணி அடிச்சு விடுவோம். அடிச்சு விடும்போது அது அழகாக துளிர் வந்து இருக்கும். எதுக்குன்னா நம்ம இந்த மல்லாட்டை இந்த ஊடு பயிறு நடக்கிறது போகிறது எல்லாத்துக்கும் காக்கா உட்காறது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக மரவள்ளியை நாங்கள் வந்து 70-90 நாள் கழித்து வெளியில் பார்க்கும்போது 1-2 இடம் அந்த இடத்துல வந்து அந்த கருணை துளுத்த கருணையை வந்து வச்சு உடனே அப்போவே தண்ணி வச்சுக்கினே அதில் புதைச்சாலும் புதைப்போம், இல்லை வச்சுட்டு அப்படியே மறுநாள் நைட்டு இரவு இல்லை காலையில் தண்ணி வச்சோம்னா துளுத்து வந்துடும். அப்போ வந்துச்சுன்னா அது சமமான பயிராகிடும்,
1: கொல்லி
0: பூரா மரவள்ளியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆனால் எங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு 7 தெரியும் மரவள்ளி வந்து ஓட்டம் எப்படி ஓடி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மணல் வந்து தளத்தே இடம் கொடுக்கும் போதே தெரியும் கழியை சுற்றி எந்த அளவுக்கு மரவள்ளி போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் கொல்லியில் மரவள்ளி எடுத்துட்டாங்கனாலே ரோட்டில் எல்லாரும் கொஞ்சம் நேரம் நின்னாவது பார்த்துட்டு போவோம். ஏன்னா அப்படியே அப்படி சூரியன் மாதிரி இப்படி கதிரை அப்படி கரெக்டாக இருக்கும். எல்லா பாகமும் எல்லா இடமும் அந்த மரவள்ளி வந்து சுற்றி அந்த வேரில் வந்துருக்கும். 30 வரலையும் குச்சி தான் இருக்கும், இந்த வேர் தான் இருக்கும். இந்த முதல் களை எடுத்து ரெண்டாவது களை எடுத்து சிப்சம் போட்டு உரம் போட்ட பிறகு தான் ஃபுல்லாக அது வந்து கிழங்கு திறச்சி ஆகும்.
1: பூச்சி நோய் தாக்குதல் தென்படுச்சு.
0: ஆமாம், அதுக்கு வந்து நாங்கள் வந்து வேப்பெண்ணெய் அடிப்போம்.
1: வெள்ளை
0: மாவு பூச்சி, அந்த மாவு பூச்சிக்கு வந்து நாங்களும் வந்து வேப்பெண்ணெய் தெளிச்சிருக்கிறோம், பஞ்சகாவியா வாங்கி அதை அடிச்சிருக்கிறோம்.
1: விற்பனை வந்து
0: வியாபாரி
1: வந்து
0: லாரியில் வந்து எடுத்துட்டு போயிட்டு இடமேடையில் போய் எடை போட்டு எத்தனை டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டன்னுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வியாபாரி பணம் போட்டு விட்டுருவாங்க எங்களுக்கு.
1: உழவுடன் சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்மா.
0: நன்றி, வணக்கம் சார். அதே மாதிரி வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது போல நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு. அந்த ரீதியில் உங்களோட எவ்வளோ நேரம் நான் பாண்டிச்சேரி வானொலியில் கலந்துரையாடுறதுக்கு விவசாய நான் ஜெயக்கொடி நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி.
0: நன்றி
2: நேயர்கள். இதுவரை உழவருடன் சந்திப்பில் கடலூர் நடுவீரப்பட்டு கிராம உழவர் கே ஜெயக்கொடி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 crore பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் தென்னை பராமரிப்பு குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு விவசாயி பெரும்பாலும் மழைக்காலங்களில்தான் தென்னங்கன்றுகளை நடவு செய்கிறார்கள். அப்படி நடவு செய்யும் போது கன்றுகள் அழுகிவிடுகின்றன. கன்றுகளை நடவு செய்ய சரியான பருவம் எது என்று தெரிந்து கொள்ளலாம். மழைக்காலங்களில் நடவு செய்வதுதான் சரியானது. இதற்கான காரணம், நடவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை குறித்து தெரிந்து கொள்ளலாம். நாம் நடவுக்கு தேர்வு செய்து வைத்துள்ள தென்னங்கன்றுகளை தென்னம் பிள்ளை என்றுதான் அழைப்போம். தென்னங்கன்றுகளை நடவு செய்து தோப்பு உருவாக்க நினைக்கும் விவசாயிகள் சரியான நிலத்தை தேர்வு செய்வது மிக அவசியம். நல்ல வடிகால் வசதியும் வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் அதிக மழை பெய்தாலும் வேர் உருவாகக்கூடிய மண்கண்டத்தில் நீர் தேங்காமல் வடிந்துவிடும். குழந்தைகளுக்கு அடிக்கடி பசி உணர்வு தூண்டப்படுவது போல் தென்னம்பிள்ளைகளுக்கும் அன்றாடம் தண்ணீர் தேவைப்படும். முளை வேர் வரும் காலத்தில் இலகுவான வெண்மை நிற புதிய சல்லி வேர்கள் நெற்றில் உருவாகும். இந்த வேர்கள் வளர்ந்த உடனே மண்ணிலிருந்து நீரை தொடர்ந்து உறிஞ்ச ஆரம்பித்து விடும். இந்த வேர்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தினமும் தண்ணீர் தேவைப்படும். அதே சமயம் அதிக அளவிலான தண்ணீர் தொடர்ச்சியாக தேங்கியிருந்தால் முளை வேர்கள் அழுகிவிடும். இந்த இடத்தில் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீர் பற்றாக்குறையாக இருந்தால் முளை வேர்கள் வளர்ச்சி பெறாமல் கருகிவிடும். இப்படி அதிக நீர் தேவைப்படுவதால் தான் மழைக்காலத்தில் நடவு செய்ய வேண்டும் என்றும் சொல்கின்றோம். அதே சமயத்தில் வேரை சுற்றி தண்ணீர் தேங்காமல் நாம் அவசியம் பார்த்துக்கொள்ள வேண்டும். தென்னைக்கு களி மற்றும் ஈழக்களி நிறைந்த மண்கண்டம் உகந்ததல்ல. மணல் கலந்த பிற நிலங்களை தேர்வு செய்வது நல்லது. தென்னைக்கான நில தேர்வில் புரிதல் இல்லாமல் நாம் களி நிலத்தை வாங்கி வைத்திருந்தால் அந்த நிலங்களில் மழைக்காலத்தில் நடவு செய்வதை தவிர்த்து குளிர்காலம் தொடங்கிய நேரத்தில் நடவு செய்யலாம். இதுபோன்ற நிலங்களில் மிகவும் கவனமுடன் கண்ணும் கருத்துமாக சரியான முறையில் நீர்ப்பாசனம் செய்வதென்பது மிக மிக அவசியம். நடப்பட்ட தென்னங்கன்றுகளின் ஆரம்பகால வளர்ச்சியின் போது புதிய முளை வேர்கள் உருவாவதற்கும் அந்த வேர்கள் நீரை உறிஞ்சுவதற்கும் தேவையான அளவிலே நீராதாரத்தை நாம் உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த வகை நிலங்களில் தென்னங்கன்றுகளை நட்ட பிறகு முதல் 2 ஆண்டுகளுக்கு 3-4 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கன்றுக்கு சுமார் 45 லிட்டர் வீதம் நீர் பாய்ச்சலாம். நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் நீரை வெளியேற்றுவதற்கான முறையான வடிகால் வசதியை அமைப்பது அவசியம். நிலங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு குளிர்காலம் அல்லது கோடைக்கால தொடக்கத்திலும் நடவு பணிகளை

மேற்கொள்ளலாம். என்றாலும் கூட இவ்வாறு நடப்பட்ட கன்றுகள் அடுத்த ஆண்டில் கோடை காலத்தை எதிர்கொள்ள முடியாது. குழந்தைகளைப் போன்ற இந்த தென்னம்பிள்ளைகளுக்கு அந்த வெப்பத்தை தாங்குவதற்கான தகுதி இருக்காது. தற்போது தேங்காய்க்கு நல்ல விலை கிடைத்து வருவதால் பெரும்பாலான விவசாயிகள் தென்னை விவசாயத்துக்கு மாறி வருகிறார்கள். இவர்கள் நெட்டைக்கு குட்டை மற்றும் குட்டைக்கு நெட்டை போன்ற கலப்பின கன்றுகள் நெட்டை ரகங்களை விட குறைவான எதிர்ப்பு சக்தியை கொண்டவை. அதிகமான வெயிலை தாங்க இயலாது. அதனால் கன்றுகளை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அவசியம் ஈடுபட வேண்டும். தண்டுகள் உருவாகிற முதல் 2 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக போதுமான நிழல் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்து கன்றுகளை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். மார்ச் மாதம் முதல் மே மாத இறுதி வரை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்க தென்னங்கன்றுகளுக்கு பனை ஓலைகள் அல்லது தென்னை வேந்த ஓலைகளை கிழக்கு பகுதிக்கு ஒன்றும் மேற்கு பகுதிக்கு ஒன்றுமாக சாய்வாக கூம்பு போன்று ஊன்றிவிட வேண்டும். இதன் மூலம் காலை முதல் மாலை வரை வெப்பத்திலிருந்து தென்னம்பிளைகளை பாதுகாப்பதோடு நடவு செய்யப்பட்ட குழிகளின் பாத்தியிலுள்ள மண்பரப்பு சூடாகாமலும் நீர் ஆவியாகாமலும் பாதுகாக்க முடியும். பலத்த காற்று வீசும்போது இளம் கன்றுகள் வேரோடு சாய்ந்து விடாமல் இருக்க அவற்றுக்கு தாங்கு குச்சிகளை நட்டு வைக்க வேண்டும். அதிக மணல் சார்ந்த நிலங்களில் நடப்பட்ட கன்றுகளின் பாத்திகளில் பாசன நீர் வெகுவாக பூமிக்குள் உள்வாங்கப்படும். இதனால் பாத்தி மண்ணின் மேல்பரப்பில் உள்ள ஈரம் மிக விரைவாக காய்ந்துவிடும். புதிய முளைவேர்கள் உருவாகிற வரை பாத்திகளின் மேல் மண் ஈரம் மற்றும் நெற்றுமட்டையின் ஈரம் பாதுகாக்கப்பட வேண்டும். கடற்கரையோர அல்லது மணல் சார்ந்த நிலங்களிலோ தென்னை நடவு மேற்கொள்ளப்பட்டால் ஒவ்வொரு குழியிலும் 1/3 அளவுக்கு செம்மண் இடுவது அவசியம். இல்லை என்றால் சுட்டெரிக்கும் வெயிலில் மண்ணின் ஈரம் உலர்ந்து நெற்று மட்டைகளும் காய்ந்து முளைவேர்கள் உருவாகாமல் போய்விடும்.

நாளைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோம் நேர்களே. நாலை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு கோடைகால சுற்றுலா. நேயர்களோடு பங்கேற்பவர் அனிதா. நிலைய நிகழ்ச்சிகளை நினைவூட்ட கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 8:00. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சங்கமம் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடிய பாடல்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை, அதாவது 13/5/2026 நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி,

ராஜேஸ்வரி நகர் பகுதி, திருவள்ளுவர் நகர், பெருமாவில் கோவில் வீதி பகுதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி பகுதி, எஸ்வி பட்டேல் சாலை பகுதி, தியாகராஜா வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, ஜமீன்தார் கார்டன் பகுதி மற்றும் குமரகுருபள்ளம், செல்லான் நகர், ராஜேஸ்வரி நகர், காமராஜ நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி, வைஷியால் வீதி பகுதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதி பகுதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை பகுதி ஆகிய இடங்களில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. திரை இசையில் அடுத்ததாக உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இருவர்

நேரம் 8:14. 20 நொடிகள். திரை இசையில் அடுத்ததாக முதல்வன் படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடிய பாடல்.

நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்டுகிறோமேர்களே. நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இயற்கை பூச்சி விரட்டிகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் தமிழமது தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு கோடைகால சுற்றுலா. நேயர்களுடன் பங்கேற்பவர் அனிதா. 12:00

உழைப்பு அரங்கம் தச்சு வேலை செய்யும் ஏ ராஜசேகர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். நிலைய நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள். திரையிசையில் அடுத்ததாக காதலர் தினம் படத்திற்காக கவிதா கிருஷ்ணமூர்த்தி, உன்னிமேனன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

நேரம் இப்போது 8:36:15. திரை இசையில் அடுத்ததாக துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாலி, ஒலித்த குரல்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக லேசா லேசா படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை, அதாவது 13/5/2026 காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி, ராஜேஸ்வரி நகர் பகுதி, திருவள்ளுவர் நகர் பெருமாள் கோவில் வீதி பகுதி, சங்கர்தாஸ் சுவாமிகள் வீதி பகுதி, எஸ்வி பட்டேல் சாலை

சாலை, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன் மற்றும் குமரகுருபள்ளம் பகுதி, செல்லான் நகர், ராஜேஸ்வரி நகர், காமராஜர் நகர், ஈஸ்வரன் கோவில் வீதி பகுதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைஷியால் வீதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி, நெல்லுமண்டி முழுவதும், எஸ்எஸ் பிள்ளை வீதி பகுதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. திரை இசையில் நிறைவாக காசி படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல்

0: திரை இசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் பயணமாக வரும் வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு எமிரேட் செல்கிறார். அதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, இத்தாலி, ஸ்வீடன் மற்றும் நார்வே நாடுகளுக்கும் அவர் பயணம் மேற்கொள்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றுக் கொண்டது. அம்மாநிலத்தின் முதலமைச்சர்

அமைச்சராக திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார். நீட் வினாத்தால் வெளியானதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது. மாணவர்களின் நலன் கருதி இம்மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ஏற்கனவே ரத்து செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுடெல்லியில் இம்மாதம் 14ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இணைய வழி நிதி மோசடிகளை தடுக்கவும் வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கும் இந்திய இணைய வழி குற்ற ஒருங்கிணைப்பு மையத்துடன் ரிசர்வ் வங்கி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, இணைய வழி குற்றத்தை தடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அயராது முயற்சி செய்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி நாளை பதவியேற்கிறார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் நாளை காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். அகமதாபாத்தில் தற்போது நடைபெற்று வரும் IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் குஜராத் மற்றும் ஹைதராபாத் அணிகள் விளையாடுகின்றன. முதலில் களமிறங்கிய குஜராத் அணி சற்று முன்வரை 16 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 9:30. 1215 கிலோஹெர்ஸ் முதன்மை அலைவரிசையில் இணை கேட்கலாம் சங்கீத வானிலை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக சலங்கை ஒளிப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இசை இளையராஜா.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜ ரிஷி படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் வாலியின் கற்பனையில் பாடல் ஒலிக்கிறது.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை 13/5/2026 அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி, ராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாவில் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ்வி பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன் பகுதி, குமரகுருப்பள்ளம், செல்லான் நகர், ராஜேஸ்வரி நகர், காமராஜ் நகர், ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைஷியால் வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக போக்கிரி ராஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கற்பனையில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 9:46 50 காற்றலையில் உலா வந்து கொண்டிருப்பது சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானும் ஒரு தொழிலாளி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் வாலியின் கற்பனையில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழ்வோம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

நிகழ்ச்சியிலடுத்ததாக பாடும் பறவைகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜா இசையில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழ்வோம். இது சங்கீத வானிலை.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சங்கீத வானிலை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 10 மணி. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தித்திக்கும் தேன்மழை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக 1000 ஒருவன் படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்

இந்த இனிய இரவில் தித்திக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல்களை அள்ளித்தருகிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊட்டி வரை உறவு படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்

சித்திக்கும் ராகங்களையும் தெவிட்டாத கானங்களையும் அள்ளித்தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தேன்மடை நிகழ்ச்சி. அடுத்ததாக ஆலயமணி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது. கேட்டு மகிழ்வோம்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை 13/5/2026 அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் பகுதி, ராஜேஸ்வரி நகர் பகுதி, திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கர்தாஸ் சுவாமிகள் வீதி, எஸ்வி பட்டேல் சாலை பகுதி, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன், குமரகுருப்பள்ளம் பகுதி, செல்லான் நகர், காமராஜர் நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி பகுதி, வைஷியால் வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நேரம் இப்போது 10:26 பத்து நொடி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என் அண்ணன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி பாடிய பாடலை விரும்பி கேட்கலாம்.

0: தேன்மொழி நிகழ்ச்சிகள் அடுத்ததாக தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல்.
1: தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரக்கடு தரக்கடுதான்.

நேரம் 10:36. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காக்கும் கரங்கள் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

தித்திக்கும் பாடல்கள் தெவிட்டாத கானங்களை அள்ளி தருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தேன்மழை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 10:40. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பச்சை விளக்கு படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டு மகிழலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை 13/5/2026 அன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர், ராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ்எஸ்வி பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி பகுதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன், குமரகுருப்பள்ளம், செல்லான் நகர், காமராஜர் நகர் பகுதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, வைசியால் வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதி,

0: ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா போபாலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இயற்கை பூச்சி விரட்டிகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். உலகம் எதிர்கொள்ளும் முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக சவால்கள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் உடலை அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழமுது. தமிழ் மொழியின் பெருமை குறித்து முனைவர் வே மகேஸ்வரி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய்வாட. குழந்தைகளுக்கு வரும் தலசீமியா நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. காலை 9 மணிக்கு அரங்கிசை. காரக்குடி சுப்பிரமணியன் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை இடம்பெறும். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். டி வி வாசன் அவர்கள் கிடம் நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு கோடைகால சுற்றுலா. நேயர்களுடன் பங்கேற்பவர் அனிதா. பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். தச்சு வேலை செய்யும் ஏ ராஜசேகர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். அறிவார்ந்த பெண் சமூகத்தை உருவாக்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்து பாகூர் பேராசிரியர் அனுசாமி மேல்நிலைப்பள்ளியின் முதல்வர் நீலம் அருட்செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு சொர்க்கம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். தயாரிப்பு டி ஆர் சக்கரவர்த்தி. இயக்கம் ராமண்ணா. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. இதில் மனம் என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாள நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவிகள் வழங்கும் வேளாண்மையில் இளைஞர்களின் பங்களிப்பு வளர்கிறதா தேய்கிறதா என்ற தலைப்பில் விவாத நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மடை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல்.

10:00 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, நண்பகல் 2 மணி, பிற்பகல் 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: afternoon. More than 300 devotees had gathered at the site when strong winds accompanied by heavy rain lashed the area. The injured have been admitted to hospitals in Jat and Sangli Civil Hospital for treatment. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath has appealed to the people of the state for practical implementation of Prime Minister Modi's call. He urged citizens to reduce fuel consumption and avoid unnecessary purchase of gold. In IPL cricket, Gujarat Titans defeated Sunrisers Hyderabad by 82 runs at the Narendra Modi Stadium in Ahmedabad tonight, chasing a target of 169 runs. Sunrisers Hyderabad were all out for 86 runs in 14.5 overs. Earlier put into bat, Gujarat Titans posted 168 runs for the loss of 5 wickets in their allotted 20 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 11:10. நேர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:44 இதே அலைவரிசையில் தொடங்கும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிலையத்தின் நேரம் 11:10:30. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.